நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஸ்ரவண மாதம் 7 2026 ஜூலை திங்கள் 29 இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 38 நொடி.

நாலொரு குரல் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பொறையுடைமை என்னும் அதிகாரத்தில் உள்ள இந்த குரட்பாவின் பொருள், தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார், ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனதுள் வைத்து மதிப்பார். தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார், ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனதுள் வைத்து மதிப்பார். 155வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. நமது நிலையம் இன்று வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 ஏனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ. சாஜிதா பேகம், சென்னை அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பெரிய வெங்காயம்

சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பறவைகளின் உணவு முறைகள் வழங்குபவர் பி. சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லைப்பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ. எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சியும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி. சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:40 தகவல் தளம். 8:30 திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி. பாரதிகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின், திருவனந்தபுரம் வி. பாலாஜி அவர்கள் மிருந்தங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுயிர் காப்போம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். 12:00 ஒழிப்பவர் அரங்கம். இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குதல் வேலை செய்யும் புதுச்சேரி லாஸ்பேட்டை டி. தியாகராஜன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. பாண்டிச்சேரி பி. சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உதவியாளர் மற்றும் ஆசிரியர் கே. அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். மூன்று 10:00 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டாக்டர் ஆர். கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை பாடல்கள் கதை வசனம் இயக்கம் தசரதன். 5:00 பொன்மாலை பொழுது. உறவுகள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ். திருவரசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ். விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குஷ்னார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 முதல் 7:45 வரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த 2026 குறித்த தினசரி விமர்சனம் டெல்லியஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜெயநார்த்தனன். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம்.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ்ச் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்கு சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது, அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக, ஏற்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ

0: அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல் சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து இடனறிந்து பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களை செய்யும் பொழுது அது நல்விளைவுகளை தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லி பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:16:40. நிகழ்ச்சியில் தொடர்வது தெய்வீக ராகம்.

தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவ ஆசீர்வாதம் எனத் தொடங்கும் சிஸ்டர் சாரா நௌரஜி பாடிய பாடல் கேட்கலாம்.

சேவை செய்தி. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியோன் வி மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை உடனுரை ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயம் ஸ்ரீ சப்தகன்னிகள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலயம் செடல் பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை 7 மணிக்கு அம்மன் சிறப்பு அபிஷேகம், மதியம் 2 மணிக்கு ஸ்ரீ ஐயனாரப்பன் சிறப்பு அபிஷேகம், ஊரணி பொங்கல், குதிரை விடுதல், இரவு 7 மணிக்கு சுவாமி திருவீதி உலா நடைபெறும். தெய்வீக ரகம் நிகழ்ச்சியில் இறைக்கரம் ஏந்தி எனத் தொடங்கும் ஹாஜி எஸ் சையத் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 13 நாள் புதன்கிழமை, நேரம் 6:35, 7:00. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பெரிய வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கருத்தமுத்து வாழைக்குள்ளைக்கு போயிருக்கதா சொன்னாங்க வீட்டுல. இங்க வந்து பார்த்தா ஆளை காணும். ஓஹோ, அங்க கடைசியா ஒரு வாழை மரம் அசையுது. ஆள் அங்கதான் இருக்கணும். சரி, கிட்ட போ. கருத்தமுத்து,
2: வாழைக்குள்ள நல்லா பழுத்துருக்குது. பேய வாழைப்பழம் நல்லா சுவையா இருக்குமே, வெட்டுவோமா?
1: கருத்தமுத்து,
2: யாரு இது வாழைக்குலைய வெட்ட போற நேரத்தில் கூப்பிடுறது?
1: ஏப்பா, நான் தான்ப்பா காத்தமுத்து.
2: காத்தமுத்தா?
1: ஆமாம்ப்பா.
2: வா காத்தமுத்த, வாழையலை மறைச்சிட்டு இருக்கோ தெரியலப்பா எனக்கு.
1: ஏப்பா ஏப்பா, வாழைக்குலையில் இருக்கேன்னு சொன்னாங்க. இங்கே வாழை மரம் அதுவும் தாறு நல்லா முத்தி போயிருக்குது. இங்கே நின்றுட்டு என்ன பண்ணுற?
2: அப்படியே கொள்ளையை சுற்றி வந்தேனா, இந்த வாழை மரம் நல்லா தாறு பழுத்து போயிருக்குதா, வெட்டி வீட்டு கட்டு போகலான்னு பார்த்தேன்.
1: ஏப்பா, போகும்போது வெட்டிட்டு போகலாம்ப்பா.
2: சரி சரி சரி,
1: வாப்பா. உனக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். மோட்டர் கொட்டையில் உட்காருவோம்.
2: வா காத்துமுத்து, உட்காருவோம். காத்துமுத்து, போன வாரம் தான்ப்பா நீர் மோட்டர் போட்டேன், தண்ணி நல்லா இறங்குது இல்லை?
1: காத்துமுத்து, இந்தாப்பா.
2: என்ன என்னப்பா இது?
1: எப்பா, இழுப்ப பூவில் செஞ்ச முட்டாய்ப்பா இது.
2: இழுப்ப பூ முட்டாயா?
1: ஆமாம்ப்பா.
2: சூப்பராக இருக்குதுப்பா இழுப்ப முட்டாயே.
1: அந்த காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஊருக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய இழுப்பு தோப்பு இருந்தது.
2: ஆமாங்க, அந்த மொத்தம் எங்கள் வீட்டு எதிர்கூட இந்த உணவு தெரியுமா?
1: ஆமாம்ப்பா, அந்த இழுப்பு மரத்தில் ஏறி நம்ம இந்த இழுப்பை பூவை பறிச்சும் திம்போம்.
2: ஆமாம்,
1: அதுக்கு பிறகு அதை மரத்தில் ஏறி ஏறி விளையாடுவோம். இப்போ பொந்து பொந்தாக இருக்கும், அந்த கிளியெலாம் இருக்குமே.
2: நம்ம நண்பன் சுப்பிரமணிய இழுப்பு பூவை சாப்பிட்டு மயங்கி கீழே வந்து கிடந்தானே.
1: ஆமாம்ப்பா, கொஞ்சம் மயக்கமாக இருக்கும்,
2: தூங்கினா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும்.
1: ஆனால் இந்த இழுப்பு பூ இருக்குல்லப்பா, அது பாம்பு கடிக்கு நல்ல மருந்தான், வாத நோய்க்கு மருந்தான், சக்கரை வியாதியை கட்டுப்படுத்துமாப்பா, சளி இருமலை குறைக்குமா, வயிற்றில் புண்ணு இருந்தால் ஆத்துமா, மூளை நோய் அதெல்லாம் வராமல் இருக்குமா, சுவாச கோளாறு அதற்கு தீர்வு கொடுக்குமா, இப்படி பல நோய்களுக்கு அருமருந்துப்பா இந்த இழுப்ப பூ.
2: ஆமாம் காத்தமுத்து, இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுல்ல?
1: அதை தெரியாமலேயே சின்ன பிள்ளையில நம்ம பாட்டில் கை நிறையா அள்ளி அள்ளி தின்னுருக்கோம்.
2: ஆமாம் ஆமாம்,
1: என் மாமனார் வீட்டுக்கு போனேன், அங்கே இழுப்ப பூ நிறையா இருந்துச்சு. மச்சான்ட்ட சொல்லி அப்படியே ஒரு அரசாக கழித்து வந்துட்டேன்ப்பா, அதில் தான் முட்டாய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். சரி, உனக்கு முதல்ல கொடுக்கணும்னு நேராக உன்னை தேடி வந்துட்டேன்ப்பா.
2: நண்பன்னா நீ தான்ப்பா நண்பன். ஆனால் ஒன்று காத்தமுத்த, இழுப்பை மரம் இப்பெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்குதுப்பா. ஒவ்வொரு ஊரில் எங்கேயோ ஒன்று இருக்குது, நல்ல மரம்.

0: மருத்துவ குணங்களுடைய இழுப்பு மரத்தை நம்மெல்லாம் பாதுகாக்கணும் காத்தமுத்து. வளரும் சந்ததியினருக்கு வளர்த்து பாதுகாத்து இது போன்ற மூலிகை மரங்களை எல்லாம் பரிசா கொடுக்கணும் நாம.
1: சரி, நேத்து அந்த சின்ன வெங்காயம் சாகுபடியை பத்தி பேசிட்டு இருந்தோமே.
2: ஆமா,
1: அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா?
2: கொள்ளையெல்லாம் ஏறு ஓட்டி வச்சிருக்கிறான்.
1: ஓஹோ, எப்பா ஒரு பக்கம் சின்ன வெங்காயம் செஞ்சுனா இன்னொரு பக்கம் பெரிய வெங்காயமும் செஞ்சிருப்பா.
2: காது முத, அரகாணி சின்ன வெங்காயத்துக்கு ஒதுக்கிட்டான், அரகாணி பெரிய வெங்காயத்துக்கு ஒதுக்கிட்டான்.
1: சரிப்பா, பெரிய வெங்காயத்துல என்ன ரகம் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டியா?
2: அதுதான் உன்ன கேவலன் தான் இருக்கிறான், நீ தான் சொல்லணும்.
1: எப்பா, அடர் சிவப்பு ரகம் அது உனக்கு விருப்பமான ரகம்னா N53 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு.
2: சரி,
1: அப்புறம் அக்ரி பவுண்ட் அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. வெளிர் சிவப்பு ரகம்னு இருந்ததுன்னா பூசா சிவப்பு, அது நல்லா இருக்குது. அப்புறம் N241 இப்படி ஒரு ரகம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ரகம் உனக்கு பிடிச்ச ரகத்தை நீ சாகுபடி செய்யலாம்ப்பா.
2: காத்தமுத்த, அதிக மகசூல் வர மாதிரி சொல்ல, நல்லா விற்பனை ஆகிற வெங்காயமாக பார்த்து சொல்லுப்பா எனக்கு.
1: பொதுவாக நம்ம பகுதியில் இந்த வெளியூர் சிவப்பு நிறம்னாப்பா நிறையா விரும்புகிறாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மே ஜூன் மாதத்துலேயும் சாகுபடி செய்யலாம். ஆகஸ்ட் செப்டம்பர்

0: விருப்பமான ரகம்னா N53 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு.
1: சரி,
0: அப்புறம் அக்ரி பவுண்ட் அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. வெளிர் சிவப்பு ரகம்னு இருந்ததுன்னா பூசா சிவப்பு, அது நல்லா இருக்குது. அப்புறம் N241 இப்படி ஒரு ரகம் இருக்குது. இதுல ஏதாவது ஒரு ரகம் உனக்கு பிடிச்ச ரகத்தை நீ சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: காந்தமுத்த, அதிக மகசூல் வர மாதிரி சொல்ல, நல்லா விற்பனை ஆகிற வெங்காயமா பார்த்து சொல்லுப்பா எனக்கு.
0: பொதுவாக நம்ம பகுதியில் இந்த வெளிர் சிவப்பு நிறம் தான்ப்பா நிறைய விரும்புறாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் மே ஜூன் மாசத்துலயும் சாகுபடி செய்யலாம், ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துலயும் சாகுபடி செய்யலாம்ப்பா. ஆமா, நல்ல வடிகால் வசதி உள்ள வளம் நிறைந்த மண் இதுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா.
1: என் மண்ணு நல்ல மண்ணு தானே?
0: ஓ மண் நல்ல மண்ணு, கொஞ்சம் காரத்தன்மை அதிகமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா,
1: பரவாயில்ல.
0: கார அமிலத்தன்மை 7-7.6 வரை இருக்கலாமா. தண்ணி தேங்காம பாத்துக்கணும்ப்பா. களிமண் நிலம், அது குறிப்பா தண்ணி தேங்குற நிலமா இருந்ததுன்னா இந்த வெங்காய சாகுபடியை நம்ம அங்க செய்யக்கூடாது.
1: ஓஹோ,
0: ஆமா.
1: காத்துமுத்தா, என் நிலம் பக்கத்துலதான் ஓட ஓடுது, அதுல ஓடுற தண்ணி எல்லாம் நிக்காது.
0: அப்படிலாம் இல்லப்பா,
1: வடிகால் வசதி நல்லா இருக்கு.
0: வடிகால் வசதி இருக்குதாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடு.
1: இருக்குது காத்துமுத்தா.
0: சரி, அப்புறம் இந்த அசோஸ் பயிரெல்லாம் உயிர் உரம் இருக்குல்ல, அதை ஆரிய அரிசி கஞ்சியோட கலந்து வெங்காய விதைகளை நிழல்ல உலர்த்தி அப்புறம் நாற்றங்கால விதைச்சு அந்த நாற்றுக்களை எடுத்து தான்ப்பா நம்ம பயன்படுத்தணும். ஆமா
1: காத்துமுத்தா, ஒரு ஹெக்டருக்கு நடவு செய்ய எவ்வளவு நாற்று தேவைப்படும்பா?
0: ஒரு ஹெக்டர்ல நீ பண்ண போற அப்படின்னா 5 சென்ட் நாற்றங்கால், அந்த அளவுக்கு கண்டு இருந்தாதான் கரெக்டா இருக்கும்.
1: காத்துமுத்தா, நாற்றங்கால் எப்படி தயார் பண்றது அதை சொல்லலாம்.
0: ஒன்றும் இல்லைப்பா, நிலத்தை நல்லா கொத்தி 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவில் VAM அப்படின்னு ஒரு பூசண கலவை இருக்குது, அதை போடணும்ப்பா.
1: சரி,
0: நாற்றங்காலுக்கு 1 சென்ட்டுக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவில் DAP அதை போட்டோம்னா நாற்றுக்கள் நல்லா வாலிபமாக இருக்கும், நல்லா திரட்சியாக நல்லா கிளம்பும்ப்பா.
1: அதான் அதான் வேணும்.
0: ஆமா, நாற்றங்கால விதைகளை நம்ம அடர்த்தியா விதைக்காம கொஞ்சம் பரவலா இருக்கும். அப்பதான் ஒன்னு ஒன்னு போட்டி போடாம நல்லா வளரும்ப்பா. 40-45 நாள்ல நம்ம நாற்றுக்களை நம்ம பிரிச்சு நடவு செய்யலாம்.
1: கதமுத்த, நடவு செய்யற வயல எப்படி உழுது என்ன செய்யணும்?
0: ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நம்ம அந்த சாகுபடி செய்கிறோம்ல நிலம், அதை முதல்ல நல்லா உழுது போட்டுடணும்.
1: சரி,
0: இப்போ நாற்றுக்கள் 45 நாள் வயதில் ரெடியாக இருக்குது. குறுக்கையும் நெடுக்கையும் 45 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர், இந்த இடைவெளியில் தான் நம்ம நாற்றுக்களை நடணும். வாரம் ஒரு முறை தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். தண்ணி பாய்ச்சும் போது பஞ்சகாவியா கலந்து கொடுத்தோம்னா வளர்ச்சி அமோகமாக இருக்கும்ப்பா. ஆமாம்ப்பா, இந்த பஞ்சகாவியாவுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது.
1: நான் வீட்டில் தயாரிச்சு தானே வச்சிருக்கிறேன்.
0: ஆமாப்பா, பெரிய வெங்காயம் நம்ம சாகுபடி செய்யறப்ப கடைசி உழவுல வந்து அடி உரமா 10 டன் தொழு உரம், 45 கிலோ யூரியா போட்டோம்னா 20 கிலோ தழைச்சத்து கிடைக்கும்பா. அப்புறம் 60 கிலோ மணிச்சத்து கொடுக்கக்கூடிய 375 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 30 கிலோ சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய 50 கிலோ பொட்டாஷ், இந்த உரங்களை அடியுரமா போட்டுட்டோம்னா இந்த வெங்காய வளர்ச்சி இருக்கு பாருங்க, அமோகமா இருக்கும்பா. நாற்று நட்ட 30ஆம் நாள் ஹெக்டருக்கு 24 கிலோ தழைச்சத்தை மேலுரமா போடணும். இப்படி போட்டோம்னா வெங்காயம் வளர்ச்சி நல்லா அமோகமா இருக்கும், கீழே வெங்காயமும் நல்லா கிளம்பும்பா. நம்ம வெங்காயம் நடவு செஞ்ச 140-150 நாள்ல அறுவடை செஞ்சிடலாம்.
1: கதமுத்த, பூச்சி நோய் தாக்குதலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
0: வாய்ப்பு இருக்கு. இலைப்புள்ளி நோயை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு 1 லிட்டர் நீர்ல வந்து மேங்கோசெஃப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒட்டும் திரவமான அந்த டீப்பாலுடன் 1 லிட்டர் நீருக்கு 1/2 மில்லி இந்த அளவில் கலந்து தெளித்தோம்னா இந்த இலை பெயின்லாம் இல்லாமல் பண்ணிடலாம்ப்பா. ரைட்டா?
1: சரி,
0: அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்.
1: என்ன காத்துமுத்தா?
0: வெங்காயம் நடவு செஞ்ச 30ஆவது நாளில் களை எடுத்துடணும். மேல் மண்ணை அணைக்கணும், அப்பதான் நல்லா வேர் விட்டு புது வெங்காயம் நிறைய கிளம்பும்.
1: ஒவ்வொரு வெங்காய செடிக்கும் மண் அணைக்கணுமா?
0: ஆமாப்பா, மண் அணைக்கணும். எப்படி வந்து நிலக்கடலையில நம்ம வந்து கொத்திட்டு

0: மண் நினைக்கிறோம், அது மாதிரி நல்ல மண் நினைக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹெக்டரில் 6-7 டன் மகசூல் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: பரவாயில்லப்பா.
0: ஆமாப்பா, வெங்காயம் ரத்த அழுத்தத்தை குறைக்கும்பா.
1: நம்ம கூழில் கூட வெங்காயம் போட்டு தான் சாப்பிட்றோம்.
0: ஆமாப்பா.
1: காதமுத்த, தேங்கப்பழம் மரத்துலேருந்து காய்ச்சி வச்ச, அதை வெட்டிய, வீட்டுக்கு போய் படைச்சிட்டேன், 4-5 சீப்பை பால் சொசைட்டிக்கு வரும்ல, அப்போ வரும்போது கொடுத்துட்டு போகிறேன்
0: பாருண்ணே. சரிப்பா சரிப்பா, சாயந்தரமா வரேன்ட்ட.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரி அப்போ நான் கிளம்பட்டுமா?
1: ஆ சரி சரி. எதில் வந்தப்பா?
0: பைக்கில் தப்பா வந்தேன், ரோட்டில் நிற்கிது பைக்கு.
1: பரவாயில்ல, டெய்லியும் பைக்கில் தான்ப்பா சுற்றுறேன்.
0: ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா, நடந்தெல்லாம் வர முடியல,
1: பெட்ரோல் செலவு அதிகமாக ஒன்று, சைக்கிளில் வந்துடுது நான்.
0: ஆ சரிப்பா சரிப்பா, அப்போ நான் கிளம்பட்டுமா?
1: ஆ சரி சரி.
2: உழவர்களுக்கான செய்திகளில் பெரிய வெங்காயம் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்கு அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்கு அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்ட பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதை கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவைக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ் கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை

0: திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்த பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26 நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31 விண்ணப்பத்தை பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்த இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31 தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2 இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா

0: தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கியூ ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பறவைகளின் உணவு முறைகள்
2: வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
4: நம் உடலை தூய்மையாக வைத்திருக்க குளித்தல், பல் துலக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுகிறோம். பற்கள் இல்லாத காரணத்தால் பறவைகள் பாலூட்டிகள் உணவு உண்ணும் முறையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. பறவைகள் உணவை மெல்லுவதே இல்லை, மாறாக அப்படியே முழுவதுமாக விழுங்குகின்றன. அந்த உணவு நேராக வயிற்றிலிருக்கும் அறவைப்பைக்கு செல்கிறது. அங்கே உணவு அரைக்கப்படுகிறது. பறவையின் அளவுக்கு தக்கவாறு இந்த இறை பல்லியாகவோ பாம்பாகவோ பூச்சியாகவோ மீனாகவோ விதையாகவோ என எதுவாகவோ வேண்டுமானாலும் இருக்கலாம். பெரும்பாலான பறவைகள் அளவில் சிறிய இறைகளையே விரும்பி உண்கின்றன. ஏனென்றால் அவற்றை எளிதாக எந்த சிக்கலும் இல்லாமல் விழுங்க முடியும். பெரும்பாலான வேட்டையாடி பறவைகள் பெரிய இறையை பிடித்து கிழித்து அப்படியே விழுங்குகின்றன. வாத்துகள் மற்றும் சில நீர்வாழ் பறவைகள் தாவரங்களை உண்கின்றன. பெரும்பாலான பறவைகள் பிடித்த இறையை அப்படியே விழுங்கினாலும் இதற்கு விதிவிலக்காக சில பறவைகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக பஞ்சுருட்டான்கள் பிடிக்கும் தேனீக்களின் கொடுக்குகளை நசுக்கிய பின் அதை மரக்கிளையில் தேய்த்து கொடுக்கை நீக்கிய பின் விழுங்குகின்றன. கம்பளிப்பூச்சிகளை சாப்பிடும்போது பறவைகள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கும். ஏனெனில் பெரும்பாலான கம்பளிப்பூச்சிகளின் வயிற்றில் அவை உண்ணும் நச்சுமிக்க தாவரங்களின் கழிவுகள் தங்கியிருக்கும் வாய்ப்பு அதிகம். அதை உண்ணும்போது பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுக்கும் பொருட்டு பறவைகள் கம்பளிப்பூச்சிகளை சாப்பிடும் முன்பாக அதன் வாய்ப்பகுதியை நீக்கி வயிற்றில் இருப்பதை அழுத்தி பிதுக்கிய பின்பு ஊட்டச்சத்து மிக்க வெளிப்பகுதியை சாப்பிடுகின்றன. உணவு உண்பது பறவைகளை பொறுத்தவரை ஒரு சவாலான செயலாகும். ஏனெனில் பறவை அதில் முழு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதால் காலம் கடந்த பின்னரே ஒரு வேட்டை விலங்கின் வருகையை அது கவனிக்கும் அபாயம் உள்ளது. பூச்சி உண்ணும் பறவைகளும் கொன்றுண்ணி பறவைகளும் அதற்கு தேவையான நீரை அவை உண்ணும் இறையிடமிருந்து பெறுகின்றன. ஆனால் மற்ற பறவைகள் நீர்நிலையை நாடி வந்து நீர் அருந்திய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பறவைகள் நீர் அருந்துவதும் ஆபத்து மிக்கது. ஏனெனில் அவை கீழே இறங்கி நீரருந்த வரும்போது குன்றுண்ணி விலங்குகளின் பார்வையில் படும் அபாயம் அதிகம். குறிப்பாக வறண்ட பகுதியில் குறைவான அளவு நீரே இருக்கும் அந்த நிலைமையில் அங்கே பெரும் எண்ணிக்கையில் பறவைகள் கூடும் வாய்ப்பு அதிகம். அதை குறிவைத்து குன்றுண்ணி பறவைகள் வேட்டையாடும் வாய்ப்பும் அதிகம். எனினும் நீர் அருந்துதலை தவிர்க்க முடியாது. சிறிய பறவைகளுக்கு காலை வேளையில் புல்லின் மேலிருக்கும் பனித்துளியை குடிப்பதே போதுமானதாக இருக்கிறது. உழவாரக் குருவிகளும் தகைவிலான்களும் நீருக்கு மேற்புறத்தில் தாழப் பறந்து அலகை திறந்து நீரை வாரி குடிக்கின்றன. பெரும்பாலான பறவைகள் நீருக்கு அருகில் சென்று தங்களின் தலையை குனிந்து கீழலகை நீரால் நிரப்புகின்றன. பின்னர் மெதுவாக தலையை தூக்கி மேல் நோக்கி வானை உயர்த்துகின்றன. பின்னர் மெதுவாக தலையை தூக்கி மேல் நோக்கி அலகை உயர்த்துகின்றன. இவ்வாறாக அவை நீரை குடிக்கின்றன. புறாக்கள் நீர் குடிக்கும் முறை சற்று வித்தியாசமானது. அவை அலகை தண்ணீரில் முக்கி தங்களின் நாக்கை பிஸ்டன் அதாவது உண்டு தண்டு போல பயன்படுத்தி நீரிறைப்பான் போல நீரை உறிஞ்சி குடிக்கின்றன. கடல் பறவைகள் வேறு விதமான சிக்கல்களை சந்திக்கின்றன. அதீத உப்பான

0: கடல் நீரை குடிக்கும்போது அவ்வுப்பு ரத்தத்தில் கலக்கிறது. பறவைகளுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்த நம்மை போல பெரிய சிறுநீரகங்கள் இல்லை. எனவே உப்பு கலந்த ரத்தம் நாசித்துளைகளின் அருகே இருக்கும் பெரிய சுரப்பிக்கு செல்கிறது. இச்சுரப்பி ரத்தத்தில் இருக்கும் பெரும் பகுதியான உப்பை பிரித்து அலகின் வழியே வெளியேற்றுகிறது. இதை பறவைகள் தலையை ஆட்டி அலகிலிருந்து வெளியேற்றுகிறது. இது பார்ப்பதற்கு சளி பிடித்தவரின் மூக்கில் சளி ஒழுகுதல் போல இருக்கும். இவ்வாறு பறவைகள் உணவு உண்பதிலும் நீர் அருந்துவதிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. எனினும் அவை தங்கள் பரிணாம வளர்ச்சியின் பயனாய் பெற்ற சிறப்பு பண்புகள் மூலம் இத்தகு சிக்கல்களை கடந்து சிறப்புற வாழ்ந்து கொண்டிருப்பது போற்றுதலுக்குரியது. பறவைகளின் பலதரப்பட்ட உணவு முறைகளால் சுற்றுச்சூழல் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? பஞ்சுருட்டான் போன்ற பறவைகள் பெருமளவு பூச்சிகளை பிடித்து சாப்பிடுவதன் மூலம் உழவருக்கு உதவுகிறது. பழங்களை தின்னும் பறவைகளான கிளி, குக்குருவான் போன்ற பறவைகள் விதை பரவலுக்கு பெரும் பங்காற்றுகிறது. பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சி குடிக்கும் தேஞ்சட்டு போன்ற பறவைகள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு பெருமளவு உதவுகின்றன. கொன்றுண்ணி பறவைகள் பாம்பு, ஓணான் போன்ற விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றன. இவ்வாறு பறவைகளின் உணவு முறைகள் இந்த உலகத்துக்கு பல வகைகளிலும் உதவுகின்றன என்பது திண்ணம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பறவைகளின் உணவு முறைகள். வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:26. சிந்தனை மலர் கேட்கலாம். நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே செய்ய ஆரம்பியுங்கள். இன்றைக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை இப்பொழுதே செய்ய ஆரம்பியுங்கள். நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே செய்ய ஆரம்பியுங்கள். இன்றைக்கு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை இப்பொழுதே செய்ய ஆரம்பியுங்கள். கபீர்தாசரின் சிந்தனை துளி கேட்டீர்கள். இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுயிர் காப்போம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். பன்னிரண்டு 50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:12.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: சங்க புலவர்கள் நிலை பெற்ற உண்மைகளை பாடுவதில் வல்லவர்கள். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து உணர்ந்து சொல்வதால் அவை நிலை பேறு பெறுகின்றன. புறநானூற்றில் அத்தகைய பாடல்கள் பலவற்றை காணலாம். ஈதலும் ஏற்றலும் பற்றி கூறும்போது, ஈயென இரத்தல் இழிந்தன்று, அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, அதனெதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்று மனிதனின் மானத்தையும் தற்சார்பையும் இந்த வரிகள் உணர்த்துகின்றன. இதுபோல் கணியன் பூங்குன்றனால் பாடலில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் குடும்பமாக பார்த்த தமிழரின் உள்ளத்தை பொது உடைமை சிந்தனையும் முற்போக்கு தத்துவத்தையும் விளக்குவதாக உள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும்

அவற்றோர் என்ன? சங்க இலக்கியங்கள் என்பது தோராயமாக கிமு 300 முதல் கிபி 300 வரையான காலகட்டத்தில் வாழ்ந்த 473 புலவர்களால் பாடப்பட்ட 2381 பாடல்களின் தொகுப்பு ஆகும். இவை ஒட்டுமொத்தமாக 18 மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதித்துப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற வகைப்பாடாக வகுக்கப்படுகிறது. 10 நூல்களாக திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சை பாட்டு, பட்டினப்பாளை, மலைப்படுகடாம் என்பவை ஆகும். இவைகளில் சிலவற்றை தற்போது கூறுவது சாலச் சிறந்ததாக இருக்கும். இதில் இல்லறமான தலைவன் தலைவியின் தூய்மையான காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பற்றி விவரிக்கும் போது நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை ஆகியவை ஆகும். இதில் மன்னனின் வீரம், கொடையை பற்றிய புறம், ஒழுக்கம் பற்றிய பாடல்கள் புறநானூறாக வருகிறது. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைப்படுகடாம் ஆகிய பாடல்கள் ஆகும். காதலையும் வீரத்தையும் பக்தியையும் ஒரு சேர குறிப்பிடும் பாடல்கள் பரிபாடல் நெடுநிலவாடையாக உள்ளது. இவை தவிர வறுமையால் வாடும் புலவர்கள் ஒருவர் பரிசு பெற்று திரும்பும் போது மற்றவரை காணும் போது அதே வள்ளலிடம் அனுப்பி பாடல் பாடச் சொல்லி வழிபடுத்துவது ஆற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்துக்களை உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து என பகுக்கப்பட்டு உயர் பெருமை அடைகிறது. தமிழில் மட்டுமே ஓசை நயம் மிக்க எழுத்துக்கள் உள்ளன. தமிழிலுள்ள மெல்லின எழுத்துக்களான ஞனன நமன என்ற எழுத்துக்களும் எரள வழல என்ற இடையின எழுத்துக்களும் மென்மையான ஓசையை கொண்டு விளங்குகின்றன. தமிழ் என்ற சொல்லே தா வல்லினத்தையும், மீ மெல்லினத்தையும், இழ் இடையினத்தையும் குறித்து மிகச்சிறந்த மொழியாக விளங்குகிறது. தமிழின் இனிமை என்று பேசும்போது காப்பியங்கள் பற்றி அவசியம் பேசப்பட வேண்டும். தமிழின் உயர் காப்பியங்களான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி ஆகியவை அனைத்தும் தமிழ் மக்களின் வாழ்க்கையோடு இயற்கையும் பிணைந்து வாழ்ந்திருக்கிறது. இயற்கையாக நிகழும் நிகழ்ச்சிகளை வாழ்வியலோடு இணைத்து சொல்லும் பாங்கு தமிழுக்கு மட்டுமே உள்ளது. கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்கு செல்லுகின்ற பொழுது முன்கூட்டியே துன்பத்தை உணர்த்துவதாக வைகை நதி வரவேண்டாம் என்று கூறுவதாக இளங்கோவடிகள் கூறுவார். வையை புனல் உயிர் பொதி அவிழ்த்த மலர்கண்ணி ஏற்றி வாரல் என்று மறித்து கைகாட்ட என்ற வரிகளால் அவர் விளக்குகின்றார். இதேபோல் கோவலனும் மாதவியும் கடற்கரையில் அமர்ந்து யாழ் மீட்டும் காட்சியில் வெண்மணல் விரித்த காலை என்று இயற்கை வர்ணிக்கப்படுகிறது. கடற்கரைக்கு அரணாக அமைந்த மனம் வீசும் தாழை மரங்களை தாழ்வேலி என்று குறிப்பிடுவது தமிழுக்கே உரிய சிறப்பாகும். 50 காப்பியங்களில் காதலர்களுக்கும் துறவியர்களுக்கும் அடைக்கலம் தரும் இடமாக இயற்கை அமைந்துள்ளது. மணிமேகலையில் புகார் நகரத்தின் செயற்கை பூங்காவை உவனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நாடு எவ்வாறு செழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை திருத்தக்கத்தேவர் சீவக சிந்தாமணியில் குறிப்பிடும் போது நெற்பயிர்கள் முதலில் பச்சை பாம்பு போல தோன்றி பின் செழித்து வளர்ந்து இறுதியில் கதிர் நிறைந்து தலைவணங்குவதைப் போல கல்வி கற்றவர்களின் பணிவு இருக்கும் என்பதை சொல்லரும் சூழ் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மெல்லோர் செல்வமே போற்றில நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்ததுவே என்று குறிப்பிடுகின்றார். வாழ்வின் யதார்த்தத்தையும் ஒரு மனிதன் பிறப்பது முதல் இறப்பது வரை ஒவ்வொரு நிகழ்வும் மாறிக்கொண்டே உள்ளது என்பதையும் இவ்வுலகில் நிலையானது ஒன்றும் இல்லை என்பதையும் மிக அழகாக கூறப்பட்டுள்ளது. இது தமிழ் மொழியின் மிகச்சிறப்பாகும். கருவில் இருந்து குழந்தை, சிறுவன், இளைஞன், முதியவர் என மாற்றமடையும் வாழ்க்கை இயற்கையின் விதிப்படி நடந்து கொண்டே உள்ளது என்பதை பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், மீளும் இவ்வியல்பும் செத்தும், மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாம் அழாததென்னோ என்று நாதகுந்தனார் நாளும் மாறும் இவ்வுலகிற்கு மனிதன் ஏன் அழ வேண்டும் என்று அழகாக கூறுகிறார். தமிழ் என்றாலே மிகப்பெரிய அங்கமாக இருப்பது இராமாயணமும் மகாபாரதமும் ஆகும். இவற்றில் தவழும் தமிழழகை அமுதாக பருகாத தமிழர்கள் இருக்க முடியாது. இராமாயணத்தில்
கவிச்சக்கரவர்த்தி விருத்தங்களால் அனைத்து பாடல்களை எழுதியிருந்தாலும் துள்ளல் பாடல்கள் இடம்பெற்ற

திருப்பது தமிழுக்கு சிறப்பை தரும். கம்பராமாயணத்தில் மனதை துள்ளச் செய்யும் விறுவிறுப்பான சந்தனயங்களை கொண்ட பல பாடல்கள் உள்ளன. கம்பனின் சந்தனயம் நம்மை அறியாமலேயே துள்ளல் உணர்வுகளுக்கு நம்மை அழைத்துச் செல்லும். இராவணனின் தேர் வரும் வேகம், போர்க்களத்தில் துள்ளலை காட்டும் தேர் சக்கரங்கள் எழுப்பும் ஒளி, அவனது வீரம் ஆகியவை பாடல்களின் நடையிலேயே துள்ளலாக காட்டும். திண்டிரல் அரக்கன் தேர் முன் செலுத்தினான், அண்டமும் குலுங்க ஆழியும் அதிர விண்ணொடு மேகம் வெறுவி ஓடவே கண்டவர் நடுங்கி கடியது வந்தே என்று கூறுகின்றார். மேலும் சூர்ப்பனகை நடை அழகை பஞ்சியொளிர் விஞ்சுகுளிர் பல்லவன் மனுக செஞ்செவிய கஞ்சனிமீர் சீரடியால் ஆகி அஞ்சொளின மஞ்சையென அன்னமென மிஞ்சும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்றும் துள்ளல் நகையில் கூறியிருக்கின்றார். கல்வியில் பெரியவர் கம்பன் என்றும் கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் என்று கூறுவதற்கு அவர் தனது காப்பியத்தில் கையாண்ட அணிகளே காரணமாக அமைகின்றன. கம்பர் ஓமைகளை கையாளுவதில் மிகவும் வல்லவர். இவரை ஓமை கவிஞர் என்றும் கூறலாம். சீதையின் பிரிவால் ராமன் அடைந்த துன்பத்தை உயிர் பிரிந்த உடம்பு போல ராமன் வாடினான் என்று கூறுகின்றார். அனுமன் கடலை தாண்டும் போது மேகத்தை கிழித்து கொண்டு பாயும் மின்னல் போல என்று ஓமைகளை கையாளுகின்றார். தற்குறிப்பேற்றணி, உருவக அணி, வேற்றுமை அணிகளையும் உயர்வு நவிர்ச்சி அணி ஆகியவற்றையும் வேண்டிய இடத்தில் பயன்படுத்தி கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை வாசகர்கள் நெஞ்சில் கடந்து செல்வதற்கு இவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இலக்கியம், இதிகாசம், சங்க நூல்கள் என எத்துணை நூல்கள் தமிழின் சிறப்பை உணர்த்தினாலும் இக்கால புலவர்களில் பாரதியும் பாரதிதாசனும் செய்த புரட்சி கவிஞர்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை தந்தது. இந்நிலையில் தேசிய ஒருமைப்பாட்டை பாரதி கூறும்போது தமிழ் கொஞ்சும் தமிழ் இனிக்கும். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று கூறி சமுதாய உணர்வை ஆழமாக பதிவு செய்துள்ளார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதனையே பாரதி தாசன் கூறும்போது ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லா மாறி ஒப்பப்பராகி விடுவார் உணரப்பாணி என்று கூறுகின்றார். இலக்கண இலக்கிய வளர்ச்சியின் மற்றொரு படிக்கல்லாக குழந்தை பாடல்களை நமக்கு தமிழிலே அளித்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவர் கூறும்போது தோட்டத்திலே மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி என்று கூறுவார். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தமிழை கையாண்ட விதமே வேறு. அவருடைய வாசகங்கள் தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்குரு குணமுண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பை அவனுடைய வழியாகும் என்று கூறி தமிழின் உன்னத சிறப்புகளை கூறுகின்றார். அது மட்டுமின்றி கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று கூறுகின்ற பொழுது உணர்ச்சி சிந்தனைகளை தமிழின் பெருமையையும் பறைசாற்றப்படுகிறது. உலகம் போற்றும் மொழிகளில் ஒன்றாக தமிழ்மொழி விளங்குகிறது. இதற்கு சான்றாக திருக்குறள் நிலைக்கிறது. அறம் பொருள் இன்பம் என்ற உலகியல் அனைத்தையும் 1330 குறள்களில் எழுதி உலகனைத்திற்கும் பொதுமுறை தந்தவர் திருவள்ளுவர். இன்றளவும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் உரை எழுதப்பட்டுள்ளது. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறம் என்றும், எப்படி பொருள் ஈட்ட வேண்டும் என்பதை பொருள் என்றும், எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை இன்பம் என்றும் பகுத்து மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஈரடி எழுசீரில் தந்தவர் திருவள்ளுவர் ஆவார். இன்று நாம் பேசும் அறிவியல் மற்றும் மேலாண்மை கருத்துக்கள் அனைத்தும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு திருக்குறள் அளித்துள்ளது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக வழிகாட்டியாக இருப்பது திருக்குறள் ஆகும். தொழில்நுட்ப வளர்ச்சியான AI என்னும் புதிய பரிணாமத்திற்கு ஈடு கொடுத்து வரும் உலக மொழிகளில் ஒன்றாக தமிழ் விளங்கி வருகிறது. காலத்திற்கு ஏற்ப புதிய புதிய சொற்கள் உருவாகி வருகிறது. தமிழில் மட்டும் வேர் சொற்கள் வளம் பொருந்தி உள்ளது. ஒரு சொல்லிலிருந்து பல சொற்களை உருவாக்கும் வல்லமை தமிழுக்கு உண்டு. உதாரணமாக செய் என்ற வேர் சொல்லிலிருந்து செயல், செய்கை, செய்தல், செயலி, செயற்கை, செப்பம் என பல 100 சொற்களை இணைத்து வரும். தமிழில் தோராயமாக 400,000 மேற்கள் சொற்கள் உள்ளன. சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட வரலாற்று முறையான பேரகராதியில் மட்டும் சுமார் 124,405 சொற்கள் பதிவாகியுள்ளது.
இப்படிப்பட்ட தமிழ் மொழி செம்மொழிக்கு தகுதியானது என்பதால் உலகளாவிய மொழிகளின் கடுமையான போட்டிக்கிடையில் தமிழ்மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்று

0: ஓங்கி வாழ்கிறது. இதில் நாமும் தமிழோடு வாழ்கிறோம் என்ற பெருமையோடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் வரிகளோடு தமிழை வணங்கி இன்ப தமிழூற்றை பருகி நிறைவு செய்கிறேன்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கல்லை பே ஜெயபிரகாஷ் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.

0: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியை கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5,110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹனாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கி படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார்.

0: 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ள நீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபருடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாகு தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27 நிமிடங்கள் 49 வினாடிகளில் கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீவ் ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69

0: கிலோ எடை பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கான உணவும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேர்களுக்கு வணக்கம். இன்று உணவு முறை, உடற்பயிற்சி முறை, அதை பற்றி தெரிந்து கொள்வோம். நம் உடலை தாங்கி நிற்பது எலும்புகள், நம்மை இயங்க வைப்பது மூட்டுகள். அவை ஆரோக்கியமாக இருக்க சரியான உணவும் தினசரி உடற்பயிற்சியும் மிகவும் அவசியம். முதல்ல நம்ம உணவு பத்தி பார்ப்போம். எலும்புகளுக்கு வலுவாக இருக்க கால்சியம், விட்டமின் டி, புரோட்டீன் இது ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம அறிஞ்சிருப்போம். இது எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, என்ன உணவுகள்லாம் கிடைக்குது? பால், தயிர், பன்னீர், கேழ்வரகு, வரகு, எள், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை போன்ற கீரை வகைகளில் கால்சியம் நிறையா இருக்குது. பருப்பு வகைகள், கடலை பருப்பு, தோரம் பருப்பு, பாதாம், பிஸ்தா இதுலேயும் நிறையா புரோட்டீன் கிடைக்குது. முட்டை, மீன் ஆகியவற்றிலையும், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி இவற்றிலையும் நமக்கு புரோட்டீன் நிறையா கிடைக்குது. வயதானவங்களுக்கும் ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெட் மீட்ன்றதை தவிர்க்கணும். ரெட் மீட் என்பது என்ன? மட்டன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி இதெல்லாம் வந்து ரெட் மீட். ரெட் மீட்டை நம்ம இதய நோய் உள்ளவர்கள் தவிர்க்கணும். அடுத்தது, தினமும் உடம்புல சூரிய ஒளி 15-20 நிமிஷம் படுற மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் டி சத்து கிடைக்குது. அதிக சர்க்கரை, அதிக உப்பு, அதிக எண்ணெய் பொறித்த உணவுகளை கண்டிப்பா உணவுல தவிர்த்துறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். உடல் எதை அதிகரிக்காம பாத்துக்கிறதுக்கான வழிமுறைகளும் இதுதான். இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய தேய்மானம், உடல் பருமன் அதிகமாகவும் பாத்துக்கலாம், அதனால மூட்டு தேய்மானமும் அதிகமாகவும் பாத்துக்கலாம். அடுத்து நம்ம உடற்பயிற்சி, தினமும் குறைஞ்சது 1-30 நிமிடங்கள் உடற்பயிற்சி முக்கியம். எளிமையா செய்யக்கூடிய உடற்பயிற்சி நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு பாத்தீங்கன்னா நடைபயிற்சி ரொம்ப எளிமையானவும் சுலபமானதாகவும் இருக்கு. தசைகளை அது வலுப்படுத்துது, மூட்டுகளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. நீச்சல் முடிஞ்சவங்க யாருக்கெல்லாம் அது சாத்தியமாகுதோ, அவங்க சூழ்நிலைகள் ஒத்து வருதோ, அவங்க தாராளமாக கண்டிப்பாக நீச்சல் பயிற்சி செய்யலாம். அது ரொம்ப நன்மை பயக்கும். சைக்கிள் ஓட்டுறது, மிதிவண்டி மிதித்தல், அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்ல பயிற்சி. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பயிற்சி முறைகளை எது நம்மளுக்கு செட் ஆகுதோ, நம்மளுக்கு பொருத்தமா இருக்கோ, அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம முழங்கால் வலி, முதுகு வலி இருப்பவர்களுக்கு அவங்க உடற்பயிற்சியை திடீர்னு செய்யக்கூடாது. அவங்களுடைய எலும்பியல் மருத்துவரையோ அவங்களுடைய பிசியோதெரபிஸ்டையோ அணுகி அவங்களுக்கு உண்டான பயிற்சியான இருக்கிற வலிக்கு தகுந்தபடி பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி செஞ்சுக்கணும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியான உணவு எலும்புகளை வலுப்படுத்தும், சரியான உடற்பயிற்சி மூட்டுகளை இயக்கத்தில் வைத்திருக்கும், உடல் எடையை கட்டுப்படுத்துவது மூட்டு தேய்மானத்தை தாமதப்படுத்தும். மருந்துகளை விட நல்ல உணவும் தினசரி உடற்பயிற்சியும் பல எலும்பு மற்றும் மூற்று நோய்களை தடுக்க உதவும். அதனால நம்ம இந்த உடற்பயிற்சியும் இந்த முறையான உணவு பழக்கமும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்தது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் நடுத்தர வயது, வயது முதிர்ந்தவர்களும் இப்போ அவங்களுக்கு சேர்ந்துட்டாங்க. இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவுகளை ஆர்டர் செஞ்சு அதை சாப்பிட்றது என்னைக்கோ ஒரு நாள் வச்சுக்கலாங்க. அதை தொடர்ச்சியாக அதே பழக்கமாக வச்சுக்க கண்டிப்பாக கூடாது. ஏன்னா அதில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சேர்க்கப்படுற அடிட்டிவ்ஸ், அதிகப்படியான எண்ணெயும் அதிகப்படியான சர்க்கரையும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். வாரத்தில் ஐந்து நாட்கள் அல்லது ஆறு நாட்கள், முடிந்தா ஏழு நாட்கள் உடற்பயிற்சி அவசியம். தினமும் என்னால் உடற்பயிற்சி முடியும்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி உங்கள் உடலை கொண்டு செல்கிறீர்கள்.

0: என்பது அர்த்தம். அதனால வாரத்தில் 5 நாட்கள் ஏற்றுக்கொள்ளலாம், 6 நாட்கள் சற்றே சிறந்தது, 7 நாட்களும் செய்தால் மிகவும் உத்தமம். அவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கை அமைவது உறுதி. தாராளமாக உடற்பயிற்சியையும் உணவு பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்தி கொண்டு நாம் ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்து ஆரோக்கியமான ஒரு மனநிலையை பெற்று இந்த சமுதாயத்திற்கும் நம் வீட்டிற்கும் நம் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு சேவையை செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கான உணவும் உடற்பயிற்சியும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: இன்று மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர், முதலுதவி குறித்த புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் மார்க் ரெய்னா அவர்களுடன் நேர்முகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30, 6:00.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: நாம் இந்த உலகத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தோமே, அந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதுதான் கருப்பை. 10 மாதம் அங்கே இருந்துட்டு தானே வந்திருக்கிறோம். இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நிச்சயமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூகமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேளா ஒலி வரைவுகள் மூலமாக அங்கே வந்து நடக்கிறதையெல்லாம் விவரமாக புரிஞ்சிக்க முடியுது. கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை கொட்டாவி விடுதான், இந்த விரல்களை சப்பு தான், கைக்கு எட்டுறத அப்படியே பிடிக்குதான், சோம்பல் முறிக்குதான், கொட்டை கொட்டை மூச்சிக்கிட்டு இருக்குதான், முகத்தை கோணிக்குதான், இவ்வளவும் பண்ணுதான். இது எப்படி தெரியுதுங்கிறீங்களா? இவ்வளவையும் ஒரு டெலிவிஷன் திரையில் இப்போ பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. கருப்பைக்குள்ளே சிசு ஒரு திரவத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது. கண்ணு முழிச்சதும் அது கொட்டாயி விட்டுக்கிட்டே கை கால்களை உதச்சிக்குது, கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடிக்குது, அதோடு கொஞ்சம் நேரம் விளையாடுது, அதுக்கப்புறம் கை கட்ட விரல வாயில் வச்சுக்குது. தாயோட இதய துடிப்பு, செரிமான பாதையில் ஏற்படுற சப்தங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ தாயின் குரல் கேட்குறத உணர்ந்து அதை கவனிக்க ஆரம்பிக்குது. தாய் எழுந்திருச்சு நடக்கிறப்போ கருப்பை நீரின் லேசான குலுக்கல்ல மெய் மறந்து மறுபடியும் தூங்கி போகுது. கருப்பைக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது உள்பகுதி. அப்படி இல்லையா, ஒரு மைக்கு மூலமாக, அதாவது ஒரு ஒலி வாங்கி மூலமாக அங்கே உள்ள சத்தத்தை எல்லாம் பதிவு பண்ணி பார்த்துருக்குறாங்க. தாயின் இதய துடிப்பு அங்கே டம் டம்னு கேட்டுக்கிட்டே இருக்குதான். தாய் மூச்சு விடுறது புஷு புஷுன்னு பெருசாக கேட்குதாங்க. வயிற்றுக்குள்ளே இருந்தும் குடல்லிருந்தும் வர்ற பலவிதமான சப்தங்கள், இதை தவிர வெளி உலகத்தில் உள்ள சப்தமும் உள்ளே கேட்குதான். அதனால தான் கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற அறையில் ரேடியோவும் டிவியும் அலற அளவுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சத்தம் போட்டு பேசுகிறதும் தப்பு, சண்டை போடுறதும் தப்பு, சத்தமான இடங்களில் அவங்க இருக்கக்கூடாது. கருப்பைக்கு உள்ளே இருக்கிற சிசு சும்மா இருக்கிறதில்ல, வெளி உலகத்துக்கு வந்த பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளேயே வந்து அது தன்னை தயார்படுத்திக்குது. கருப்பைக்குள்ளே குழந்தை மூச்சு விடுறதில்ல, இருந்தாலும் அதோட உதர விதானம் மூச்சு விடுறது மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே அது எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கருப்பையில் உள்ள திரவத்தை அது குடிக்குது. அப்படி குடிக்கிறப்போ சில சமயம் அதுக்கு விக்கல் கூட ஏற்படும். அந்த சமயம் தாயாருக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு தவளை குதிக்கிறது மாதிரி இருக்குமா. சாதாரணமாக வந்து உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து பசியோ தாகமோ ஏற்படுறதில்ல, ஆனாலும் தாயார் சாப்பிட்ற ஆகாரத்தில் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா குழந்தைக்கும் சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஒரு சிசு கருப்பையில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை காலை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆட்டுறதுக்கு கற்றுக்குதான். குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழற குழந்தைய அம்மா வந்து அமைதிப்படுத்தி போடலாமா. இதுவரைக்கும் சொன்னது மருத்துவர்கள் வந்து சொல்கிறது, அவங்க நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் சொல்ல போகிறது சும்மா ஒரு வேடிக்கைக்காக. அதாவது ஒரு இடத்துல யார் தாலாட்டு பாடுறது நல்லது அப்படிங்கிற விவாதம் வந்தது. தாலாட்டு பாடுறது யார்? குழந்தை வயத்தில் இருக்கும்பொழுது தாயார் வந்து தாலாட்டு பாடுறது தான் நல்லது, அப்போ தான் அது சுகமாக காலாட்டம். அப்பாக்கள் வந்து தாலாட்டு பாடினா என்ன ஆகும் தெரியுமா? வயிற்றுக்குள்ளே இருக்கிற

0: இப்போவே குழந்தை வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். வெளியில் வந்த பிறகு காலாட்டுறதுக்கு பதிலாக உதைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் தொட்டிலில் ஒரு குழந்தை சத்தம் போட்டு அலறிக்கிட்டு இருந்துதான். அப்பா வந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். வெளியில் போயிருந்த அம்மா திரும்பி வந்தாங்க. சும்மா தொட்டில் ஆட்டுறீங்களே, குழந்தை எப்படி தூங்கும், ஒரு தாலாட்டு பாடக்கூடாதா அப்படின்னாங்களாம். அது முடியாதுன்னார் அப்பா. ஏன்னாங்க, நான் தாலாட்டு பாட ஆரம்பித்த பிறகு தானே தூங்கிக்கிட்டு இருந்த இந்த குழந்தையே இப்படி அலற ஆரம்பிச்சது அப்படிங்கிறார் அந்த அப்பா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் நினைவிற்கு 102.8 FM ரெயின்போவில் இன்று மதியம் 1:02 ஹாய் சிநேகிதியே, மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநில மருத்துவத்துறையின் மருத்துவ உதவியாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் RJ ஆஷா.

மாலை வணக்கங்களுடன் நேர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நகர சுவை மனித வாசம். இதுதான் நகர்வுலா. ஒவ்வொரு நாளும் நகர்வுலா நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு ஊரை பற்றியோ இடத்த பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கான நகர்வுலா நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இயற்கையின் மடியில் மறைந்து கிடக்கும் ஒரு சொர்க்கத்தை பற்றி இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். மலேசியாவின் பாங்காங் மாநிலத்தில் அமைந்துள்ள அழகிய சீனி ஏரி. தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஏரி அமைதியும் அழகையும் ஒன்றாக கலந்த ஒரு அற்புதமான சுற்றுலா தலமாகும். இயற்கை மர்ம கதைகள், பழங்குடி கலாச்சாரம் என அனைத்தையுமே தன்னுள் கொண்டிருக்கும் இந்த சீனி ஏரியின் சிறப்புகளை இப்போது தெரிந்து கொள்வோம். சீனி ஏரி என்பது மலேசியா பாங்காங் மாநிலத்தில் பெக்கான் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நன்னீர் ஏரியாகும். 12 சின்ன ஏரிகளை கொண்ட சீனி ஏரி தீபகற்ப மலேசியாவில் 2வது பெரிய நன்னீர் ஏரியாகும். நகர நினைவுகளோடு நகர்வுலா தொடரும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஒலித்த பாடல் கில்லி திரைப்படத்திற்காக சங்கீதா மற்றும் மகாதேவன் குரலில். நகர சுவை மனித வாசம், இதுதான் நகருலா. நகருலா நிகழ்ச்சியில் சீனி ஏரி பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெக்காங் மாநில தலைநகரான குவாந்தான் நகரில் இருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சீனி ஏரி ஒரு பண்டைய கெமர் நகரத்தின் தளமாக இருக்கலாம். தீபகற்ப மலேசியாவின் கிழக்கு கரை மலைத்தொடரில் சீனி ஏரி அமைந்துள்ளது. இதன் சகோதர ஏரி என்று அழைக்கப்படும் பெரா ஏரி சீனி ஏரியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பெரா ஏரி சீனி ஏரியில் இருந்து வெளியேறும் சீனி ஆறு சில கிலோமீட்டர்கள் கடந்து பெக்காங் ஆற்றில் கலக்கிறது. கோடைக்காலங்களில் ஏரியின் ஆழத்தை பராமரிக்க சீனி ஆற்றில் அணைகள் கட்டப்பட்டன. இருப்பினும் இந்த அணைகள் ஏரியின் இயற்கை சூழலை சீர்குலைக்கின்றன. உயர்ந்த நீர்மட்டம் காரணமாக அதன் கரையில் உள்ள மரங்கள் இறந்துவிடுகின்றன. நகர நினைவுகளோடு நகர்வுலா தொடரும்.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ் பாரு.
3: ஹே, எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
0: நகர்வுலா நிகழ்ச்சி தொடரும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. சுக்கிரன் திரைப்படத்திலிருந்து.

நகரசபை மனிதவாசம் இதுதான் நகருலா. நகருலா நிகழ்ச்சியில் சீனி ஏரி பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய வழிகளில் பழங்குடியினர். சீனி ஏரி தீபகற்ப மலேசியாவில் உள்ள யுனெஸ்கோ உயிர்கோள நிலைத்தலங்களில், அதாவது யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ் ஒன்றாகும். மற்றொன்று கிழக்கு மலேசியாவில் உள்ள குரோக்கர் ரேஞ்ச் நேஷனல் பார்க், அதாவது குரோக்கர் தேசிய பூங்கா ஆகும். ஏரியின் கரைகளில், குறிப்பாக கம்போங் குமும் எனும் கிராமத்தில் சக்குன் பழங்கள்

குடியினர் அதிக அளவில் உள்ளனர். அவர்கள் இன்னும் தங்கள் பழைய பாரம்பரிய வழிகளில் வாழ்கின்றார்கள். இவர்களிடம் இருந்து மர வேலைப்பாட்டு கைவினைப் பொருட்களும் மற்றும் ஊதுகுழல்களும் கிடைக்கின்றன. நகர நினைவுகளோடு நகர்வுலா தொடரும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா மற்றும் புஷ்பவன குப்புசாமி குரல்களில்

நகர சுவை மனித வாசம் இதுதான் நகருலா. நகருலா நிகழ்ச்சியில் சீனி ஏரி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சீனி ஏரி 138 வகையான தாவரங்கள், 300 வகையான உயிரினங்கள் மற்றும் 144 வகையான நன்னீர் மீன்கள் ஆகியவற்றுக்கு தாயகமாக விளங்குகிறது. இந்த ஏரி பன்முகப்படுத்தப்பட்ட பசுமையான வெப்பமண்டல வனப்பகுதியை கொண்டுள்ளது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் ஆயிரக்கணக்கான வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு தாமரை மலர்களுடன் மிதக்கும் ஒரு தோட்டகமாகவே இந்த ஏரி மாறிவிடுகிறது. இயற்கை நம்ம எப்போதும் ஆச்சரியப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை அதிசயம்தான் மலேசியாவின் சீனி ஏரி. அமைதி, அழகு, மர்மம் மூன்றையும் ஒரே இடத்தில் ரசிக்க வேண்டும் என்றால் சீனி ஏரி உங்கள் பயணப்பட்டியலில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது போன்ற உலகின் அற்புதமான இடங்களை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியில். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நகருலா நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வரும் பாடலுடன் நகருலா நிகழ்ச்சி முடிவடைகிறது. நகருலா நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில்.

0: நேர்களே, இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். உலக கப்பல் துறைக்கு 311,936 கடல்சார் தொழில் வல்லுநர்களை பங்களித்து உலகின் 2வது பெரிய கடற்படை சப்ளையராக இந்தியா உருவெடுத்துள்ளது. பிம்கோ ICS கடற்படை தொழிலாளர் அறிக்கை 2026 படி இந்தியா இப்போது உலகளாவிய கடல்வழி பணியாளர்களில் 12.16% கொண்டுள்ளது. இன்று சர்வதேச புலிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராணிப்பூர் புலிகள் காப்பகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் மாநிலத்தில் புலிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சள் காமாலை இல்லாத நாடாக இந்தியாவை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தையொட்டி நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஏனாமில் மை பாரத் இயக்கமும் தேசிய மாணவர் படையினரும் இணைந்து டாக்டர் SRK கலைக்கல்லூரியில் போதையில்லா இளைஞர்கள் என்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நேற்று நடத்தின. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றதன் மூலம் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை குல்வீர் சிங் படைத்துள்ளார். மேலும் மகளிர் 69 கிலோ எடை பளு தூக்கும் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் இந்தியாவின் பதக்கப்பட்டியலில் ஒரு வெள்ளியை சேர்த்துள்ளார். இதன் மூலம் கிளாஸ்கோ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மொத்த பதக்க எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. இதில் 2 தங்கம், 7 வெள்ளி மற்றும் 3 வெண்கலம் அடங்கும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. வாழ்க்கையில் சின்ன புரிதலை பெரிய தெளிவை தரும். அந்த புரிதலுக்கான நேரம்தான் தகவல் தளம். கேளுங்க, மாற்றம் உணருங்க. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் தலைப்பு நம் வீட்டு தோட்டங்களிலும் கிராமங்களிலும் எளிதாக காணக்கூடிய, ஆனால் அதன் மகத்துவத்தை பலர் அறியாத ஒரு அற்புதமான மலர். அந்த மலர் தான் சங்குப்பூ. சங்குப்பூ பற்றி தான் நிறைய விஷயங்களை தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் எப்போதாவது நீல நிறத்தில் ஒரு தேநீர் குடித்ததுண்டா? அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்தவுடன் நீல நிறம் ஊதா நிறமாக மாறும் பானத்தை பார்த்ததுண்டா? அதுதான் சங்குப்பூ தேநீர், அல்லது ப்ளூ டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று உலகம் முழுவதும் மிக பிரபலமாக இருக்கும் இந்த பானத்தின் அடிப்படை மலர் தாங்க, அதுதான் சங்குப்பூ. சங்குப்பூ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். சின்ன தகவல் பெரிய மாற்றத்தை தரும். சின்ன தகவல் பெரிய மாற்றம், தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில சங்குப்பூ பற்றி தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல சங்குப்பூனா

0: என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இதன் அறிவியல் பெயர் கிளிட்டோரியா டெர்னட்டியா. தமிழில் சங்குப்பூ அல்லது சங்கு புஷ்பம் என அழைக்கப்படுகிறது. சங்குப்பூ ஆனது பல வேலிகளில் படரும் ஒரு கொடி வகையாகும். இவை இரண்டு வகையான நிறத்தில் பூக்களை கொண்டுள்ளது. ஒன்று வெள்ளை நிறம், மற்றொன்று நீல நிறமாகும். இந்த சங்குப்பூவின் உண்மையான பெயர் கருவிலை மலர் ஆகும். ஆனால் இந்த சங்குப்பூ ஆனது பார்ப்பதற்கு சங்கு வடிவில் தோற்றத்தை கொண்டதால் சங்குப்பூ என்று அழைக்கப்பட்டது. மேலும் இந்த சங்குப்பூவானது காக்கட்டான், கன்னிக்கொடி, புஷ்பம், காக்கணம், மாமுலி போன்ற பெயர்களையும் கொண்டுள்ளது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். தகவல் தளம் நிகழ்ச்சியில் முதல்வன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்களில்

0: திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பாபு சிதம்பரனார் கலையரங்கத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்தோரை வரவேற்று பேசிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் ந. சந்திரசேகர் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்கள் குறித்தும் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். அவர் உரையாற்றுகையில்,
1: As our graduates step into a new chapter of their lives, it is both fitting and inspiring to reflect on the achievements they have earned, the challenge they have overcome, and the opportunities that await them. This year, the university is conferring degrees upon 37,877 graduates across bachelor's, master's, MPhil, and PhD program. Of these, 871 graduates will receive their degree in person. We are proud to honor 113 outstanding students with gold medals in recognizing of their exceptional academic achievements. It is particularly gathering to note that women graduates have secured the highest number of gold medals and endowment medals, exemplifying the excellent leadership and empowerment of women. Furthermore, 758 scholars will be awarded PhD degree, reaffirming our commitment to advancing research. Over the past 3 decades, the university has emerged as a leading institution in southern Tamil Nadu, serving the districts of Tirunelveli, Thoothukudi, Tenkasi, and Kanyakumari.
0: இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட கொச்சியில் அமைந்துள்ள கேரள மீன்வளம் மற்றும் கடல் ஆய்வு பல்கலைக்கழகத்தின் நிறுவன துணைவேந்தர் பேராசிரியர் பி. மதுசூதன குரூப் அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் பேருரையாற்றி சிறப்பித்தார். கல்வியையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி மாறிவரும் உலகத்திற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அவர் தமது உரையில்,
2: You receive not merely a degree today, but a mandate to think deeply, to act responsibly, and lead courageously in a rapidly changing world. Science is not merely a body of knowledge. It is it's a way of thinking, one that the world needs now more urgently than ever before. Your graduate today is not just a scientist or a technocrat, but a custodian of truth, interpreter of nature, and architects of the future. We gather at a time when science is defining, force shaping destiny of humanity, from the depth of ocean to the frontiers of artificial intelligence, from climate system to molecular biology. Yet the real question before you, what science can do, but what science must do for humanity, for nature, and for the future. Think of Tamrapani River. It flows steadily, navigating rocks, bends, and obstacles, yet never losing sight of its destination. Failure is not the opposite of success.

0: பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:40. தகவல் தளம் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:40. தகவல் தளம் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வாழ்க்கையில் சின்ன புரிதலே பெரிய தெளிவை தரும். அந்த புரிதலுக்கான நேரம் தான் தகவல் தளம். கேளுங்க, மாற்றம் உணருங்க. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சங்குப்பூ பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த சங்குப்பூவில் நிறைந்துள்ள ஆந்தோசயானின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக நிறைந்துள்ளதால் இவை கண்களில் இருக்கும் சிவப்பணுக்களை பாதிக்காமல் இருப்பதற்கும், குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் கண் பார்வைகளை மேம்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கின்றன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து போராடும் தன்மையை உடையது. உடலில் உள்ள இறந்த செல்களை வெளியேற்றும் தன்மையை கொண்டுள்ளது. சங்குப்பூவில் ஆன்டி டயாபெட்டிக் அதிகமாக நிறைந்துள்ளதால் இவற்றை தேநீர் செய்து குடிக்கும் பொழுது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கின்றன. மேலும் இவை மனக்கவலையை போக்குவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. சின்ன தகவல் பெரிய மாற்றம். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பையா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், பென்னி குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலைவாய்ப்பு செய்தி. நீலகிரி வெடிமருந்து தொழிற்சாலையில் அப்ரண்டிஸ் பணிக்கான வேலைவாய்ப்பு. கெமிக்கல் பிளான்ட் அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் 40, லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் 7 என மொத்தம் 47 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மாத உதவித்தொகை 9600 ரூபாய் வழங்கப்படும். வயது வரம்பு 31/7/2026 தேதியின்படி 18 வயது முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர் ddpdoo.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த சீஃப் ஜெனரல் மேனேஜர் கார்டைட் ஃபேக்டரி அருவன்காடு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் 6432202 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/7/2026. தகவல் தளம் நிகழ்ச்சியில் சங்குப்பூ பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சங்குப்பூவின் அழகை பார்த்தாலே மனம் மகிழும். அதனால் இது அலங்கார செடியாகவும் வளர்க்கப்படுகிறது. ஆனால் அதன் அழகை விட அதன் மருத்துவ பயன்கள் தான் அதிகம் பேசப்படுகின்றன. பாரம்பரியமாக சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் சங்குப்பூ பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைந்துள்ளன. உடலில் உருவாகும் தீங்கு விளைவிக்கும் சுதந்திர மூலக்கூறுகளால் ஏற்படும் சேதத்தை குறைக்க உதவுகின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் மன அமைதியை ஆதரிக்கவும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு துணையாகவும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் இதை மருத்துவ சிகிச்சைகளுக்கு பதிலாக கருதக்கூடாது. உடல் நல காரணங்களுக்காக தொடர்ந்து பயன்படுத்த நினைத்தால் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது. சின்ன தகவல் பெரிய மாற்றம். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஒஸ்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் டி ராஜேந்தர் மற்றும் சோலார் சாய் குரலில்

தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்றிரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நியூஸ் ஆன் ஏர் செயலில் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. தகவல் தளம் நிகழ்ச்சியில் சங்குப்பூ பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சங்குப்பூ தேநீர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதை தயாரிப்பது மிகவும் எளிது. சில சங்குப்பூக்களை வெந்நீரில் சில நிமிடங்கள் ஊற வைத்தால் அழகான நீல நிறம் தேநீர் கிடைக்கும். அதில் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்தால் அதன் நிறம் ஊதா நிறமாக மாறும். இதை பார்க்கும் அனுபவமே மிகவும் வித்தியாசமாக இருக்கும். சங்குப்பூ தேநீரை தினமும் குடித்து வந்தால் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. மேலும் இவை மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமின்றி மூளையின் செயல்திறனை அதிகரிக்கவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. இந்த மலர் மருத்துவத்தில் மட்டுமல்ல உணவுத் துறையிலும் பயன்படுகிறது. கேக், இனிப்புகள், பானங்கள் போன்றவற்றில் இயற்கையான நிறமூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நிறங்களுக்கு மாற்றாக இதை

0: பயன்படுத்துவதில் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நம் முன்னோர்கள் பல மூலிகை தாவரங்களை வீட்டிலேயே வளர்த்து பயன்படுத்தினர். அதுபோல சங்குப்பூவும் வீட்டில் வளர்க்க மிகவும் எளிதான ஒரு செடியாகும். அதிக பராமரிப்பு தேவையில்லை. நல்ல சூரிய ஒளி, சிறிதளவு தண்ணீர் இருந்தாலே நன்றாக வளரும். நம் வீட்டு தோட்டத்தில் ஒரு சங்குப்பூ செடியை வளர்ப்பது என்பது ஒரு செடியை வளர்ப்பது மட்டுமல்ல, இயற்கையை நேசிப்பதற்கான ஒரு சிறிய முயற்சியும் கூட. இதுவரை சங்குப்பூ பற்றி பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். வரும் பாடலுடன் தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. அதற்கு முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தகவல் தளம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து, பிராங்கோ மற்றும் சோலார் சாய், சௌமியா ராவ் குரலில்.

0: இன்னும் சில நொடிகள் நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பாதமே துணை பரமசிவா ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

பாதமே துணை ஐயனே ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் கேட்டீர்கள். இனி அபராதமுலனோர்வ தியாகராஜர் கீர்த்தனை ரசாளி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:33. 15 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமிக்கு சரி எவரே, கேதாரகவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி பரத்குமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.
1: நேர்களை இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குல்வீர் சிங்கின் இந்த சாதனையால் தேசம் பெருமிதம் கொள்கிறது என்றும், எதிர்காலத்தில் அவர் மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துவதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமாவை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு என்பவர் அறிவை புகட்டுவதையும் தாண்டி தனது சீடர்களுக்கு நேர்மறை ஆற்றலை விதைத்து அவர்களை உன்னதமான எண்ணங்கள் மற்றும் நற்பண்புகள்

0: பண்புகளுடன் வளர்க்கிறார் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்களால் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில், மோதல் அபாயம் மிகுந்த பகுதிகளில் வர்த்தக கப்பல்களில் பணிபுரியும் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி நடவடிக்கைகளை மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் ஆய்வு செய்தார். பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி லிமிடெடின் செயல்பாடுகள் கலைக்கப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளதுடன், எஸ்பிஐயின் முன்னாள் தலைமை பொது மேலாளரான திரு கிரிகுமார் நாயரை அதிகாரப்பூர்வ கலைப்பாளராக நியமித்துள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம், ஹரிநமோ நகர், பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், சிவாஜி நகர், காமராஜ் நகர், இந்திரா நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பேட், ராஜாஜி நகர், லாஸ்பெட், நாவர்குளம், டாக்டர் அன்னிபெசன் நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், லாஸ்பெட் அரசு ஊழியர் குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நாளை காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இது சாதாரண பாடல் நிகழ்ச்சி இல்லை. இது முகநூல் வழியாக நீங்கள் விருப்பம் தெரிவித்த உங்கள் நினைவுகள் பேசும் பாடல்கள், உங்கள் சந்தோஷமும் சோகமும் கலந்த நேயர் விருப்ப இசை மழை முகநூலில் உங்கள் பெயருடன் உங்கள் மனசோட வரிகள் இப்போது ரேடியோவில் ஒலிக்கப் போகுது. அப்படியே காதோட காதாக கேளுங்க, ஏன்னா இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நம்ம ஃபேஸ்புக் ஐடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் தினமும் உங்களின் அன்பான பாடல் வேண்டுகோள்கள் ஏராளமாக வந்து குவிகின்றன. ஒவ்வொரு விருப்பத்தையும் எங்கள் இதயபூர்வமான நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்ட நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் மீண்டும் வாய்ப்பு வழங்க இயலாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் புதிய குரல்களுக்கும் புதிய நண்பர்களுக்கும் புதிய இசை விருப்பங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்பதே எங்களின் சிறிய முயற்சி. அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் கேட்டு பதிவிட்ட விருப்ப பாடல்களே முதன்மையாக ஒளிபரப்பாகும். உங்களின் அன்பும் புரிதலும் தொடர்ந்த ஆதரவும் எங்களுக்கு என்றும் உறுதுணை. தொடர்ந்து உங்கள் விருப்பங்களை பதிவு செய்யுங்கள். உங்கள் முறை நிச்சயம் வரும். இதோ புதிய நேயர்களின் இனிய இசை விருப்பங்களுடன் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் ராஜன் சுப்பிரமணியம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாநகர காவல். கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா குரலில்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்படல கேட்டிருக்கும் நேயர் பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், சுகன்யா மற்றும் பரத். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உரிமை குரல். கே ஜே ஏசுதாஸ் மற்றும் பி சுஷிலா குரலில்.

1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: காட்டுயிர் காப்போம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் பாபு முள்ளக்காடு. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜூலி கணபதி. விஜய் யேசுதாஸ் குரலில்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் சேவூர் கா பாபு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தம்பிக்கு எந்த ஊரு, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

1215 கிலோஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு காட்டுயிர் காப்போம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா அவர்கள். நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்பாடலை கேட்டிருக்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமித் ராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லி அர்ஜுனா. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில்

தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aiarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தன்னுடன் விருப்பப்பாடல கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பகலில் பௌர்ணமி. இளையராஜா குரலில்

நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்பாடலை கேட்டிருக்கும் நேயர் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார் மற்றும் தீப்தி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எஜமான். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா குரலில்.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்பாடலை கேட்டிருக்கும் நேயர் நாச்சியார்பேட்டை அன்பழகன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜெயம்.

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: கிட்ட பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம் பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்,
2: ராசா நாம சொ ரோசா.

நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்படல கேட்டிருக்கும் நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உரிமை குரல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில்

கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் தாராபுரம் துரைராஜ். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பு எங்கே, டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

முகநூல் வழியாக வந்த உங்கள் அன்பான விருப்பங்கள் இன்று எங்களோட இன்பாக்ஸை மட்டுமில்லை எங்களோட மனசையும் நிறைய செய்துடுச்சு. ஆனால் நேரமின்மை காரணமாக உங்கள் எல்லாருடைய விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப முடியல. அதனால் நெல்லை பாரதி, கோவை புத்தூர் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், வேட்டை வளம்குமார், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சென்னை சிவராம் நாகராஜன், மணலிமாறன் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன், சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன், கொசப்பாளையம் சஞ்சித், பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, நன்னிலம் நாராயணன், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், எஸ் ஹரிகரன் மற்றும் பண்ருட்டியிலிருந்த ஸ்ரீ. இந்த பாடலை ஒலிக்க செய்து கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மஜ்னு.

சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். குரு பூர்ணிமாவை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு, இந்திய கலாச்சாரத்தில் குரு உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளார் என்றும், அவர் சீடர்களின் வாழ்க்கையை ஞான அமிர்தத்தால் வளப்படுத்துகிறார் என்றும் கூறினார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 69 கிலோ எடை பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஹர்ஜிந்தர் கவுருக்கும், ஆண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளது என்று கூறியுள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், புலிகளையும் அவற்றின் சூழல் அமைப்புகளையும் பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்று திரு யாதவ் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள்

0: நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்களை துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவர் செய்த நேரம் 11:02. உற்சாகமான காலை வணக்கங்களுடன் நேர்கள் கேட்க, ரசிக்க மற்றும் பங்கேற்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் சசிகலா. இயற்கை நமக்கு அளித்திருக்கும் அரிய வரங்களில் ஒன்று காடுகள். அந்த காடுகளின் உயிரோட்டமே காட்டுயிர்கள். ஒரு புலியின் கர்ஜனை, யானையின் பிளிரல், மானின் துள்ளல், பறவைகளின் இனிய குரல், இவை அனைத்தும் இயற்கையின் இசையாகும். ஆனால் இன்று அந்த இசை மெல்ல மெல்ல மௌனமாகி கொண்டிருக்கிறது. மனிதனின் வளர்ச்சி என்ற பெயரில் காடுகள் அழிக்கப்படுவதால் பல உயிரினங்கள் தங்களின் வாழ்விடங்களை இழந்து வருகின்றன. அன்பு நேயர்களே, காட்டுயிர் காப்போம் என்ற தலைப்பில் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் காட்டுயிர்களின் அவசியம், அவற்றுக்கு நேரும் ஆபத்துக்கள், அவற்றை பாதுகாக்க நாம் செய்ய வேண்டியவைகள் பற்றி நிறைய பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட மேலான கருத்துக்களை என்னோடு பேச அழைக்க வேண்டிய எண்கள் 2275240, 2275250. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னணிக்க தவறாதீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் இணையும் அழைப்பாளர் யார், எங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
2: வா கலையரசு நல்லாப்பாளையம்.
1: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்?
2: நலம். தாங்க நலமா? எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் நலமா?
1: ஆ நலம் சார், அனைவரும் நலம் சார். சொல்லுங்க சார். காட்டுயிர் காப்போம்.
2: பாட்டி தாத்தா அப்படி சொல்லி முன்னோர்கள் வாழ்ந்த இடமும் இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடமும் மலையும் மலை சார்ந்து காடும் காடுகள் சார்ந்த ஒரு பகுதி.
1: சரிங்க சார்.
2: இந்த காடு அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல இந்த காட்டுக்கு எங்களுக்கு ஒரு காலத்துல தொடர்பு இருந்தது. அங்க நானும் இந்த அம்மாவும் விறகு வெட்ட போற நேரங்கள்ல
1: விறகு வெட்ட போவீங்களா? சூப்பர் சார்.
2: ஆமா, சில நாட்கள் அப்பப்ப நான் சொல்ல முடியும். இப்போ சில நாள்ல நாங்க மயில்களை பார்த்திருக்கிறோம். அதே போல வந்து இந்த மான்களை பார்த்திருக்கிறோம். சில நேரங்கள்ல சிறுத்தை, புலி அப்படிங்கறத பாக்குற நேரங்கள்ல கொஞ்சம் தனியறியாத ஒரு பயம் இருக்கு. நாங்க அந்த அந்த இதுல புதர்ல பதுங்கிக்குவோம்.
1: ஆமா, அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கும்.
2: அங்க வந்து சூரியன் படாத சுனைன்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப தூரத்துல இருக்கு. எங்க எங்க பகுதியில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அது காட்டு எல்லையில இருந்து ஆரம்பிச்சாலே அது வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல இருக்கு. அது
1: ஓ சுனை. சுனைன்னு என்னங்க சார்?
2: தண்ணி.
1: தண்ணி வருது. ஓகே ஓகே.
2: தண்ணி கிடைக்கிற பகுதி
1: அங்க வந்து சூரியன் படாது.
2: ஒரு காலத்துல அப்ப நாங்க 15 வயசு இருக்கிற போது காட்டுவீர்கள் சொல்ற நேரங்கள்ல என் பாட்டி தாத்தால அத பத்தி நிறைய பேசுவாங்க. சின்ன வயசுல படிக்கிற காலங்கள்ல இந்த மாதிரி இந்த காட்டுவீர்கள்லாம் வந்து இருந்ததுப்பா. இதெல்லாம் மான்கள்லாம் இந்த துள்ளி விடையாடிச்சு மயில்கள்லாம் இந்த மயில்கள்லாம் வந்து இந்த காட்டு அந்த எல்லை ஓரத்துல வந்து மேயும். அந்த மேகங்களை பாக்குற நேரங்கள மழைத்தூரல் போடுற நேரங்களை தோகையை விரிச்சு ஆடும். அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு அருமையும். அதுல எங்க பாட்டி சொல்லி நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன்.
1: கரெக்ட் சார். இயற்கையின் ஆகசிறந்த மயில்.
2: ஆமா, மயில் தோகை விரிச்சு ஆடும் போது நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு தனி நடனம்னு சொல்லுவாங்க இலக்கியத்துல.
1: ஆமா சார்.
2: நான் கூட அந்த தோகை விரிச்சு மயில் ஆடுகிற போது சில நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன்.
1: மயில் தோகையை விரிச்சு ஆடுறதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி இல்லைங்களா? அது எல்லாருக்கும் அமையாது. ஒரு சமயம்
2: மேற்கு ஒரு உதயமாகவே இப்ப ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடுறது அடிக்கடி கிடைக்காது. அதுக்கு வந்து மேகம் சூழ்ந்திருக்கணும், மழை தூள் போடணும், அப்படிப்பட்ட நேரங்கள் மயிலுக்கு வந்து அந்த நடனம் ஆடுற ஒரு எண்ணம்.

0: நமக்கு அதுக்கு உருவாக்கம். அந்த நடன மாற நேரங்கள் சில நிமிஷம்தான் அந்த நடனத்தை கூட தொடரும், ஒரு நிமிஷம் மட்டும்தான் அந்த நடனம் தொடரும். அந்த நடனம் தொடர நேரங்கள் தான் மயில் தோகையை விரிச்சு ஆடுற போது அது ஒரு ரம்யமா இருக்கும்.
1: கண்டிப்பா சார்.
0: அந்த மாதிரி காட்டு உயிர்களையும் இது மாதிரி மயில்களையும் மான்களையும் எங்க மகன்கள் காலத்துல பார்க்க முடியல. இப்ப எங்க காடுகள் வந்து பொட்டல் வெளிகளா போயிடுச்சு. அதுக்கு காரணமே நாங்க பண்ற தப்பு தான். இப்ப நாங்க நிறைய மரங்களை வெட்டி தள்ளுறோம் இன்னமும். ஆனா மர கண்டுகள் நேரத்துல அங்க ஆர்வம் இல்லாதவங்களா இருக்கிறோம். அது மாதிரி இருக்கிறதுனாலதான் காட்டு உயிர்கள் என்ன பண்ணுது, அதுக்கு வாழ்விடம் இல்லாம போயிடுது, அது குடிக்க தண்ணி இல்லாம போயிடுது. அதனால ரொம்ப அவஸ்தைகளை சிரமங்கள் அனுபவிக்குது. பாட்டு சொல்லுவாங்க, காட்டு உயிர்கள் வந்து காட்டுல இருக்கிற நேரங்கள் அங்க தண்ணி கிடைக்கல சொன்னீங்கன்னாக்க அந்த காட்டு எல்லை ஓர வரும்பா அங்க வந்து குட்டை மாதிரி இருக்கும், அங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். அந்த இன்ஜின் எல்லாம் இறக்கி தண்ணி தொட்டியில இறக்கி வச்சிருப்பாங்க மாடுக்காக, தண்ணி மாடுகளுக்கு கொடுக்கணும் சொல்லி அந்த தண்ணிகளை வந்து குடிச்சிட்டு போகும். இப்ப வந்து குட்டைகள்லயும் தண்ணி கிடையாது, நாங்க இன்ஜின் இறப்பி கொட்டையை நிரப்புற அளவுக்கும் தொட்டி நிரப்புற அளவுக்கும் தண்ணி பற்றாக்குறை. அது மாதிரி காலங்கள் போறதுனால அது காட்டுகளுக்கு தண்ணிக்கும் போக வழி இல்லை, என் உணவுக்கும் வழி இல்லை, அது தங்கத்துக்கு இதே இல்லாம போயிடுதுன்னு எங்க பாட்டி அப்பயே சொல்லுவாங்க. அது உண்மையில உண்மைங்கிறது யோசிக்கிற போது உண்மையான ஒரு காலமா தான் போயிடுது. நாம காட்டுகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிதைச்சோமோ அந்த அளவுக்கு காட்டுகள் நம்மளுக்கு சின்ன பின்னம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப யானை வந்து சாலைகளில வந்து அப்படின்னு நம்ம படிக்கிறோம் நாளிதழ்களில்
1: சார். அவங்களோட இடத்தை நம்ம ஆக்கிரமிப்பு பண்றதுனாலதான் சார் அவங்க எல்லாம் வெளியில வராங்க.
0: அதுதான் பட சொல்றேன், சிங்கம் வருது கரடி வருதுன்னு சொல்றாங்க. இதான் நாங்க படிக்கிறோம். காட்டுல இருக்கக்கூடிய குரங்குகள் கூட இப்ப கிராமங்கள்ல வந்து ரொம்ப தொல்லைகளை பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் ஏமாந்த உள்ள வீட்டு இருக்கிற உணவுப் பொருட்களே வாடி எடுத்துட்டு போய் விரயம் பண்ணுது. குரங்கு கூட ஒரு காட்டு தான், அது அங்க வாழ வேண்டிய மலையில வாழ வேண்டிய காட்டு வந்து கிராமத்துல வந்து படையெடுக்கிற அளவுக்கு இப்ப போயிட்டு இருக்கு. அதனால நாம காட்டுகளை பாதுகாக்கணும் சொன்னா நிறைய மர கந்துகளை நடணும். காடுகளுக்கு நல்ல ஒரு ஒரு ரம்யமான ஒரு சூழலை உருவாக்கணும். இதுல பொறுப்பு மிகுந்தவங்களா இருந்தா ஓரளவுக்கு முடியும். டேவிட் சொல்லி முடிச்சிடுறேன்,
1: சொல்லுங்க சார்.
0: இந்த காடுகள் அழியக்கூடாது, காடுகளை பாதுகாக்கணும். நம்ம பேசுற இந்த நேரத்துல அந்த காடுகள்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு சிலர் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் நாங்க போய் மரங்களை வெட்டுறோம் விறகுக்குன்னு சொன்னாக்க எங்களை வந்து புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு கொடுவாலை வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அது பிற்பாடு எங்க நம்ம மேல வழக்கு போட்டுருவாங்களோ சிரமம் போயிடுமோன்னு சொல்லிட்டு அவங்களை போய் பாக்குற நேரங்கள்ல ஒரு 1500 வாங்கிட்டு கொடுவாலை கையில கொடுத்துடுறாங்க. அப்ப இன்னொரு தவறுக்கு துணையா இல்லையே போகுது.
1: கண்டிப்பா சார்.
0: அது ஊக்கப்படுத்துறமா இல்லையோ அது தெரியுது. மரங்களை பாதுகாக்கணும் தானே அந்த ஊழியர்களையும் அதிகாரிகளையும் நாங்க போட்டு இருக்கிறோம். அங்கேயும் கூட இது மாதிரி இடர்பாடுகள் தவறான சூழ்நிலை போயிட்டு இருந்தால்தான் காட்டுகள் அழிவதற்கு கூட காடுகள் அழிவதற்கு கூட இது கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு கூட நினைக்கிறேன்.
1: நினைக்கிறீங்க.
0: அதனால காடுகளை பாதுகாக்கணும், காட்டுகளை பாதுகாக்கணும். நாம காட்டு உயிர்களுக்கு நம்ம எந்த பாதுகாப்பு இடையூறும் கொடுக்காம அவங்க போக்கில் அவங்களை விட்டுட்டோம்னு சொன்னா அது காட்டை விட்டுட்டு நாட்டுக்கும் வராது, கிராமங்களுக்கும் வராது, நம்மளுக்கு சூழ்நிலையும் கொடுக்காது, நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் வாழலாம். செய்யறதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டு கட்டிலாவுக்கு யானை ஊர் உள்ள வருது, புலி ஊர் உள்ள வருது, கரடி வருது, குரங்கு வருது, நம்ம பேசிட்டு இருக்கிறோமே அத்தனை தவறுக்கும் நாமையுமே பொறுப்பாடுகள். இனி ஒரு காலத்திலேயாவது காடுகள்லாம் என்ன, காட்டு உயிர்களா என்ன அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
1: சொல்லிக் கொடுக்கணும்.
0: அது சொல்லிக் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அத பள்ளிக்கூடத்திலயும் ஒரு துணை பாடமா ஓய்வு கிடைக்கிற வகுப்பு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லி கொடுக்கல அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் புரிஞ்சுக்குவாங்க. இது எங்க குழந்தை தலைப்புல இருந்து கூட ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஓய்வு கிடைக்கிற பாடம் நடத்தின நேரத்துல ஒரு இணைப்பு பாடம் அப்படி அப்ப விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க.
1: சின்ன சின்ன
0: வாழ்வியல் சிந்தனைகளை கவனத்துல தளம் பதிப்பாங்க. இதுக்கு முதன்மை இடம் தாய் தந்தை, இரண்டாவது இடம் தொடக்க உயர் மேல்நிலை பள்ளிக்கூடம்.
1: நன்றி நன்றி சார்.
0: அந்த விழிப்புணர்வு இவங்க கொண்டு வருவாங்கன்னு நாங்க பல நேரங்களில் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இனிமேவது வகுப்பு ஆசிரியர்கள் கவனத்தில் எடுத்து வர நம்ம எதிர்பார்ப்போம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
0: நன்றி
1: நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.

0: மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்
1: பேசுறேன்.
0: காட்டு உயிர்கள் நம்மளுடைய உயிர்கள் அப்படிங்கறது போல நம்ம பாக்கணும்.
1: கண்டிப்பா சார்.
0: வீட்டுல வந்து நம்ம ஒரு பூனை வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அதற்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாதுகாப்பாக பத்திரமா பாத்துக்கிறோமோ அதை விட பல மடங்கு பாதுகாப்போட பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விலங்கும் நம்ம அதை போய் துன்புறுத்தலன்னா அது வந்து நம்மள துன்புறுத்தாது, அது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஆனா மக்கள் அது மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. நீங்க அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க, காடுகளை போய் நம்ம ஆக்கிரமிச்சு அங்கதான் நம்ம வீடுகளை கட்டுறோமே தவிர்த்து அதுக்கு ஒரு பொத்து நம்ம எடுத்துக்க வருது இல்ல. மக்கள் தான் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க காடுகள்ல. ஆமா, காட்டு சார்ந்த பகுதிகளில் போய் அதுகளுடைய வீட்டு பக்கத்துல போய் வீடுகள் கட்டிக்கிட்டு ஐயோ இந்த திருட்டு வந்துருச்சு,
1: டைகர் வந்துருச்சு, புலி வந்துருச்சு, யானை வந்துருச்சு.
0: அதுதான், ஏன்னா அதுகளுக்கு இடர்பாடு அப்படிங்கறது பண்ணும். அதுக்கு ஆப்வியஸ்லி அதுகளுடைய பாதையில போகும்பொழுது அதுக்கு என்ன இறை கிடைக்குதோ அந்த இறையை எப்படி இருந்தாலும் சாப்பிடணுங்கிற ஒரு நோக்கம் அதுக்கு இருக்கும். அந்த ஐந்தறிவு ஜீவன் தானே மேம், என்ன பண்ண முடியும் இல்லையா? அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு பெஸ்ட் எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு காட்டு உயிர்களை பாதுகாக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன், இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வாரத்துக்கு 2-3 முறை போய் ரவுண்ட் பணிகள்ல ஜீப்ல போய் ஏதாவது உயிரினங்கள் தண்ணி இல்லாம தவிக்குதா, ஏதாவது உயிரினங்கள் உயிரிழந்திருக்கா, ஏதாவது உயிரினங்களுக்கு அடிபட்டிருக்கா, அதற்கு நம்ம சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கறது எப்படி, இது மாதிரியான எஃபர்ட் எல்லாம் போட்டு அவங்க வந்து அதுக்கு மருத்துவ சிகிச்சை இல்லாம கொடுக்கறாங்க மேம். அப்போ எவ்வளவு அளவுக்கு அரசாங்கம் அதற்குரிய அந்த நிதி அப்படிங்கறத ஒதுக்கி அந்த உயிரினங்களுக்கு பாதிப்பு இருக்காம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் போடுறாங்க, அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அதே மாதிரி மனிதன் வந்து அந்த காடுகள் சார்ந்த இடங்களுக்கு போய் வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறேன்னு சிலர் வந்து இந்த ஃபேக்டரி இண்டஸ்ட்ரி கட்டுறாங்க, ஃபேக்டரி கட்டுறாங்க, அங்க போய் மக்கள் அப்படிங்கறவங்க வேலை செய்யறதுக்கு புஷ் பண்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு மரத்தை நட்டு அந்த அந்த அடர்ந்த வனமா இருக்கக்கூடிய அந்த காடுகளை அழித்து மக்களுக்காக நான் இது செய்யறேன் அது செய்யறேன்னு பண்றாங்க. தரிசு நிலங்கள் எவ்வளவோ கிடக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அந்த இடங்களுக்கு போய் குடி புகுந்து மக்களுக்கும் இன்னல் தரக்கூடிய விளைவுகளை பண்ணணும்? அப்போ மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் அது இல்லாம சில பேரு காடுகளை அழிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி காடுகள் அழிக்கும் பொழுது பல்வேறு உயிரினங்களும் அழிப்படும், அந்த உயிரினங்களுக்கு இடம் அப்படிங்கறது கிடைக்காது தங்குவதற்கு. அப்போ அதுகளுக்கு ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பாதிப்புகள் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா மனிதர்கள் பொறுப்புணர்வோட நடந்துக்கணும்.
1: நான் கரெக்டா சொன்னீங்க சார். ஆமா, நம்ம கையில தான் சார் இருக்கு, நம்ம காப்பாத்தணும்னு எல்லாம் சொல்லுவோம், அதுக்கான கூட போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம்
0: க்வெஸ்சன் மார்க் தான் இல்லீங்களா? க்வெஸ்சன் மார்க் தான். ரெண்டு விஷயங்கள் மனிதர்கள் செய்யணும் மேம். ஒண்ணு, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விலங்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னா அந்த விலங்கு அப்படிங்கறத நம்ம வந்து தகுந்த அதிகாரிகளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது, ஏதாவது சிறுத்தையோ இல்லைன்னா யானையோ ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா மக்கள் வந்து நான் பட்டாசு வெடிக்கிறேன், அதை போய் அடிக்கிறேன், விரட்டுறேன்னு இல்லாம வனத்துறை அதிகாரிகளுக்கு கால் பண்ணுங்க, அவங்க வருவாங்க. வனத்துறை அதிகாரிகளுக்கு ரைட் இருக்காங்க. அதனால அந்த விஷ ஜந்துக்கள் மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு பண்ணிருச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு தகுந்த அதிகாரிகளுக்கு கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க வந்து ரெஸ்கியூ அப்படிங்கிற விஷயம் பண்ணுவாங்க. அதனால மெத்தனை போக்காக நிறைய பேர் செயல்படுறாங்க மேம், அது பாக்குறோம். அதாவது வேட்டையாடுறது அன்றைய காலகட்டத்துல ரொம்ப பாப்புலரா இருந்தது மேம். ஆனா அரசாங்கம் தலையிட்டு அது மாதிரி வேட்டையாடுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அவர்களை வந்து சிறை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி முற்றிலும் இல்லைனாலும் 90% தடுத்திருக்காங்க. ஆனா அதையும் மீறி சில வேட்டைக்கு போறாங்க, அது எவ்வளவு தப்பு இல்லையா? சோ மக்கள் வந்து சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இது மாதிரி பண்றது தப்பு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனா அதுல போய் சம்பாத்தியம் அப்படிங்கிற
1: அதுதான் நம்ம எவ்வளவு அவேர்னஸ் கிடைச்சாலுமே நம்ம என்ன பண்றோமோ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: யானைகள்லாம் அந்த சட்டத்துக்காக எவ்வளவு தூரம் அன்றைய காலகட்டத்துல அழிக்கப்பட்டன இல்லையா. அதே மாதிரி சிங்கம் எல்லாமும் வேட்டையாடப்பட்டது, புலி தோலுக்காக வேட்டையாடப்பட்டது. இப்ப

0: அதெல்லாம் இல்ல, இருந்தாலும் அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் கேசஸ் எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி காடுகள்ல இருக்கக்கூடிய மரம் அதெல்லாமும் நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டும் வெட்டக்கூடாது. குறிப்பிட்டு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் அப்படிங்கறது இருக்கு, என்ன வேணாலும் சட்டத்துல திருத்தங்கள் அப்படிங்கறது கொண்டு வரலாம். ஆனால் மக்கள் அதை ஃபாலோ பண்ணாம மெத்தன போக்காக இருந்தா நம்ம சமுதாயத்திற்கு நாம தான் தீங்கு விளைவிக்கிறோமே தவிர்த்து வேற யாரும் தீங்கு விளைவிக்கல. அதனால பொறுப்புணர்வோட இருக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
0: நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா வண்ண மகோத்சவா மரம் நடும் திருவிழா இருக்கு பாருங்க. அப்போ நிறைய மரங்களை நம்ம நட்டோம் அப்படின்னா அந்த காடுகள் சார்ந்த அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்க கூட அங்க மரங்களை நட்டு வச்சா அந்த மரங்கள் ஒரு நந்தவனம் மாதிரி இருந்து அங்க எவ்வளவோ உயிர்கள் தன்னுடைய இனப்பெருக்கம் அப்படிங்கறது செய்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல மனிதர்கள் பொறுப்புணர்வோடு செயல்படணும்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நன்றி நன்றி சார், நன்றி நிகழ்ச்சி கலைக்க நன்றி நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேர் யார் எங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் அம்மா.
1: வணக்கம் மேம், சொல்லுங்க யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் தாத்தேங்கர்பேட்டையிலிருந்து அபரஞ்சி பேசுறேன்.
1: அபரஞ்சி மேம் சொல்லுங்க. நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன் மேம்.
1: இன்றைய தலைப்பு காட்டுயிர் காப்போம்.
2: ஆமாங்கம்மா,
1: சொல்லுங்கம்மா.
2: அனைத்து உயிர்களுமே பாதுகாக்க வேண்டிய சூழல். நிறைய அந்த டைனோசர் எல்லாம் அழிந்து போனதுக்கு காரணமே மக்கள் அப்படி அப்படியே ஒண்ணுன்னா போனது, அதனுக்கு பயம்தான். அதனுடைய அது அன்பா வந்தா கூட அது ஆபத்தா முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா செருநாய்கள் நம்ம காட்டுல இருக்கிறத விட கூட இங்க செருநாய்கள் தொந்தரவு தொந்தரவுன்னு அதை பண்ணி பண்ணி கடைசியா கொஞ்சம் காலத்துல நாய் அப்படிங்கிற ஒரு ஒரு உயிரினமே இல்லாம போயிரும்னு நினைக்கிறமா. ஏன்னா அதுக்கு உண்டான வைத்தியம் பண்றாங்கதான், அது தொந்தரவு தாங்க முடியல. ஒரு நாய் கடிச்சா எத்தனையோ உயிர்கள் பலி ஆகுது, அப்படி எல்லாமே நடக்குது. ஒரு தீமைன்னு சொல்லி அதை கண்டிச்சு அதை பண்ண போக ஒரு உயிரினம் கிட்டத்தட்ட அழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கும். முதலாம் அந்த கருடன், பெரிய கருடன் எல்லாம் வந்ததெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப சின்ன கருடனே இப்ப நிறைய இடத்துல வரமாட்டேங்குது, அதிகமா காணும். அது மாதிரி இப்ப சிட்டுக்குருவி மீண்டும் வந்துருச்சுங்கம்மா. நம்ம குருவிகள் இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஃபேமில வீட்லயே பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி தேன் சிட்டு எல்லாம் கூடு கட்ட
1: இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அது நல்ல அவேர்னஸ் வந்து எல்லாரும் வீட்டு மாடியில வந்து தண்ணி வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, தானியங்கள் தூவுறது, அந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்தே இப்ப நிறைய ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல் பசங்க செய்யறத நானே பாக்குறேன் மேம்.
2: ஆமா ஆமா ஆமா, அது கொஞ்சம் அந்த இதெல்லாம் கூட குருவி கூட எல்லாம் மாடலுக்கு செஞ்சு வர சொல்லி அதை வச்சு. அதனால அதாவது எல்லாத்துக்குமே நீங்க சொல்ற மாதிரி விழிப்புணர்வு, இந்த தம்பி சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா செஞ்ச காலம் போய் உயிர்கள் இடத்துல அன்பு வேண்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால அது எல்லாம் போய் இப்ப வாலண்டியா உயிர்கள் இடத்துல அன்பு அன்புவே அன்புவேன்னு சொல்ற அளவுக்கு மாறிட்டு வர்றது சூழல் வேற ஒண்ணும் இல்ல. குடும்ப சூழல் தான் மேடம். அன்னைக்கெல்லாம் கிடைச்சாதான் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம் இல்லைங்களா? 6 மணி ஆனா 7 மணி ஆனா அவங்க அவங்க இழுத்து போத்திட்டு படுப்போம். வேற எங்கேயும் தெரியாது. அக்கம் பக்கம் உறவுகள், சொந்தக்காரங்க உறவுகள் போனா மட்டும்தான் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது திருவிழா காலங்கள். இந்த மாதிரி இப்ப அப்படி இல்ல, எல்லாமே கைபேசில இருந்து தொலைக்காட்சியில இருந்து இருக்கிறதுனால பொழுது போயிடுதுங்களா? இதுல பத்தி சிந்திக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம போகுதுங்க. அந்த காலத்துல கோழி வளர்த்து உணவுக்காக வளர்த்தாலும் அதுல வந்து அதுக்கு தீனி போடுறது மூலியமா, அதை வளர்க்கறது மூலியமா அந்த பாசங்கள் அந்த கூட்டுல எல்லாம் ஒன்னா சேர்ந்து போம்பாரு என்னப்பா மரத்துக்கு மரம் நின்னு போகணுமான்னு கேப்பேன். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நிழல்லயே போயிட்டா நம்ம செய்யற பணி செஞ்சுட்டு அப்புறம் நிழல் சூரியன் மறந்தாலும் வந்தோம்னா உடம்பு அலுப்பு தெரியாது, உழைப்பாங்க கொட்டிட்டு வரலாம் அப்படிமாங்க. அந்த ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் அப்படிதான் பார்த்தோம்னா எல்லாம் ஆடு பள்ளி கூட பெல்ல வச்சுட்டா அப்படின்னு ஒரு படத்துல காப்பாங்க பாருங்க. என்ன நினைக்கிறேன், என்ன இல்ல நான் மாத்த ஓட்டிட்டு போகணும், அதான் மணி அடிச்சிருச்சா ஒண்ணு நினைக்கிறேன். அந்த மாதிரி வெள்ளேந்தியான காலங்கள் இருந்த போது உயிரினங்கள்லாம் நல்லா இருந்தது. பாம்பே பக்கத்துல படுத்திருந்தாலும் பயமெல்லாம் இருந்தோம். எங்க வீட்டுல எல்லாம் பக்கத்துல இருந்துச்சான் கடிச்ச. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க, கவரி போய் பட்டாலும் அது கடிக்குது, உயிருக்கு ஆபத்து வருது. வீட்டுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வச்சிருக்காங்க, அதை காப்பாத்துறதுக்காக மத்த உயிர்களை வந்து இது பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா காடுகள்ல இருக்கலாம், காடுகள்ல

0: இந்த ஒரு இது இல்ல. இந்த மங்கீஸ் நிறைய எங்க பக்கம் தொந்தரவு பண்ணுதுன்னு எல்லாம் புடிச்சு கொண்டு விடுறாங்க. அது காட்டிலே இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன, அங்க பழங்கள் மலைகள் இல்லாதனால அங்க வந்து உணவு
1: குரங்கினங்கள் நிறைய இருக்கும். நாம தண்ணி குடிக்கிறோம், ஃப்ரூட் சாப்பிடுறோம், அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் அங்கங்க அங்கங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு வர்றதுனால அவங்க எல்லாத்தையும் எடுத்து இது பண்ற மாதிரி ஆகுது. இந்த நெகிழி பயிர்கள் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருந்திருக்கும். அந்த சைட்லாம் போகும்போது தவிர்க்கிறது நல்லது.
0: நீங்க சொன்னதை நூத்துக்கு நூறு நான் வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட நாங்க 20 வருஷத்துக்கு முன்னேறதே திருச்சிராப்பள்ளி வன அதேதான் சொல்ல, நெகிழிங்கிற ஒண்ணு நம்ம எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு வழி இல்லைன்னு பயன்படுத்தினாலும் அதை ஒரு டிஸ்போஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டஸ்ட்பின் முன்னையாவது பரவாயில்ல மேடம், இப்ப எல்லாம் 10 வருஷத்துல அங்கங்க டஸ்ட்பின் இருக்கு வீட்டுக்கே வந்து.
1: அதுதான் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்றோமா கரெக்டா, யூட்டிலைஸ் பண்றோமா அப்படின்றதுலதான் பிரச்சனை. நினைக்கிறேன்
0: அது நடந்திருக்குது மேம். எங்க பேட்டிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல, நானே சாக்லேட் சாப்பிட்டு பேப்பர் பாட்டி கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி வெளியில கூட்டிட்டு போனாலும் அதை எடுத்து தான் பேக்லதான் மேம் வச்சுட்டு வருவாங்க. நம்ம போர் வீல எல்லாம் போனாலும் சரி, எடுத்து தான் பேக்லயே போட்டுட்டு வந்து ஏண்டா தம்பி குப்பை எங்க இல்ல பாட்டி, இதை கொண்டு போய் நம்ம டஸ்ட்பின்ல போட்டுக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது இருந்தா போடுவாங்க, இல்லைன்னா பேக்ல எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து கவர்ல போடுறாங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு வீட்டு புள்ள மட்டும் திருந்தா பாத்து எல்லாருமே அது மாதிரி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நீங்க சொன்னது மூலியமா எடுத்து சொல்லிக்கிறேன். நன்றிமா.
1: நன்றி மேம். நன்றி மேம். இனிப்பில் மிக்க நன்றி. நன்றி நன்றி. இன்று ஜூலை 29ஆம் தேதி இன்டர்நேஷனல் டைகர் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் யார் எங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: சரஸ்வதிக்கு போன் சரவணமா.
1: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்குமா?
1: இன்றைய நேய நேரம் தலைப்பு காட்டு உயிர் காப்பு.
2: ஆமா, நீதி கேட்டுக்கிட்டு தான் இருக்கான்.
1: ம், சொல்லுங்க சார்.
2: காட்டு உயிர்கள் சொன்னாவே பாத்தீங்கன்னா அதுல வந்து சிறு சிறு விலங்கினங்கள் மற்றும் மேலும் பறவை இனங்கள் சொல்லிய வண்ணம் செயல். நம்ம வந்து ரேடியோவில் வந்து பேசிட்டு போறதோட இருக்கக்கூடாது, நம்மளால ஏதாவது முடிஞ்ச அளவு ஏதாவது செய்யணும். ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா வந்து எங்க பகுதியில பாத்தீங்கன்னா மரங்கள் தான் அதிகம். அப்படியே பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மரங்கள் இருக்கும், மரங்கள் காடுகள் சூழ்ந்த கிராமம் தான் எங்க அதோட கிராமம் அங்க. அதனால வந்து வேட்டையாடுவதற்கு வெளியில இருந்து வருவாங்க அங்க இரவு நேரங்கள்ல. அந்த வௌவால்கள் அதெல்லாம், வௌவால்கள் இந்த முயல்கள் தரி இதெல்லாம் வந்து வேட்டையாடுறதுக்கு வருவாங்க. வரும்போது அப்ப எனக்கு ஒரு தோணுச்சு, இந்த உயிரினங்களை இவங்க எதுக்கு வேட்டையாடணும்னு சொல்லிட்டு அந்த வேட்டையாடுறவங்களை வந்து நான் வான் பண்ணேன். இந்த மாதிரி வரக்கூடாது, உயிரினங்களை வேட்டையாடக்கூடாது, உங்கள் உயிர் போலதான் அவர்களுடைய உயிர்களும், இதை நீங்க வந்து வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்ன 2 முறை சொன்னா 3 முறை சொன்னா அப்ப கடைசியா ஒருத்தர் வேட்டையாட வரும்போது அவர் வாகனத்தையே நிறுத்தி வச்சுட்டு இருந்தாங்க, விட முடியாது சொல்லிட்டேன் நான். அவர் கடைசியா நான் இனிமே இங்க இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட எனக்கு நேத்து மாலை வேலையில கூட பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு மேல வந்து குயில் பக்கத்து மரத்துல குயில் சத்தம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க முடியல இதெல்லாம். இந்த வேட்டையாடுதல் குயில் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல அதிக அளவில் இருக்கு, அதிக அளவில் இருக்கு. இது நாங்க வேட்டையாடுறத தடுத்து நிறுத்தலன்னா இந்த சத்தத்தை கேட்பதே ரொம்ப சிரமமா இருக்கு.
1: காலையில கூவும் இல்லைங்க சார்?
2: ஆமா, காலையில 4 மணி அளவில் நான் அந்த கோழியும் குயில்களும் 4 மணி அளவில் அந்த சத்தத்தை கொடுப்பதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். அந்த கிராம சூழல்ல பாத்தீங்கன்னா அந்த பறவை இனங்கள் இருக்கணும். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மைனா இருக்கு, எங்க தோட்டத்தை எங்க மரத்திலே தென்னை மரத்திலே அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் அதான் தினம் வந்தா அவங்களோட அப்பார்ட்மெண்ட் அந்த தென்னை மரத்துல வச்சுக்கிறாங்க. மைனா இருக்கு, அந்த குயில் இருக்கு, அந்த அணில்கள் எல்லாம் எல்லாமே இருக்கும்.

0: அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களால முடியும், உங்க பகுதியில ஒரு வேட்டையாடி ஏதோ ஒரு வேட்டையாடுறது பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துங்க. ஆமா நிறுத்தணும். உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த வன இப்ப எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த நரிகள் எல்லாம் காணாமலே போயிடுது. அதுக்கு முன்னாடி நாங்க முந்திரி காட்டுல நரிகள் நிறைய நரிகளை பார்ப்போம். அந்த நரிகளை காணாம போனதால மயில்கள் நிறைய வந்து விவசாயத்துக்கு இடையூறாக இப்ப நிறைய உற்பத்தி ஆகிட்டு மயில்கள் வந்து. அதே போல காட்டு பன்றிகள்லாம் எங்க பகுதியில நிறைய வந்து இருக்கு. இப்ப வனவிலங்குகள் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்து கொண்டுதான் இருக்கு. மயில்கள் இருக்கும் நிறைய காட்டுல, அதெல்லாம் நம்ம தான் பாதுகாக்கணும். இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வேட்டையாடுதல் நடந்துட்டு இருந்தது, இப்ப இல்ல, சுத்தமாக இல்ல இரவு நேரங்கள்ல. நான் ஒரு டைம் ஒரு முறை கூட அந்த நைட்டு 1 மணி இருக்கும், அந்த வவ்வால் பெரிய பெரிய வவ்வால்கள் வரும் எங்க ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்துக்கு வரும். அது வேட்டையாடுறது வந்து துப்பாக்கி சத்தம் கேட்டது, 2 மணி இருக்கும். அப்படியே நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு பார்த்தாங்க, யாருமே இல்ல. அப்புறம் பேசாம திரும்பி வந்துட்டான். அது மாதிரி வேட்டையாடுற யாரை வேறையா வேட்டையாடுவது பார்த்து நம்ம தடுத்து நிறுத்தினா அந்த வன காட்டு உயிரினங்கள் மேல் மேலும் வளர்ந்து நமக்கும். இந்த காக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காக்கைகளை நம்மோட இருக்கு முன்னோர்கள் நம்மோட எதுக்கு நம்மோட வச்சுக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டு மரங்களின் அதிகமா உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த காக்கைகள் தான் பெரிதும் உறுதியாக இருக்கிறதாம். இந்த மரங்கள் வைத்து கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெண்மணி திம்மக்கா அவங்க பேரு, மரங்களை வைத்து 8000 மரங்களை வச்சிருக்காங்க அவங்க. அவங்களுக்கு வந்து கர்நாடக அரசு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதே கொடுத்துருக்கு அவங்களுக்கு. லண்டன் பிபிசி செய்தி நிறுவனம் உலகில் உள்ள 100 பெண்மணிகள் பெண்மணிகளில் முதலாம் இடத்தில் வைத்து அழகு பார்த்தது அவங்கள. இந்த மரங்களை வைத்ததாலே ஏதோ நாமும் மரம் வளர்க்கணும், இந்த மாதிரி காட்டு உயிர்களை நேசிக்கணும், பாதுகாக்கணும்.
1: நன்றி நன்றி சார்.
0: நன்றி
1: நேசில் வந்ததுக்கு மிக்க நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: நான் ரெட்டிக்கு இப்ப மாறு முதுகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க சார்.
2: காலையில பாத்தீங்கன்னா அரிசி பொட்டாசிங்க, இந்த வண்ணாத்தி குருவி, ராமநாத்தி குருவி, பழனி எல்லாம் சாப்பிடுங்க. அப்படி போடலாம், அது கத்தும் ஒண்ணுங்க. அது பாத்தீங்கன்னா மத்திய நாங்க ஒரு 13-14 ஊர்ல இல்லைங்க யாருமே. கிருமியை வந்து போட்டா வரவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-21 மாசம் கழிச்சுதான் எல்லாம் ஒண்ணு ஒன்னா போறது ஒண்ணு. குறித்தவரி மரத்துல படுது, மரம் வந்து மரம் செட்டு போகுது, அந்த மரத்துல பறவைங்க எல்லாம் பறந்து போயிடுதுங்க. அந்த பொந்தில கிளி மட்டும் இருந்ததுங்க.
1: சொல்லுங்க சார்.

0: இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: மேடம், காடுகள்
0: காட்டுயிர் காப்போம் சார்.
1: காடுகளை காக்க வேண்டியது வந்து அனைவரோட கடமைதான். காக்கிறமான்னு பார்த்தா இல்லைங்க. இப்ப உதாரணத்துக்கு வெயில் தாக்கத்துல அதிகமா காடுகள் பச்சி தீயறிஞ்சுதான் இருக்கு. நாமளும் சுற்றுலா போற இடத்துல நம்ம இந்த வனங்களையும் காடுகளையும் காக்க வேண்டும். ஆனா பட்டு அதை அதை மீறி விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத வேலைகளை செய்யறோம். சாப்பிட்டு இது பாட்டுல அப்படி போட்டு வரோம், போட்டு வர சில நேரம் ஒரு சில நேரம் வேண்டாத வேலைகளா செய்யறாங்க. சிகரெட்டை பிடிச்சு கூட அப்படி போட்டு வராங்க. அதெல்லாம் வந்து நம்ம சுற்றுலா போற இடத்துல முக்கியமா நம்ம அந்த ரோட்டை தாண்டி போவாங்க. போகும்போது கவனமா இருக்கணும். காடுகள் இருந்தாலும் மலைகள் பெருகும், பல்லுயிர் பெருக்கள் பெருகும். ஆனா அதை கவனத்துல கொள்ள வேண்டியது ஒவ்வொருத்தரோட

0: தனி மனிதனை பொறுப்பு மாற்றம் வந்து நம்மிடம் இருந்தா தொடங்கணும். அதாவது எனது குப்பை எனது பொறுப்புங்கிற மாதிரி மேடம் ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டா கண்டிப்பான முறையில
1: குப்பை எனது பொறுப்பு.
0: ஆமா, அதே மாதிரி இதையும் காடுகாய் காப்பது நமது கடமை அப்படிங்கிற இது கண்டிப்பான முறையில ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். எதிர்கால சந்ததியினர்களுக்கு எதையாட்டு விட்டுட்டு போன நல்லது செய்வோம், மரம் வளர்ப்போங்கிற மாதிரி காடுகளையும் பாதுகாப்போம், எதிர்கால சந்ததியினருக்கு நல்லது விதைத்து விட்டு செல்வோம்.
1: நன்றி சார், நன்றி சார்,
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஆமாங்க சார், கட்டாயிச்சு சொல்லுங்க சார்.
2: மறுபடியும்
1: கண்டிப்பா சார்
2: வணக்கம்
3: வணக்கம்
1: சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜவரம் பகுதியிலிருந்து முகமது இக்பால். நல்லமா இருக்கலாம் சார்?
1: நல்லமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
3: தலைப்பு சொன்னாங்க, சௌரியமா இருக்கும்.
1: காட்டுயிர் காப்போம் சார்.
3: என்னங்க
1: காட்டுயிர் காப்போம்?
3: காட்டுயிர்னா காடுல உள்ள
1: காடுகள்ல இருக்க விலங்குகள்லாம் இருக்கு இல்லைங்க சார், புலி, யானை, சிங்கம், கரடி, மான்.
3: அதாவது உலகத்துல வந்து இது மூணுல வந்து ரெண்டு பங்கு கடலா இருக்கு, ஒரு பங்கு தான் பூமியால சூழ்ந்திருக்கு. அந்த பூமியில இடைப்பட்ட காலத்துல மலைகள் இருக்கு, காடுகள் இருக்கு. காடுகள் வந்து அநேகமான அதிகமான மிருகங்கள்லாம் இருக்குங்க. இப்ப சமீபத்துல காட்டு தீனால அதிகமான மிருகங்கள்லாம் இதுக்கு தீக்கு இறையாதுன்னு சொல்றாங்க. எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்படுத்தி நம்ம காட்டு விலங்கு வந்து நம்ம தான் நல்லபடியா கவனிக்கணும்.
1: சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடுறோம் சார்.
3: கொண்டாடுறாங்க, அதுக்காக புலிகள் வந்து வேட்டையாடாமத்துக்கு அங்கங்க வன இலாக்கா துறையில வந்து அதிகாரிகள் எல்லாம் போய் நல்லா ரவுண்ட் அடிச்சு வேட்டையாடாம பாத்துக்கிறாங்க. நாளுக்கு நாள் புலிகளுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிட்டு வருதான் சொல்றாங்க. அதனால நம்ம தான் இப்ப போறவங்க எல்லாம் அந்த டூரிஸ்ட் போறவங்க எல்லாம் போய் இது தேவையில்லாம குடிச்சு விட்டு பாட்டில் எல்லாம் போட்டு வந்துடுறாங்க. அதனால இந்த யானைகள் எல்லாம் தண்ணி குடிக்க வரும்போது தவறுதலா காலில்
1: போட்டு
3: அது மாதிரி அதிகமான யானைகள் எல்லாம் இறந்து போயிரு.
1: மனிதர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே அவங்க
3: அதுதான் சொல்லிக்கிறாங்க. நீங்க வந்து உதவி பண்ணாம உதவி உபத்திரம் பண்ண கூடாது. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வனவிலங்களை பாதுகாக்கிறது நம்மளால இயன்ற உதவி செய்யும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்ள. நன்றி,
1: நன்றி, வணக்கம் சார், வணக்கம் சார். இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு உணர்த்தும் விதமாக, காடுகளை அழிப்பதனால் புலிகளுக்கு ஏற்படும் ஆபத்துகளை தடுத்தல் குறித்து. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.

0: புதுவையிலிருந்து ஆசை தம்பி.
1: யாரு சார்?
0: புதுவை பாண்டிச்சேரியிலிருந்து ஆசை தம்பி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமாக இருக்கேன் மேடம்.
1: இன்னைக்கு நேர் நேரம் தலைப்பு காட்டுயிர் காப்போம்.
0: காட்டுயிர் காப்போம்,
1: உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.
0: காட்டுயிர் காப்போம், இது வந்து மனிதர்களுக்கு நிறைய புரிதல் வேண்டும். அதாவது பல்லுயிர்களின் இனப்பெருக்கம், பாதுகாப்பு ரெண்டுமே காடுதான். பல்லுயிர்கள் என்னன்னா ஊர்வன, பரப்பனை, நடப்பனை, அது மாதிரி நினைத்தீங்கன்னா நம்ம விலங்குகள் தெரியும், புலிகள், யானை, குரங்குகள், மற்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது மட்டும் இல்லைங்க, வண்டுகள், சிறு சிறு பறவைகள், பூச்சி இனங்கள், இவை எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவை. இவைகள் எல்லாம் இருந்தால்தான் இயற்கை வந்து பாதுகாக்கப்படும். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கே இந்த சிறு சிறு சிறு உயிரினங்கள் சுற்றுப்புறம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பயன்படுது. அது நமக்கு தெரியறதில்ல. அது கவர்மெண்ட் காலையில நம்ம ரேடியோவை கேட்டா போதும், காலையில அதுல எவ்வளவோ சொல்றாங்க. ஆல் இண்டியா ரேடியோல காலையில பாத்தீங்கன்னா பல்வேறு எப்படி இயற்கைக்கு பாதுகாப்பா இருக்குது. இந்த காடுகள்ல வந்து அமேசான் காடுல மட்டும் 20% ஆக்சிஜன் வந்து நமக்கு உற்பத்தி ஆகுது. அமேசான் காடுகள்ல மற்ற காடுகள்ல என்ன எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும், மீதி கடல் பரப்புல இருந்து உற்பத்தி ஆகுது. சோ காடுகள் வந்து ஆக்சிஜன் உற்பத்தி மேற்கொண்டு நமக்கு வந்து மழை பெறுவதற்கான வசதி. நம்ம காடுகளை அழித்தோம்னா மழைக்கு கிடையாது. விலங்குகளை அழித்து விட்டோம்னா அது விலங்கு வந்து இயற்கை பாதுகாப்பு தான். விலங்குகள் எல்லா விலங்குகளும் இயற்கை பாதுகாப்பு கூடியது. நம்ம வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டு, அதாவது நம்ம இதுல சொல்லுவாரு சாமிநாதன் காலையில போடுவீங்க நீங்க நம்ம ஆலயம்
1: சாமிநாதன்.
0: ஆமா, அவரு சொல்லுவாரு ஒருத்தனுக்கு தெரியாம வந்து கற்கள் வந்து கையில தூக்கிட்டு ஆற்றுக்கு போயிட்டு தூக்கி தூக்கி போட்டுட்டோம்னா அது என்னே தெரியல. அதை பத்தி அவன் சிந்தனையும் பண்ணல. காலையில பாக்கும்போது ஒரு கல் மீந்தது. அந்த ஒரு கல்ல பார்த்தா அது மாணிக்க கல், விலை மிக்க கற்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த காடுகளினுடைய பயன்கள், அதனுடைய நன்மை இதெல்லாம் தெரியாமலே போய் எவ்வளவு அழிச்சிட்டோம். இப்ப ஒரு கல் மாதிரி இன்னைக்கு நிறைய அறிவு திறன் வந்து கவர்மெண்ட் நமக்கு பகுத்துருக்கு. அறிவு சார்ந்தவர்கள் நமக்கு அதை எடுத்துரைச்சிருக்காங்க. சிந்தனையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே காட்டு பத்தியும், விலங்குகளை பத்தியும், பூச்சினங்களை பத்தியும் நிறைய சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அதை நம்ம உள்வாங்கி அவற்றின் பால் நம்ம அன்பு செலுத்தணும். முதல் அன்பு செலுத்தணுங்க. பசு, நாய் இதுக்கெல்லாம் அன்பு செலுத்தணும் இல்லையா. இது கிட்ட இருந்து அன்பு செலுத்தணும். அது தூரத்துல இருந்து அன்பு செலுத்தி அதுக்கு தேவை என்ன, அதுக்கு ஏன் அது அங்க வந்து வெளியில வருது, அதுக்கு அதுக்கு உணவு இல்லையா, அதுக்கு தண்ணீர் இல்லையா என்பதற்றை இப்போது கவர்மெண்ட் செய்யுது. அதை செய்தாலும் கூட இன்னும் நிறைய செய்ய வேண்டும். அவற்றினுடைய பாதுகாப்பை வந்து நம்ம இன்னும் மேல் நோக்கி கொண்டு போக வேண்டும்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார்.
0: அப்பதான் நம்ம உயர முடியும். அன்று எல்லாமே சிறப்பா இருந்தது, நம்ம நல்லாதான் இருந்தோம். ஒன்று ஒன்று காடுகளின் அழிவு, விலங்குகளின் அழிவு, நம்ம அழிவு தான் அதுக்கு காரணம். இப்ப சிறு சிறு சிறு சிறு நம்ம இதே இருக்கிற கொசு, வப்பால்கள் 300 கொசுக்கு மேல சாப்பிடும்.
1: இங்க
0: கழுவெளின்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்க போகும்போது பார்த்தா அங்க வவ்வால்கள் இருக்கு. அங்க அவங்க பட்டாசு கூட வெடிக்கிறது இல்ல. வவ்வால் அந்த வவ்வால் என்ன செய்யுது, அந்த கிராமத்துல கொசுவே இல்ல.
1: ஓ, வவ்வால் கொசு சாப்பிடுறதுனால. கரெக்ட்.
0: ஆமா, இது மாதிரி ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு இயற்கைக்கு நன்மை செய்யுது, மனிதருக்கு நன்மை செய்யுது, இதெல்லாம் தெரியல. அது இந்த மாணிக்க கற்களின் இது தெரியாம நம்ம எவ்வளவு இது காடுகளை அழித்து விட்டோமோ அது போன்று நாம அழித்து கொண்டே இருக்கோம். தெரிஞ்சே அழிக்கிறோம்.
1: கண்டிப்பா சார்,
0: கவர்மெண்ட் செய்யுது, அறிஞர்கள் சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு இயற்கையில இவ்வளவு இருக்குதா, இந்த அளவுக்கு இருக்குதா,
1: இதெல்லாம் உதவுறோம். ரொம்ப முக்கியம்,
0: இவ்வளவு உதவணும், எப்படி உதவணும்ன்றது பாக்கணும். இனி நம்ம அதை உதவணும், அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்ற இது வரணும் மேடம்.
1: சூப்பர் சார், நன்றி, நன்றி சார். நிகழ்ச்சியில இருந்து மிக்க நன்றி. காட்டுயிர்கள் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுயிர்கள் இல்லாமல் இயற்கை முழுமையடையாது. ஒவ்வொரு உயிரினமும் உணவு சங்கிலியின் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. ஒரு உயிரினம் அழிந்தால் அதன் தாக்கம் பல உயிரினங்கள் வாழ்க்கையிலும் மனிதர்களின் வாழ்விலும் எதிரொலிக்கும். சுற்றுச்சூழலின் சமநிலையை பாதுகாக்க காட்டுயிர்கள் இன்றியமையாதவை இல்லைங்களா. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் நேர் நேரம் நிகழ்ச்சியில்.

0: நேர் நேரம் நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமதி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
1: காட்டுயிர் காப்பம்னு கொடுத்துருக்கீங்க.
0: ஆமாம் சார்.
1: இன்னைக்கு தேசிய புலிகள் தினம் வர, இந்த தலைப்பு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்.
0: ஆமாம்.
1: அதாவது மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக காடுகளை வந்து அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, காட்டு உயிர்கள் அதாவது காட்டை விட்டு நாட்டுக்கு வந்தா என்ன ஆகும், அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறதே விலங்குகள்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காரணமே காடுகள் தான். அந்த உயிர்களுக்கு நம்ம வந்து தீங்கு செய்யற மாதிரி இருக்கு காடுகளை அழிக்கிறது. அதனால இந்த சுயநல போக்கு மனிதன் தெரிஞ்ச நிச்சயமா மாறணுமா. அப்படி மாறினா நிச்சயமா காட்டு உயிர்கள் அதன் போக்குல அது வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம், நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதே மாதிரி மனிதனுடைய எல்லாமே செயற்கைத்தனமான மாற்றங்களால தான் வந்து எல்லாமே மாறிக்கிட்டு போகுமா இயற்கை வளமை.
0: கண்டிப்பா.
1: இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்கள்ல வந்து நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சின்னு இருக்கும், ரெண்டு இது இருக்கும். அந்த உரங்கள் வந்து நம்ம இடவே மாட்டோம், ஏன்னா வந்து தீமை செய்யற பூச்சிய வந்து நன்மை செய்யற பூச்சி தின்றோம். இப்ப எல்லாம் மாறி போய் செயற்கைத்தனமா இந்த உரங்களை போடுறது, அதனால என்ன ஆகுதுன்னா நன்மை செய்யும் பூச்சியும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுது. இதே மாதிரிதான் மனிதனுடைய மாறுபட்ட செயல்பாடுகளால பலவிதமான பிரச்சனைகள் நேர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த காட்டு உயிர்கள் காக்கப்படணும், அது அதனுடைய போக்குல காட்டிலேயே வாழ்றதுக்கு மனிதர்கள் காடுகளை அழிக்காம அதை பாதுகாக்கணுமா. அதாவது மரங்களை அடுத்தடுத்த தர வளர்க்கறதுகளோட இதெல்லாம் இல்லாம மரங்களை அழிக்கிறத நிறுத்தினாலுமே போதும். மரக்கட்டுகள் நடணுங்கிறாங்க, அது செய்ய வேண்டிய செயல் தான் இருந்தா

0: ஆனா இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி வீழ்த்துறாங்கல்ல, அது இல்லாம போகணும். அந்த மனநிலை மாறணும் மனிதர்கள் தந்து.
1: வணக்கம்
2: சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம் அபுசாலி தாண்டவமூர்த்தி.
2: சொல்லுங்க சார்.
1: நம்ம மரக்கன்றுகள் காட்டுக்காக வளர்க்கணும் மேடம். அது மட்டும் இல்லாமல் மேடம், நம்ம சுற்றுலா தலங்கள் செல்லும் போது நம்ம சாப்பிட்டு அந்த பொருட்களை வந்து நம்ம இந்த பாலித்தீன் கவர் இது போன்ற பொருளை நம்ம வீசி எறியக்கூடாது மேடம்.
2: கண்டிப்பா சார்.
1: அந்த காட்டு உயிர்கள் வந்து வயிறு உபாதைகளும் ஏற்பட்டு இறக்க நேரிடும் மேடம். வேட்டையாட இல்லாத இருக்கணும் மேடம். அது இல்லாத நம்ம காட்டு உயிர்களை பாதுகாக்கலாம் மேடம். முயல் யானை நரி இது போன்ற இதெல்லாம் நம்ம வேட்டையாட இருந்தா நம்ம நாட்டுக்கும் நம்ம ஊருக்கு நல்லா இருக்கும்
2: மேடம்.
1: நம்ம தீங்கு செய்யாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த வெடி சத்தங்கள்லாம் இல்லாத இருக்கணும் மேடம்.
2: ஆமா சார்.
1: இல்லங்க போறாங்க மேடம், செல்பி எடுக்கிறாங்க, ஹார்ன் அடிக்கிறாங்க, அந்த வண்டி வாங்க, அது ரொம்ப மனித நேயில்லாத செய்யறாங்க மேடம். வருத்தத்தக்கமா இருக்குது மேடம்.
2: கண்டிப்பா சார், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குறைப்போம் சார். சரிங்களா,
1: இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
2: தாழ்மையான கருத்து சார். நன்றி சார். நன்றி.
1: மிக்க நன்றி.
2: நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேர் யார், எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். யாரு?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிங்கம்மா.
2: சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நலமா இருக்கு. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க மேம்.
3: பாடல சொல்றேன்னா, காட்டுல உள்ள உயிர்களை பத்தி. காட்டு

இடத்தை நாமும் தேடி சென்று வீடு கட்ட வேண்டாம் காட்டில் பல உயிர்கள் காலம் காலமாக வாழுதே விலங்குகளின் எண்ணிக்கைகள் குறைந்தே போச்சு மரங்களையும் வெட்டி வெட்டி கட்டிடங்கள் ஆச்சு இப்படியே போனால் பசுமை என்னவாகும் பறவைகளும் வசிப்பதற்கு இடமில்லாமல் போகும் காடு இல்லா நிலையை நினைத்து பார்த்தால் நெஞ்சம் பொங்கும் காட்டில் பல உயிர்கள் காலம் காலமாக வாழுதே மூலிகைகள் மருந்துகளும்

0: வசிக்கும் இடத்தை நாமும் தேடி சென்று வீடு கட்ட வேண்டாம் காட்டே பல உயிர்கள் காலம் காலமாக
1: வார்த்தைகளை விட பாடல்கள் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் மனசுலயும் பதியும் அப்படிங்கறதுக்காக.
2: நன்றி.
1: காடுகளுக்குள்ள உள்ள நம்ம நுழைய கூடாது, நம்ம அது நம்ம நுழைஞ்சா அதுக வந்து எதிர்வினைகள் நம்ம கொடுக்கோங்கிறத மறந்துடவே கூடாது. அதனால விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் காடுகளுக்கும் எந்த ஊறுபாடும் விளைவிக்காம நம்ம இல்லத்துல நம்ம வாழும் போது நம்ம நிறைய இடங்களை வாங்கி போடும் போது இடப்பற்றாக்குறை ஏற்படுது இல்லையா, அதையும் தடுக்கணும். நம்ம இடத்தை அதிகமா வாங்கி போடாம காசு பணத்தை தர்மத்துக்காக செலவழிச்சோம்னா மறுமைக்கும் உதவும். நன்றி.
2: இணைப்பில் இணையம் அடுத்த நேரம் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் சஜிகலா அவர்களுக்கு என்னென்ன

0: வாழ்த்துக்களுடன் விழுப்புரத்திலிருந்து சையத்தை சொல்லுவோம்.
1: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்களா?
1: சொல்லுங்க.
0: அதாவது காட்டுவாசிகள் வந்து அவங்களுடைய நிரந்தரமான இடம் வந்து காட்டுவாசிகளுக்கு காட்டு காடுதான். அவர்களுக்கு தான் அந்த இடம் தெரியும். இப்ப நம்ம அவர்கள் வந்து நகர்ப்புறத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்றது இல்லை. நாம தான்,
1: நாம
0: தான் போது. ஆமா, அவர்களுக்கு அந்த மிருகங்கள் பழக்கப்பட்டது அது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த பாசெல்லாம் தெரியும். ஏன்னா பிறந்து வளர்ந்து அவங்களுக்கு அந்த நாகரிகம் இந்த காட்டுக்கு பற்றி அவங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு இளைஞர் பண்ணக்கூடாதுன்றது அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நாம புதுசா போறவங்க இந்த என்ன சொல்றதா, இவங்க அதாவது புல்லுறுதிகளும் சொல்லலாம். அதாவது நாட்டை சூறையாடும் இவங்க வந்து வேட்டையாடுவது, மரங்களை வெட்டுவது, அங்கு போய் வந்து வீட்டை வந்து கட்டி கொள்வது அநாகரிகமான செயல். இது யார் கவனிக்கணும்? அரசாங்கம் தான் கவனிக்க முடியும். ஏன்னா இது வந்து தொடர்பு வந்து, ஆனால் தான் அதிகாரிகளை வந்து காட்டு வனத்துறைகள் வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அவங்க வனத்துறை ஊழியர்கள் அதிகாரிகள் வந்து ஊடுருவாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பான முறையில் இது பண்ணுவாங்க.
1: கண்டிப்பா.
0: இது எதுக்காக நான் பதிவு பண்றேன்னா, காடுகள் வந்து அழிந்து போகுது. ஏன்னா மிருகங்கள் மனுஷமா நம்ம வந்து அழிச்சுட்டோம் கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல அதிகாரிகளை கையில் போட்டு கொண்டுதான் செய்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்குத்தான் தெரியும் அந்த மாதிரி இடம் எப்படி போகணும் வரணும்ன்றது. சினிமா துறையில கூட காமிச்சிருக்காங்க. இது வந்து கடுமையான நடவடிக்கைகள் தான் எடுக்கணும், வேற வழி கிடையாது. சிறு சிறு காடுகள் இருக்கு, இப்போ பகுதிகளில் நிறைய இருக்கு. கண்டாச்சிபுரம் இந்த மாதிரி திருவண்ணாமலை சைடு இருக்கு, அந்த இடம்லாம் இருக்கு. அங்கு எங்க பொண்ணு ஊர் இருக்கு, திருப்பத்தூர்ல. கொஞ்சம் தூரம் போனான்னா அந்த ஏழைகிரி மலை வரும். 15 கிலோமீட்டர் தான் வீட்டு திருப்பத்தூர் அந்த ஏழைகிரி மலை வைக்கும். அங்கேயே பதி போகுதுமா, அழகான இயற்கைகள் கொஞ்சம். அந்த ஏழைகிரி மலையில அவ்வளவு இடங்கள் இருக்குன்னா, இன்னும் வந்து நீலகிரி, கொடைக்கானல், மூணாறு, இப்படிப்பட்ட பகுதி இயற்கை வளங்கள் அழிந்து கொண்டுதான் போகிறது. பயன்தான் இருக்குமா, கண்ணால்தான் பாக்கணும். காட்டுல இப்ப கூட வந்து நிறைய வந்து இதுக்கு பொறுப்பு யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நாம சொல்றது
1: நம்மளும் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது பண்ணாலே போதும்.
0: ஆனா நம்முடைய இயற்கை வளங்கள் வந்து இந்த மாதிரி கடத்தல்காரர்களாதான் ஒழிய வேற யாரும் வந்து இதை எடுக்கிறது இல்லை. அதை பாதுகாக்க வேண்டியது முழு பொறுப்பு மக்களை சார்ந்ததும் அரசாங்கத்தை சார்ந்ததும்.
1: மக்களை சார்ந்ததுதான் சார்.
0: நன்றி
1: நன்றி நன்றி சார். நன்றி நன்றி, மிக்க நன்றி. காட்டுரிகளை காப்பதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுரிகளை காப்பது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு. காடுகளை அழிக்காமல் பாதுகாப்போம், மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்போம், வனவிலங்கு பொருட்களை வாங்குவதை தவிர்ப்போம், இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையை குழந்தைகளுக்கு வளர்க்க செய்யணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை பரப்பணும். ஒரு சிறிய சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காடு வெறும் மரங்களின் தொகுப்பு அல்ல, அது ஆயிரக்கணக்கான உயிர்களின் இல்லம். அந்த இல்லத்தை பாதுகாப்பது நமது எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு சமம். மனிதன் இயற்கையுடன் இணைந்து வாழும்போது தான் பூமி வளமாக மாறும், இல்லையா? இந்த பூமியில் மனிதர்கள் மட்டுமே வாழவில்லை, நம்மோடு சேர்ந்து எண்ணற்ற உயிரினங்களும் வாழ்கின்றன. அவற்றின் இல்லம் காடுகள். அந்த காடுகளின் இதய துடிப்புதான் காட்டு உயிர்கள். ஒரு நிமிடம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, புலியின் கர்ஜனை இல்லாத காடு, மயிலின் நடனம் இல்லாத மலை, யானையின் பிளரில் இல்லாத வனம் எவ்வளோ வெறுமையாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. இன்று மனிதனின் வளர்ச்சி என்ற பெயரில் காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. அதன் விளைவாக பல விலங்குகள் தங்களின் வாழ்விடங்களை இழந்து மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்கு வரவேண்டிய சூழல் நிறைய உருவாகியிருக்கிறது. நேர்களே, காட்டுகளை பாதுகாப்பது என்பது விலங்குகளை மட்டும் காப்பதல்ல, இயற்கையின் சமநிலையும் நம் அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தையும் காப்பதாகும். ஸோ இதெல்லாம் தடுக்கலாம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகளை பாதுகாக்கணும், மரங்களை அதிகமாக நடணும், குழந்தைகளை இயற்கையான ஒரு சூழலுக்கு கூட்டிகிட்டு போய் அப்பப்போ காமிக்கணும், ஒரு மரம்

1000 உயிர்களை காக்கும். ஒரு காடு கோடிக்கணக்கான உயிர்களை காக்கும். இயற்கை நமக்கு சொந்தமல்ல, நாம் தான் இயற்கைக்கு சொந்தமானவர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. அன்பு நேரிலே, காடுகள் வாழ்ந்தாதான் காட்டுயிர்கள் வாழும், மனித வாழ்க்கையும் வளமாகும். காட்டுயிர்களை காப்போம், இயற்கையை காப்போம், நம் பூமியை காப்போம். காட்டுயிர்களை பாதுகாப்பது என்பது விலங்குகளை மட்டும் காப்பதல்ல, மனித இனத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். இயற்கை வளங்கள் செழித்து இருந்தால்தான் உலகமும் வளமாக இருக்கும். காடு இருந்தால் நாடும் வளரும், காட்டுயிர் இருந்தால் இயற்கை வளரும் என்ற உண்மையை மனதில் கொண்டு அனைவரும் இணைந்து காட்டுயிர்களை காப்போம், வளமான பூமியை அடுத்த தலைமுறைக்கு வழங்குவோம். இன்றைய நேயர்நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். வரும் பாடலுடன் இன்றைய நேயர்நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12:02.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்,
1: உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம், அரங்கம் உழைப்பவர்.
3: இரு சக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குதல் வேலை செய்யும் புதுச்சேரி லாஸ்பேட்டை டி தியாகராஜன் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
4: ஐயா வணக்கங்க.
5: வணக்கம் சார்.
4: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
5: நான் வந்து பாண்டிச்சேரி லாஸ்பேட்டையில் இருசக்கர மோட்டார் பழுதுவா போர் நீக்க கடை வச்சுருக்கேன் சார்.
4: சரிங்க. நீங்கள் பிறந்த ஊர் உங்களை பற்றி சொல்லுங்களா?
5: பிறந்தது பாண்டிச்சேரி தான் சார். லாஸ்பேட்டையில் செல்லபெருமாள்பேட்டை ஊரில் பிறந்தேன். என்னுடைய தாயாரும் தகப்பனும் இறந்துட்டாங்க சின்ன வயசுலே. அதனால் என்னால் படிக்க முடியாத காரணத்தினால எந்த வேலை செஞ்சால் நான் ஹோட்டல்லையும் போய் வேலை செஞ்சால் போனோம் கொண்டேன். இதனால் ஒரு கைத்தொழிலாக கற்றுக்குங்க அப்படின்ற முறையில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து எங்கள் பெரியம்மா தான் டேக் ஓவர் பண்ணி வளர்த்தாங்க கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டைலர் கடையாக ஒர்க் ஷாப்னு கேட்டாங்க. டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் விட்டாங்க. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 நான் அந்த லைனில் இருக்கிறேன்
4: சார். என்ன வரைக்கும் படிச்சிங்க?
5: 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அது அம்மா அப்பா தவறியதுனால படிக்க முடியாத காரணத்தால் படிப்பு விட்டாச்சு.
4: முத முதல்ல வந்து கணக்கு தொழில் நேரடியாக விட மாட்டாங்க, எழுபடியாக தான் வச்சுருப்பாங்க. போல்ட் எடுத்து விடு, ஸ்பானர் எடு, இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. அந்த ஆரம்ப கால அனுபவத்தை சொல்லுங்களேன்.
5: போனவுடனே நம்ம முதல்ல வந்து வண்டி தான் நம்ம துடைக்கணும், வண்டி கழுவ சொல்லுவாங்க. அதுவே வண்டி துடைக்கதே ஒரு 6 ஆனால் ஏன் துடைக்க சொல்கிறாங்கன்னா, ஆனால் அடிப்படைன்றது வந்து நீங்கள் வண்டி துடைச்சி கழுவுனா தான் நம்மளுக்கு எந்தெந்த இதில் போல் நட்டு எங்கே இங்கே வருது.
4: வண்டியை பற்றின ஒரு அமைப்பு நம்ம மனசுலே பதிஞ்சிடும். ஏன்னா நம்ம வண்டியை துடைக்கும் போது இங்கே இங்கே ஹெட்லைட் இருக்குது, இங்கே வந்து இண்டிகேட்டர் இருக்குது, இங்கே வந்து வீல் இருக்குது, இங்கே செயின் ப்ராக்கெட் இருக்குது.

0: எல்லாமே நம்ம மைண்டில் பதியும். அதனால் வந்து அது ஒரு ரெகுலராக வண்டியில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் முடியும். அதனால் அதுமாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது?
1: அதுக்கப்புறம் அதான் வண்டி கழுவுறது போகுது. அப்புறம்ட்டா கொஞ்சம் என்ன சொன்னாங்க, பிரேக் டைட் பண்ணுறது எப்படி, செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா எப்படி, எப்படி வீலை கேட்டது அப்படின்றத ஒன்று ஒன்றா கொஞ்சம் என்ன சொல்லுவோம். ஆனால் கடைசி 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கார்பரேட்டர்னதை வந்து கஸ்டமர் வந்து மைலேஜ் தரல சொன்னால் கார்பரேட்டர்லாம் நமக்கு எதுவுமே பண்ணக்கூடாது ஏதோ சொல்லிவிடுவாங்க அவங்க முன்னாடி. இதுனா கார்பரேட் கைட்டு எங்கிட்ட எடுத்துகிட்டு வரோம், நாங்கள் தான் க்ளீன் பண்ணி கொடுப்போம், நீங்கள் அப்புறம் தான் போய் மாட்டணும் அப்படின்ற மாதிரி இப்படியே ஓடிச்சு. ஒரு அங்கே செஞ்சியில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணாங்க பெரியமாவட்டிலேருந்து. அப்புறம்ட்டா நான் பாண்டிச்சேரிக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 8 to 10 வருஷம் ஒர்க் பண்ணோம். தனியாக போனால் நம்மளால் வந்து கடை வச்சு வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் 2012 எனக்கு ஒர்க் ஷாப் படித்தேன் சார்.
0: முழுமையாக வேலையை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சு?
1: அதாவது அனுபவங்கள் வந்து ஒன்று ஒன்று வந்துனே தான் இருக்குது. அனுபவம் வந்து அதான் உலகம் பெரியதுன்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபால்ட்டும் வரும்போது நம்ம அந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு தெரியுது. அதுக்கே நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 8 to 10 வருஷம் ஆகிடுது.
0: 10 வருஷமாவது ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து வண்டிலையும் நிறைய மாற்றங்கள் வருதுக்கு. ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ்லாம் நிறைய, டிஜிட்டல்லாம் நிறைய வந்திருக்கு, டியூப்லெஸ்ங்கிறாங்க, இது மாதிரி நிறைய மாற்றம்லாம் வருது. ஆனால் ஒவ்வொன்றையும் புதுசு புதுசாக வர வர நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை கற்றுக்குவீங்க இல்லையா?
1: டியூப்லெஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. டியூப்லெஸ் அது போகிறது ஒரு பெனிஃபிட்டான விஷயம் தான். சப்போஸ் போகிறீங்க வெளியில் அங்கே போயிடுதுன்னா பஞ்சர் ஆகிடுது அப்படின்னா நம்ம அதை ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ஓட்டின்னு வரலாம். அப்படி ஓட்டின்னு வந்து அதுக்கப்புறம் நம்ம காற்று அடிச்சு ஓட்டிக்கலாம். ரொம்ப முடியாத கட்டத்தில் தான் வந்து நம்ம அதை டயரை மாற்ற வேண்டியதாக இருக்கும். டியூப் ப்ளஸுக்கும் டியூபுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதே மாதிரி என்ன ஒன்று, கிராமப்புறங்களில் டியூப் ப்ளஸ் பஞ்சர் ஒட்ட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான பொருள் வந்து வச்சுருக்கிறத டூல்ஸ் எல்லாம் கரெக்டான டூல்ஸ் இல்லைன்னா அவங்க ஒட்ட மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாமே ஓரளவு பரவாயில்ல. ஆனால் டியூபுக்கும் டியூப் ப்ளஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ தான்.
0: நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ இருக்கிற காலத்துக்கு டியூப்லெஸ்ஸு பெட்ஸு தான். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வராங்கன்னா வந்து பொறுமைன்றது இருக்க மாட்டாங்க. வந்த உடனே உடனே முடிச்சு கொடுக்கணும். இப்போ நம்ம பஞ்சர் ஓட்டுறது, நம்ம கைட்டி ஓட்டுறது நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு டயரை கட்டி பஞ்சர் ஓட்டினா 20 to 25 நிமிஷம் ஆகிடும். இப்போ டியூப்லெஸ்ன்றது அப்படி கிடையாது சார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணாங்கன்னா உடனே நம்ம செக் பண்ணிவிட்டு பஞ்சரை டப்புன்னு நம்ம வந்து டியூப்லெஸ்னுடைய கிட்டை எடுத்து அதுக்கான கரெக்டான இடத்த பார்த்து எங்கே லீக் ஆகுது இப்போ நம்ம அதை வெளியிலேருந்தே செஞ்சு முடிச்சிடலாம்.
0: ஒரு மெக்கானிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறீங்க,
1: கஸ்டமருக்கும் டைம் பெனிஃபிட் ஆகுது.
0: சரி சரி. இப்போ பொதுவாக இப்போ டூ வீலர் அப்படின்னாவே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை காற்று கட்டாயம் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து பேக் வீல்னால் ஒரு 40 வைக்க சொல்கிறாங்க, ஃப்ரண்ட் வீல்னால் ஒரு 30 வைக்க சொல்கிறாங்க. இந்த காற்றுலாம் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியமா? அதுக்கும் பெட்ரோல் மிச்சப்படுத்துறதுக்கும் ஏதாவது தொடர்புலாம் இருக்கா?
1: வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் காற்று அடித்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வண்டி நல்லா தான் இருக்கும். நீங்கள் இப்போ வண்டி நம்ம வெயிலில் ஓடுறோம், வெயிலில் வந்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களை நார்மலாகவே காற்று குறையதான் ஆரம்பிக்கும். வார வாரம் நம்ம அந்த காற்று அடிச்சினாலே உங்களுக்கு அந்த வெளியில் வைப்ரேஷன் போகிறது அதெல்லாமே குறையும். ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வைக்கிறீங்கன்னு வச்சிங்க, காது வண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 25-28 வச்சிங்கன்னா வண்டி உங்களுக்கு ஷோல்டர் வைப்ரேஷன்லாம் வந்து குறையும். நீங்கள் காற்று ஃப்ரண்ட்டில் 40 வச்சுட்டு பின்னாடி அதிகமாக வச்சாலும் வண்டிக்கு பிரச்சனை கொடுக்கும். அதே நம்ம அந்த ஃப்ரண்ட் 25-30 இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த காற்று வைப்ரேஷன் கூட ஷோல்டர் பெயின்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம்,
0: மைலேஜும் நல்லா கொடுக்குங்கிறாங்க.
1: மைலேஜ் வண்டி வாப்பிளிங் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு கட்டாயத்தில் ஒவ்வொரு இது அடங்கும் அதில். அதனால் அந்த காற்று மெயின்டைன் முக்கியம் தான் வண்டிக்கு.
0: இப்போ காலையில் ஏஞ்சோடனே நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க, ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ஐடியெல்லாம் ஓட விடுங்க, இன்ஜின் மட்டும் ரன் ஆகிற மாதிரி ஓட விடுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் கியர் போட்டு வண்டியை மூவ் பண்ணுங்கன்றாங்க. ஆனால் நிறைய பேர் அதுமாதிரி பண்ணுறதில்ல. ஏன்னா எடுக்கும் போதே நம்ம அவசரத்தில் தான் போய் வண்டி எடுக்கிறோம். ஏஞ்சி உக்காந்தவுடனே உதச்ச உடனே அடுத்த செகண்டு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு போகிறவங்க தான் இருக்காங்க. ஆனால் வண்டி ஓட்டுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கும் இல்லையா? ஒரு மெக்கானிக்குங்கிற முறையில் சொல்லுங்களேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: அது ஏன் நம்ம காலையில் எழுந்தவொடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஐடி இல்லாதவர் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம நைட்டில் வண்டி எடுத்துமே விட்டுருவோம் சார். வண்டி விட்ட உடனே என்ன ஒரு 8 hours, 9 hours சேர்ந்து தான் நம்ம வண்டியை காலையில் எடுக்க போகிறோம். அப்போ என்ன, என்ஜினில் ஆயில் எல்லாமே வந்து கீழே கிராங்க் கேஸ்லன்னு சொல்லுவோம். அந்த கிராங்க் கேஸில் வந்து எல்லா ஆயிலும் அங்கே தான் கீழே தான் இருக்கும்.
0: பள்ளமான பகுதியில் வந்து உட்காந்துருக்கும் எல்லா ஆயிலும்.
1: அப்படி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஐடி இல்லை ஆட விட்டிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் ஃப்ளோ ஆகும். எல்லாத்தையும் லூப்ரேஷன் ஆகும்போது உங்களுக்கு வண்டி நைஸாக இருக்கும், போவோம்.
0: அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆயிலிங்லாம் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு வந்து கொஞ்சம் ஐடியல் ஓட விட்டுட்டு அப்புறமா வண்டியை மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேக்கு வந்து அரை பிரேக்காக ஓட்டுறது, பிரேக் இல்லாமல் ஓட்டுறது, இதனால் மைலேஜுக்கும் பிரச்சனை உங்களுக்கு வந்து, அதனால் வந்து பிரேக்கில் வந்து கரெக்டாக

0: ஆபத்தும் இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக்கு கரெக்டாக கண்டிஷனாக வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ எல்லாமே வந்து இந்த பிரேக் ஷூ உள்ளே தேஞ்சி போயிருக்கு அப்படின்னா, பிரேக்கு போட்டால் காது கிழிகிற அளவுக்கு ஒரு சத்தம். இப்போ இதுவே நிறையா பேர் ஓட்டுறவங்க இந்த மாதிரி தான் வண்டியெல்லாம் ஓட்டுறாங்க. இதிலெல்லாம் என்ன கவனம் செலுத்தணும்
1: என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஷூ போடுறாங்களே கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து பிரேக் ஷூ போட சொல்லுங்கள். அப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் கொடுக்காது. காலையில் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விடும் போதே அவங்க பிரேக் லூஸாக இருக்கும் தெரியும். நம்ம ஒரு மெக்கானிக் ஷெட்டு வந்தோன்னா ஒரு ரெண்டு செகண்டு தான் அந்த பிரேக்கை டைட் பண்ணி விடுறது. அவங்க அந்த பிரேக்கில் லூஸ் பண்ணி ஓட்ட ட்ரம்மு தேய்மானம் ஆகுது. அதனால் பிரேக்கு பிடிக்கிறது அவங்க கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு சப்போஸ் போகிறோம் வரோம் டக்குன்னு நிறுத்த முடியாது. ஒரு கீர் வண்டியாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணால் கீரை குறைச்சி நிறுத்திக்கலாம். அதே மொப்பட்டில் வந்து நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை இடிக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம நிறுத்த முடியும். மெக்கானிக் ஷெட் போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேஃபு தான், எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால் அப்படி செய்யலாம். சப்போஸ் இந்த கீர் வண்டி ஓட்டுறாங்க அவங்களாம் பிரேக்கு சுத்தமாக நம்மளை நிற்கலை, எப்பச்சேச்சா போயிட்டு டப்புன்னு பிரேக் கட் ஆகிடுது அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டை குறைச்சி கீரை குறைச்சி குறைச்சி ஸ்லோ பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
0: இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த செயின் வந்து லூஸாக இருக்குது, அது கடக் கடக் கடக் கடக்குன்னு சத்தம் போட்டு இருக்கும். ஆனாலும் அது அப்படியே வச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க. மெக்கானிக்கிட்ட போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 ரூபாயில் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது ஒரு 2-3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓட்டுது. ஆனால் நிறைய பேர் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த செயின் லூஸாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது?
1: நம்ம ரோட்டில் நிறைய பேர் பார்க்குறோம், அது மட்டும் மரம் மரம் மரம்னு ஓட்டுவாங்க. தவிர 2 நிமிஷம் அதை ஒர்க்ஷாப் பக்கம் வந்து அதை டைட் பண்ணி ஓட்டுற அளவுக்கு அவங்க டைம் இல்லை. ஆனால் மொத்தமாக வந்து செலவு பண்ணுறாங்க. ஒரு வாட்டி நம்ம செயின் ஸ்பேட் மாத்திரமா அது ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடுதா, வந்து நம்ம ஒர்க்ஷாப்பில் காட்டின்னு போனால் அந்த வண்டியும் நல்லாயிருக்கும். 5000 கிலோமீட்டர் ஓடுற செயின்ஸ் பாக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ஓடும். அதை அந்த மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இது மாதிரி பண்ணிக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும், வண்டியும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு செலவும் கம்மி தான் சார்.
0: இப்போ இ பைக்கும் அதிகமாகிட்டே வருது, இது எந்த விதத்தில் நல்லது? அப்புறம் இ பைக்குக்கு சர்வீஸ்லாம் எப்படி, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்போ இ பைக்கு வந்து நல்லது தான், நீ வந்து பிரச்சனை கிடையாது போட. ஆனால் சர்வீஸ்ன்றது வந்து சில கம்பெனியில் வந்து வராங்க, அவங்கக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு விடும்போது சர்வீஸு எடுக்க மாட்டுறாங்க. என்ன ஒரு பெனிஃபிட்னா, பெட்ரோல் போகிறத கூட காஸ்ட்டப் வந்து கம்மி தான் அவங்களுக்கு. கம்மியாக இருந்தாலும் நம்ம லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஏன்னா ஒரு 70-80 கொடுக்குற வண்டி லோக்கலில் ஓட்டும் போது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, ஏன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டானா சார்ஜ் போட்டுப்பாங்க. இதே லாங்கில் போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பாதி தூரம் போயிட்டுறாங்க. ஆனால் ஹாரன்னு இண்டிகேட்டரில் போடாமல் இருந்ததுன்னா அந்த 70ன்றது ஒரு 60 அளவு கொடுக்கும். ஆனால் அதே ஹாரன் அடிச்சுக்கின்னு இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணினே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 40 ஆகிடும். அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி தள்ளின்னு போவாங்க வீட்டுக்கு சாயங்காலத்தில் பார்த்தா, என்னன்னு பார்த்தா வண்டி எடுத்து போனங்க பா, அது மாதிரி
0: சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு.
1: அதிகம் ஹாரன் யூஸ் பண்ண வேணாம், தேவையான மட்டத்தில் மட்டும் ஹாரன் யூஸ் பண்ணிட்டு இண்டிகேட்டர் எங்கே தேவையோ லைட் எங்கே தேவையோ அங்கே மட்டும் போட்டுக்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த சார்ஜ் மிச்சம் நம்ம வீட்டில் போயிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம்.
0: இந்த இ பைக்லையும் சார்ஜ் போடுறதுல என்னென்னலாம் கவனிக்கணும்
1: அவங்க வந்து, இப்போ நம்ம அவங்க டைமிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் கட் ஆகுதுக்கு. காலையில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம், இப்போ வந்து காலையில் ஃபுல்லாகுது, ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டிடுறாங்கன்றப்ப அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, இந்த வண்டி வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும், அப்போ நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவோம், 80 கிலோமீட்டர் வரைக்குமே ஓட்டின்னு இருப்பாங்க, அப்படி ஓட்டக்கூடாது. ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டி தான் நம்ம பாயிண்ட் சார்ஜ் இவ்வளோ இருக்குது போகுது அப்படின்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எங்கே ஒன்று வெளியில் நம்ம சார்ஜிங் பாயிண்ட் இருந்தால் அங்கே போய் சார்ஜிங் போட்டுக்கலாம். நீங்கள் சுத்தமாக ட்ரை ஆகி போட்டிங்கன்னா பேட்டரி லைஃபு வீணாயிடும், அது ஒன்று பார்க்கணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம வந்து சார்ஜ் எப்பப்போலாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அந்த பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும்.
0: இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
1: பட்டணத்தில் போதுன்ற படத்தில் வந்து உலகத்தில் சிறந்தது எதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நாகேஷார்
0: விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அந்த பாட்டை இப்போ நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
2: உலகத்தில் சிறந்தது எது? எது? எது? எது?

இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை.

இப்போ பாட்டுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள் சொன்னீங்க. இப்போ எனக்கு மெயினாக ஒரு சந்தேகம் என்னென்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க, பைக் வச்சுருக்கவங்க ஒரு ரெண்டு நண்பர்கள் எடுத்துக்கோமே, ரெண்டு பேருமே ஒரே கம்பெனி தான் வச்சுருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, என் வண்டி கைராசியான வண்டிங்க, 70 குறையாதுங்க அப்படிங்கிற. இன்னொருத்தர், என்னங்க அது இப்படி சொல்கிறீங்க, எனக்கு 40 கூட கொடுக்க மாட்டேங்குதுங்க. ரெண்டு

0: ஒரே கம்பெனியில் தான் வாங்கணும், ஒரே நேரத்தில் தான் வாங்கணும், எனக்கு மட்டும் என்னங்க அது 40 தான் வருதுங்கிறாங்க. அப்போ அவர் இந்த 70 கொடுக்குறவர் ஏதோ மெயின்டெனன்ஸில் ஏதோ பண்ணுறாருங்க. நீங்கள் ஒரு மெக்கானிக்குங்கிற முறையில் எல்லா நேயர்களுக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன், எங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்?
1: புதுசாக வண்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவோம், ஆயில் மாதத்தில் 3 சர்வீஸ் ஒன்று சொல்லுவாங்க நம்ம கம்பெனியில். அந்த கம்பெனியில் என்ன பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி போனால் ஒரு 1000 கிலோமீட்டர் உடனே போய்ட்டு ஒரு ஆயிலை மாற்றுவாங்க, மறுபடியும் 1000 கிலோமீட்டர் முடிஞ்ச ஒரு ஆயில் மாற்றி, அதே மாதிரி 3 சர்வீஸ் நீங்கள் பண்ணுறதுனால என்ஜின் வந்து புதுசாக போடும்போது எல்லாமே டைட்டாக தான் இருக்குது. 3 சர்வீஸ் எது கூட சொல்கிறாங்கன்னா அவங்கள அதனுடைய பிசுறுகள் நுகல்கள்லாம் வந்து இருக்கும் பிசுலாம் வந்துனா அந்த ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணியே சொல்லுவாங்க. சேஞ்ச் பண்ணி முடித்த உடனே அவங்க அதுக்கப்புறம் 3000 கிலோமீட்டர் ஓடி வந்து சர்வீஸ் பண்ணால் போதும். அந்த சர்வீஸ் பண்ணினே இருப்பார். நீங்கள் சொன்னீங்களே 70 கிலோமீட்டர் கொடுக்குது அவர், அவர் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணினே இருப்பார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், இப்போ சர்வீஸே விட்டுருக்க மாட்டார். என்ன பண்ணுவார், ஒரு எடுத்த உடனே ஒரு 5000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுவார், ஒரு 1000 மாதிரி. அப்போ அந்த பொருளுடைய தேய்மானம் வந்து அதிகமாகும். அப்போ இதெல்லாமே அவங்க என்ன பண்ணால் அந்த மெயின்டெனன்ஸை வந்து வண்டியை ஒழுங்காக பராமரிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மைலேஜ் ட்ராப் ஆகும். பிரேக்கு டைட்டாக இருந்தாலும் மைலேஜு குறையும், செயின் லூஸாக ஓட்டியிருந்தாலும் மைலேஜ் குறையும். எல்லாமே அந்த கரெக்டாக அன்னி ஒன்று எல்லாமே அந்த கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாமே இருந்ததுனாலே அது போகும். ரெகுலராக சர்வீஸ் பண்ணணும் வண்டியை மெயினாக. அப்படி சர்வீஸே அவங்களால பண்ண முடியல, எனக்கு டைமே இல்லைன்னா 3000 கிலோமீட்டர் ஓட்டி அதிலாவது மாற்றிடணும் கியர் வண்டிகளுக்கு. அதே இப்போ நம்ம மொப்பட்டு வச்சுருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி மாரி வச்சு அவங்களாம் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஆயில் மாற்றிடணும். அது லோக்கலில் ஓட்டுறாங்கன்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். இப்போ லாங்கு ரொம்ப தூரம் ஓட்டுறாங்கன்னா அவங்களும் ஒரு 1500 ஆயில் வந்து செக் பண்ணணும் மெயினாக. என்ன பிரச்சனைனா நம்ம வண்டி ஹீட் ஆகிறதுனால ஆயில் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இங்கேருந்து தொடர்ந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மறுநாள் வந்து ஆயில் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கினாங்கன்னா இன்ஜினுக்கான பாதிப்பு இருக்காது அவங்களுக்கு.
0: இல்லை ஆயில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினில் வந்து அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா செக் பண்ணால் ஆயில் இருக்குது. ஆனால் மெக்கானிக்கிட்ட போயிட்டு இப்போ நானே சொன்னேன் வந்து என்னங்க அது கால் கீழே வைக்க முடியலங்க, அவ்வளோ அனல் அடிக்குது, ஹீட் ஆகுதுன்னா அவரும் அதை செக் பண்ணிவிட்டு என்ன சார் அது ஆயில் ஆகுது, கருப்பாக இருக்குது பாருங்கள் சார், குழ குழன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா இன்ஜினே சீஸ் ஆகிருக்கும் சார், ஆயிலெலாம் கரெக்டாக மாற்றணும் சார் அப்படின்றாரு. இந்த ஆயில் மாற்றுறதுல நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும்?
1: நான் வேலை செய்கிற காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டியை டெய்லியும் காலையிலேருந்து துடைப்பாங்க. துடைப்பாங்க அவங்களே நம்ம கடையில் வந்து நான் வேலை செய்யும் போது எதிரிக்கே எங்கள் ஓனர்கிட்ட கேட்டுலாம் போவாங்க, எப்படிலாம் என்னென்ன பண்ணலாம், ஆயில் எல்லாம் செக் பண்ணுறது
0: எப்படி செக் பண்ணுறது,
1: செக் பண்ணுறதுனா எல்லாம் கேட்பாங்க. அவர் எங்கள் ஓனரும் சொல்லிவிடுவார், இந்த மாதிரி வண்டியை வந்து சைடு ஸ்டாண்டை போட்டு ஆயில் செக் பண்ணக்கூடாது, சென்டர் ஸ்டாண்டை போட்டுட்டு ஆயில் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க, குறைகிற மாதிரி தான் எங்ககிட்ட வாங்க. அப்படிலாம் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் வந்து சொல்லுவோம் ஆயில் மாற்றணும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓட்டி போச்சு ஆயில் தேய்மானம் ஆயிடுச்சு, ஆயில் இதுமாதிரி குழ குழப்பம் அதிகமாகி போச்சு, உங்களுக்கு 2500 கிலோமீட்டர் ஓட சொல்லி நீங்கள் 4500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்து அந்த ஆயிலுடைய ஹீட்டினுடைய தன்மையில் ஃபுல்லாக கேஸில் ஒட்டிக்கும். அப்படின்னு அவனை வண்டியை ஓட ஓட என்ன ஆகணும், ஹீட்டாக கேஸ் பக்கமாக தான் வெளியில் வரும். அது வெளியில் வர தடுக்க முடியல, தடுக்காததுனால அந்த பிரச்சனை வருது.
0: ஓஹோ, அதுதான் அனல் அடிக்கிற மாதிரி இருக்குதா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இன்னொன்று சார், இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா சில பேர் நம்மளை கிராஸ் பண்ணி போவாங்க, பார்த்தா புட்டார் புட்டாருன்னு அந்த சைலன்ஸர்லேருந்து சத்தம் வருது, என்னடா அதுன்னு பார்த்தா ஏதோ இன்ஜினில் தான் வருது. அதை நம்ம பார்த்தோம்னா ஏதோ நாக்கிங் சவுண்டுங்கிறாங்க. அப்போ இன்ஜினில் உள்ள சிலிண்டருக்குள்ளார கார்பன் எரியறதில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, அப்போ இன்ஜினில் சர்வீஸ் பண்ணணும். நிறைய பேர் அதுமாதிரி பண்ணாமல் ரோட்டில் ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. பொதுவாக மெக்கானிக்கிட்ட போகும்போது இன்ஜினில் கை வைக்கிறது வந்து அந்தளவுக்கு உடனே செய்ய மாட்டாங்க, அது உண்மையாக பிரச்சனை இருந்தால் தான் பார்க்குறாங்க. இதிலலாம் நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும்?
1: அப்போ அந்தமாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் வந்து நம்மகிட்ட அதை சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா முதல்ல வந்து ஸ்பார்க் பிளக் செக் பண்ணிவிட்டு ஸ்பார்க் பிளக்கில் வந்து கேப் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுக்கும்,
0: கரண்ட்டு கரெக்டாக போதா அப்படின்னு பார்ப்பீங்க.
1: பார்க்காது இதெல்லாம் கவனிக்காதால அவங்க ஓட்டுறாங்க. அதை வந்து நம்ம கடையில் விட்டாங்கன்னா அது என்னன்றதை பார்த்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா திடீர்னு நம்ம வண்டி போய்ட்டு டப்புன்னு சாத்தா வந்தோன்னா போகிறப்ப நம்மளே பயந்துருவோம். இது நிறைய பேர் செஞ்சுன்னா இருக்காங்க, அதை நம்ம அங்கங்கே பாதிப்பு இல்லாத அவங்க வந்து அதை பார்த்துக்கிறது அவங்களுக்கு வண்டிக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும்.
0: இப்போ இன்னொன்று சார், இப்போ சர்வீஸுக்கே நம்ம விட்றோன்னு வச்சிங்க, மெக்கானிக் வந்து என்ன பண்ணுறாரு, முதல்ல வண்டியை ஓட்டி பார்க்குறாரு, அவருக்கு எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைலாம் பார்த்துட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. சார் 4500 செலவாகுது அப்படின்னு வாங்கி பார்த்துட்டு, சார் இது வேண்டாம் சார், இது வேண்டாம் சார், சும்மா வாட்டர் சர்வீஸ் வச்சிங்க, உள்ளே ஆயிலை மாற்றுங்க, பிரேக்கை செக் பண்ணுங்கள், இது போகும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாமா சார்? இந்த சர்வீஸ் பண்ணுறதில் ஒரு பொதுமக்கள் என்னென்னலாம் கவனம் செலுத்தணும்?
1: ரெகுலராக அந்த சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷம் ஒரு வாட்டி இதை சர்வீஸ் பண்ணுறது, இதை மட்டும் மாற்றுங்க, அதை மட்டும் மாற்றுங்க, நீங்கள் அதெல்லாம் மாற்றுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், நீங்கள் அப்படின்னா நீங்கள் பொருள் நீங்கள் வாங்கிட்டு கொடுத்துருங்க, நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம், நாங்கள் சொல்லிவிடுவோம். அப்படியே சப்போஸ் அவங்களால அதெல்லாம் இல்லைப்பா இதை மட்டும் போட்டுக்குப்பா, இதெல்லாம் போடலாம் சார், இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், நீங்கள் அதுவும் இன்ஜின் முதல்ல கரெக்ட் பண்ணிங்க, நீங்கள் வெளியில் வேணா கூட காசு

0: நீங்கள் நீ வெளியில் பொருளை வந்து நீங்கள் எப்போ வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அவங்கள தகுந்த மாதிரி சரிங்க சார், நீங்கள் இன்ஜினை மட்டுமா ரெடி பண்ணி கொடுங்க அப்படி சார், வெளியில் ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. சிலவங்க
1: இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு நிறைவான கருத்தை பேசலாம்.
0: இப்போ நம்ம ஊட்டி வரை உறவு இருக்குல்ல சார், அந்த படத்தில் பூமாலையில் அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: பிடிச்ச பாட்டு சார், ரொம்ப காலமாக அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருப்பீங்களோ? சரிங்க சார், இப்போ நிச்சயமாக அந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பொதுவாக சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புது வண்டி அப்படின்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் வண்டி கொஞ்சம் பழசாகிட்டால் கொஞ்சம் அடிக்கடி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எவ்வளோ கால இடைவெளியில் நம்ம சர்வீஸ் பண்ணணும்?
1: புது வண்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க கம்பெனியில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பண்ணணும் ஒரு 1000 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த சுச்சுவேஷன் அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் வண்டி சர்வீஸ் விடலாம். நீங்கள் 3000 கிலோமீட்டருக்கு வண்டி வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது, செலவுகளும் குறையும், வண்டி பெட்ரோலும் மைலேஜ் நல்லா கொடுக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும். இந்தமாதிரி
0: இப்போ ஏர் ஃபில்டர் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, கார்பரேட்டர் அதை மெயின்டைன் பண்றது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, மழை காலத்தில் அப்படியே ரோட்லயே நிப்பாட்டி வச்சிடறாங்க, தண்ணி இறங்கிடுது கார்பரேட்டர்ல. பல பேர் போராடி கிடக்குறாங்க அதை ஸ்டார்ட் பண்ண முடியாம. அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பிறகு ஏதாவது ஹீட் ஆகி ஸ்டார்ட் ஆனா உண்டு, அப்படி இல்லைன்னா நேரா தள்ளிட்டு மெக்கானிக்கை நோக்கி தான் போக வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன கவனம் செலுத்தணும்?
1: பெரும்பாலும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா

0: அதாவது வண்டி ஓட்டின்னு போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டில் இருக்கும்போது வேணால் நம்ம ஒரு கவரை போட்டு அவங்க அந்த கார்பரேட்டர் மேலே போட்டு வைக்கலாம். ஜென்ரலாக சர்வீஸ்ன்றப்போ நம்ம ஏர் ஃபில்டர் எல்லாமே செக் பண்ணுவோம், 10,000 கிலோமீட்டரோட ஏர் ஃபில்டர் மாற்ற வேண்டியிருக்கும்.
1: இப்போ இது போக இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங் இருக்குல்ல அதில் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சில நேரத்தில் டக்குன்னு ஃபயர்லாம் ஆகிடுது சார், வண்டியிலே பார்த்தா டக்குன்னு புகை அடிச்சிருது இல்லைனா வந்து ஷார்ட் ஆகிடுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
0: ஒரு இண்டிகேட்டர் ஏரியில் அப்படின்னா அதை ஜஸ்ட் நம்ம போய் அப்பயே நம்ம கடையில் காட்டிட்டு அவங்க அதை வந்து என்னான்னு பார்த்தாங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்போ சமீப காலமாக அந்த பிரச்சனை வர்றது காரணம் டிசி வண்டி ஆகுறதுனால எல்லாமே பேட்டரி மூலமாக போகுது, அதனால் அவங்களுக்குலாம் என்னென்னா ஒரு லைட் ஏரியில் போகலன்னா அதை உடனடியாக போய் பார்த்துனாங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது.
1: பொதுவாக வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுல நீங்கள் என்னென்னலாம் சொல்ல விரும்புகிறீங்க?
0: வண்டியை தொலைக்கும் போது கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது போல்டு லூஸாக இருக்கும் போவோம், அதை வந்து ஒரு செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு வண்டி ஆயில் செக் பண்ணணும், உங்களுக்கு பிரேக் லூஸ் ஆகுதா, சப்போஸ் வந்து செயின் லூஸ் ஆகுதா, உங்களுக்கு அந்த கவரில் அடிக்க சத்தம் கேட்கும், அப்போ வந்து அதை டைட் பண்ணி போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன சின்ன வேலைகளை வந்து அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது, பிரேக்கும் அந்த செயின் லூஸ் ஆகுறது போகிறது இதெல்லாம் வந்து அவங்கள கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும்.
1: சரிங்க சார், இவ்வளோ நேரம் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்குதல் இதில் வந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க. இந்த உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை அழைச்சி உங்களது கருத்துக்களெல்லாம் நாங்கள் சொல்ல வச்சுருக்கோம். நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கங்க.
0: ரொம்ப நன்றி சார், எங்களையும் மதித்து இருசக்கர வாகன மோட்டார் பழுதுபாக்கம் நீங்கள் சங்கத்தில் ஒரு ஆளை ஏதாவது நீங்கள் கூட்டு இந்த மாதிரி மக்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணுன்ற முதல் முதல்ல நீங்கள் செஞ்சுக்கிறீங்க, அதுக்கான நன்றியை நானும் தெரிவிச்சுக்கிறேன்.
1: நன்றிங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: உழைப்பவர் அரங்கம்.
2: உழைப்பவர் அரங்கம்.
3: உழைப்பவர் அரங்கம். அரங்கம் உழைப்பவர்.
2: இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குதல் வேலை செய்யும் புதுச்சேரி லாஸ்பேட்டை டி தியாகராஜன் அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. நிகழ்ச்சியில் தொடர்வது பன்னிசை மாலை. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தாமறிவார் அண்ணல் என தொடங்கும் திருமூலர் திருமந்திரம்.

இன்றைய பன்னிசை மலைநிகை ஷில்பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2 இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜேந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக

குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில், புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற

0: என்று தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில், புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சிமாநாட்டின்போது ஆண்டுதோறும் ஜூலை 29 புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711 அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: புலிகள்ங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்லப்போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 58 இருக்கு. 58 டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்கே ஒரு 3 வந்து கனெக்டடாக இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்துக்கோம். முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாங்கள் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் கேமரா ட்ராப் மாடலில் பண்ணுறோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சி எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
0: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம் நேர்மை மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாகே கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாகேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி 2 வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாகே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஹூப்ளியிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழி

0: வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25 மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் 8:00 ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29 ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50 புறப்படும் இந்த ரயில் ஹோசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20 ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை 8:00 புறப்படும் ரயில் மறுநாள் 7:40 ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளின் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்ப், யுன்னட்டி ஹூடா, தன்வி சர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:56.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: இத்தனை வயதான ஒரு மனிதன் வந்து தனது மகனிடம் அவனது உள்ளத்தில் கிடந்ததையெல்லாம் திறந்து கொட்டி பேசுவதை காண்பது அவளுக்கு இன்பம் அளித்தது. ஆனால் பாவல் நடந்து கொள்ளும் முறையோ சுமூகமாக மாற்றியிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. எனவே தானாவது அவனுக்கு அன்பு காட்டி அந்த வயோதிகனின் பேச்சுக்கு ஈடுகட்ட வேண்டும் என்று நினைத்தாள். மிகாயில் இவானவிச், ஏதாவது சாப்பிடுகிறாயா என்று கேட்டாள். கேட்டதே போதுமம்மா, தான் சாப்பிட்டாயிற்று. பவல், வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கவில்லை என்பதுதானே உன் எண்ணம்? இடத்தை விட்டு எழுந்து கைகளை முதுகுப்புறமாக கட்டிக்கொண்டு மேலும் கீழுமாக நடந்தான். வாழ்க்கை சரியான பாதையில்தான் போகிறது என்று பேச ஆரம்பித்தான் பவல். உங்களை கூட திறந்த மனதோடு இங்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லையா? வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கும் நம் போன்றவர்களை அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்க்கிறது. நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்க்கும் காலமும் வந்தே தீரும். வாழ்க்கை என்பது நமக்கு இன்று ஒரு பெரும் பாரமாகவும் அதீதமாகவும் இருக்கிறது. ஆனால் அதே வாழ்க்கைதான் தனது கசப்பான உண்மையை நமது கண்ணுக்கு முன்னால் காட்டுகிறது. வாழ்க்கை பிரச்சினைகளை நாம் எப்படி விரைவில் தீர்ப்பது என்பதற்கும் அதுவே வழிகாட்டுகிறது.

அப்படி சொல்லு, அதுதான் உண்மை என்றான் ரிப்பன். மக்கள் அனைவரையும் பரிபூர்ணமாக சீர்படுத்தியே ஆக வேண்டும். ஒரு மனிதன் அசுத்தமாயிருந்தால் அவனை கொண்டு போய் குளிப்பாட்டி துடைத்து துவட்டி அவனுக்கு சுத்தமான ஆடைகளை அணிவித்தால் சரியாகிவிடுவான். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருப்பான் இல்லையா? ஆனால் அவன் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது எப்படி? அதுதான் சங்கதி. பாவல் தொழிற்சாலையை பற்றியும் தொழிற்சாலை முதலாளிகளை பற்றியும் உலகின் பிற பாகங்களில் உள்ள தொழிலாளர்கள் எப்படி தங்கள் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் என்பது பற்றியும் உணர்ச்சி மயமாக பேசினான். சில சமயங்களில் பாவலின் பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைப்பது மாதிரி ரிப்பன் மேஜை மீது குத்துவான். இடையிடையே அவன் சொன்னான், ஆமாம் அதான் சங்கதி. ஒருமுறை சிரித்து கொண்டே சொன்னான், நீ இன்னும் சின்ன பிள்ளை, மனிதர்களை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. சின்னவன் பெரியவன் என்று பேச வேண்டாம் என்று ரிப்பினின் முன்னால் வந்து நின்று கொண்டு கடுமையாக சொன்னான் பாவல். யார் சொல்வது சரி என்பதை பார்ப்போம். அப்படியென்றால் நீ சொல்கிறபடி பார்த்தால் அப்படியென்றால் நீ சொல்கிறபடி பார்த்தால் நம்மை ஏமாற்றுவதற்காகத்தான் கடவுளை கூட உண்டாக்கியிருக்கிறார்கள் என்றாகிறது இல்லையா? எனக்கும் அப்படித்தான் படுகிறது. நமது மதம் ஒரு போலி பொய். இந்த சமயத்தில் தாய் வந்து சேர்ந்தாள். அவளுக்கோ கடவுள் நம்பிக்கை அதிகம். அந்த நம்பிக்கை அவளை பொறுத்தவரையில் புனிதமானது, உயிருக்கு உயிரானது. எனவே தனது மகன் கடவுளை பற்றியோ கடவுள் நம்பிக்கையை பற்றியோ ஏதாவது பேச ஆரம்பித்தால் அவள் தன் மகனை கூர்ந்து பார்ப்பாள். கூறிய நாத்திக வார்த்தைகளால் தன் இதயத்தை கீற வேண்டாம் என்று தன் மகனிடம் மௌனமாய் கெஞ்சுவது போல இருக்கும் அந்த பார்வை. எனினும் அவனது நாத்திகத்திற்கு பின்னால் நம்பிக்கை ஒன்று இருப்பதாக அவளுக்கு படும். அந்த எண்ணமே அவளை ஓரளவு சாந்தப்படுத்தும். அவன் எண்ணங்கள் எனக்கெப்படி புரியும் என்று தனக்குள் நினைத்து கொள்வாள் தாய். பாவலின் பேச்சு வயதான ரிப்பினின் மனதை கூட புண்படுத்தி இருக்கும் என்று அவள் கருதினாள். ஆனால் ரிப்பினே அமைதியுடன் பாவலை நோக்கி அது பற்றி கேட்டதைக் கண்டு அவளால் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. கடவுளை பற்றி பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஆற அமர பேசப்பா. அவள் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டுவிட்டு அதிகமான உத்வேகத்தோடு பேசினாள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் நானோ கிழவி. எனக்கோ என் கடவுளை என்னிடமிருந்து பிடுங்கி கொண்டு மட்டும் போய்விட்டால் என் துயரத்தை சொல்லி அழக்கூட ஒரு துணை இராது. அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பி நின்றது. தட்டுக்களை கழுவும் போது அவளது கை விரல்கள் நடுங்கின. நீங்கள் எங்களை புரிந்து கொள்ளவே இல்லையம்மா என்று மெதுவாக சொன்னான் பாவல். எங்களை மன்னித்து கொள்ளம்மா என்று மெதுவாக ஆழ்ந்த குரலில் சொன்னான் ரிப்பன். லேசாக சிரித்து கொண்டே பாவலை பார்த்தான். இத்தனை வருஷமாய் ஊறிப்போன உன் நம்பிக்கையை பிடுங்கி எறிய முடியாது என்பதை நான் மறந்துவிட்டேன். நீ நம்புகிற இரக்கமும் அன்பும் நிறைந்த கடவுளை பற்றி நான் பேசவில்லை என்று தொடர்ந்தான் பாவல். ஆனால் நமது குருக்கள் குண்டாந்தடி மாதிரி காட்டி நம்மை பயமுறுத்துகிறார்களே அந்த கடவுளை. ஒரு சிலரின் கொடுமைக்கு மக்களெல்லாம் பணிந்து கொடுக்க வேண்டும் என்று எந்த கடவுளின் பெயரால் நம்மை நிர்பந்தப்படுத்துகிறார்களோ அந்த கடவுளை பற்றி தான் நம்ம நான் பேசுகிறேன். அதுதான் சங்கதி என்று மேஜையை அரைத்து கொண்டே சொன்னான் ரிப்பன். அவர்கள் உண்மையான கடவுளை கூட நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு விட்டார்கள். நம்மை தாக்குவதற்கு எல்லாவற்றையும் தமது கை கருவியாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அம்மா ஒரு கணம் சிந்தித்துப்பார். கடவுள் தன் உருவம் போலவே மனிதனையும் படைத்தான் என்கிறார்களே, அதற்கு என்னம்மா அர்த்தம்? கடவுள் மனிதனைப் போல் இருக்கிறார், மனிதன் கடவுளைப் போல் இருக்கிறான் என்பதுதானே. ஆனால் இன்றோ நாம் கடவுள் மாதிரி இல்லை, காட்டு மிருகங்கள் மாதிரி இருக்கிறோம். தேவாலயத்தில் பூச்சாண்டி தானமா இருக்கிறது. நாம் நமது கடவுளை மாற்றியாக வேண்டும், புனிதப்படுத்தியாக வேண்டும். அவர்கள் கடவுளை பொய்யாலும் புனை சுருட்டாலும் மூடி மறைத்து விட்டார்கள். நமது உள்ளங்களை கொன்று குவிப்பதற்காக அவர்கள் கடவுளது திருவுருவத்தையே பாழாக்கிவிட்டார்கள் அம்மா. அவன் அமைதியாகவே பேசினான். எனினும் அவனது பேச்சின் ஒவ்வொரு வார்த்தையும் காதில் பலத்த அரை போல தாக்கி ஒலித்தது. கருத்த தாடிக்குள்ளாக தெரியும் அவனது முகத்தின் நிழலாடிய துயரத்தைக் கண்டு பயந்தாள் அவள். அவனது கண்களில் இருண்ட ஒளியை அவளால் தாங்க முடியவில்லை. அந்த ஒளி அவளது இதயத்தில் ஏதோ ஒரு வேதனையை எழுப்பியது. இல்லை இல்லை, நான் இங்கிருந்து போய்விடுகிறேன் என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னாள் தாய். இந்த மாதிரி விஷயங்களை கேட்கவே எனக்கு சக்தி போதாது.

0: போதாது. அவள் சமையலறைக்குள் விரைந்து சென்று விட்டாள். அவள் சென்றவுடன் ரிப்பின் பாவலை நோக்கி சொன்னான், பார்த்தாயா பாவல், இந்த விஷயங்களுக்கு ஆதாரம் இதயமே தவிர மூளை அல்ல. மனித மனத்தில் வேறு எதுவும் இல்லாத ஒரு இடத்தில் இந்த இதயம் இருக்கிறது. அறிவுதான் மனிதனை விடுதலை செய்யும் என்று உறுதியோடு சொன்னான் பாவல். ஆனால் அறிவு மனிதனுக்கு பலம் தருவதில்லை என்று உரக்க சொன்னான் ரிப்பன். இதயம்தான் மனிதனுக்கு பலம் தருகிறது, அறிவு அல்ல. தாய் தன் ஆடை அணிகளை களைந்து மாற்றிவிட்டு பிரார்த்தனை கூட செய்யாமல் படுக்க போய்விட்டாள். அவளுக்கு குளிராகவும் வெறுப்பாகவும் இருந்தது. ஆரம்பத்தில் புத்திசாலியாகவும் மனதுக்கு பிடித்தவனாகவும் தோன்றிய ரிப்பின் மீது இப்போது பகைமை உணர்ச்சி உண்டாயிற்று. அவன் பேசுவதை கேட்ட சமயத்தில் தனக்குள் நினைத்து கொண்டாள், மத துரோகி, குழப்பவாதி, இவன் ஏன் இங்கு வந்து தொலைந்தான்? ஆனால் அவனோ நம்பிக்கை தோய்ந்த குரலில் அமைதியுடன் பேசிக்கொண்டே போனான். அந்த புனிதமான இடத்தை காலியாக விடக்கூடாது பாவல். மனித இதயத்தில் கடவுள் குடியிருக்கும் இடம் ஒரு வேதனை இல்லம். அங்கிருந்து அவரை பிடுங்கி எறிந்தால் அந்த இடத்தில் படுகாயம் ஏற்படும். எனவே அவ்வெள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை, மனித குலத்தின் நண்பனான ஒரு புதிய கடவுளை படைக்க வேண்டும். அதுதான் சங்கதி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: மூணு காலேஜ்லயும்
3: கவலைப்படாத,
2: ஃபீஸ் பாரு.
4: எப்படி இருக்கப்பா?
2: என்னாச்சு?
3: ஃபீஸோட டென்ஷன்.
4: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்டல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? RBI சொல்கிறது
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:05.
1: வணக்கம் நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜி ஆஷா. இப்ப நாம இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல்ல நாம எங்க பார்த்தாலும் யார கேட்டாலும் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் இருக்குதுன்னு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க. இந்த மன அழுத்தம் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்படி மன அழுத்தத்தால உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
2: வணக்கம்.
1: இப்ப இந்த உளவியல் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த உளவியல்னா என்ன?
2: உளவியல்னா மன ரீதியா ஏற்படுகிற பிரச்சனைகளை, காரியங்களை பத்தி உளவியல் ரீதியான ஆலோசனைகள் மூலமா உளவியல் ரீதியான பிரச்சனைகளை மேற்கொள்றது தான் இந்த உளவியல் துறையோட இது.
1: இந்த உளவியல் கோளாறுகள் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார்?
2: உளவியல் கோளாறுகள்னா இந்த மன ரீதியா இல்லை உளவியல் ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இல்லை பிரச்சனைகளை தான் உளவியல் கோளாறுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு என்ன சொல்லலாம்னா டிப்ரெஷன் சொல்லலாம், ஆன்சைட்டின்னு சொல்லலாம், நிறைய விதமான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்ல ஏற்படுகிற அந்த கோளாறுகள், அதை தான் நம்ம சொல்றது. இது வந்துட்டு பலதரப்பட்ட பிரச்சனைகளை சார்ந்தது. நான் சொன்னது மாத்திரம் இல்லை, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கூல் போற பசங்களுக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம், இல்லை வயசான ஒரு தாய்மார்கள் வயசான ஆட்களுக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம், பெண்களுக்கு ஏற்படலாம், இல்லை ஆண்களுக்கு ஏற்படலாம், எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய மனநலம் சார்ந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளை தான் நம்ம உளவியல் பிரச்சனைகள்.
1: மன அழுத்தம் யாரு கேட்டாலும் இந்த மன அழுத்தம்ன்றது எல்லா வயதினர்கிட்டயுமே இருக்கு. மன அழுத்தம்னா என்ன?
2: மன அழுத்தம் வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். உடல்

0: ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், அது வந்துட்டு சில சுச்சுவேஷனால நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள்னால ஏற்படக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம மனசும் நம்மளோட உடம்பும் எப்படி ரியாக்ட் ஆகுது, எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதான் இந்த மன அழுத்தம் சொல்லுவாங்க.
1: தொடர்ந்து நாம நிறைய விஷயங்களை பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் இன்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட மன அழுத்தத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இந்த மன அழுத்தம் வந்து நார்மலா நம்ம பொதுவான வாழ்க்கையில ஏன் இந்த மன அழுத்தம் ஏற்படுறதா நீங்க நினைக்கிறீங்க?
2: மன அழுத்தம் அது வந்துட்டு ஒரு மூணு வகையா நம்ம எடுத்துக்கலாம். அது வந்துட்டு என்னன்னா அக்யூட். அக்யூட்னா குறுகிய காலத்துல குறுகிய நேரத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு எபிசோடிக்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து க்ரானிக் அப்படின்னு சொல்லுவோம். நீண்ட நேரம் ரொம்ப நேரமாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறது, ரொம்ப நாட்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். அக்யூட்னா லைக் ஒரு ஷார்ட்டு டைமில், அதாவது குறுகிய நாட்கள் இருக்கிறது. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம் வருது, இல்லை ஒரு ப்ராஜெக்டோட டெட்லைன் இருக்குது, ஒரு ப்ரோக்ராமோட டெட்லைன் இருக்குது, இந்த இதுக்குள்ளே முடிக்கணும், இதுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்னு. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு வந்து சில ஸ்ட்ரெஸ் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். எப்படி நம்ம இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்றது. இது வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிலீஸ் ஆகிடும், அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு அந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னா, அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுவோம். இதே எபிசோடிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட், இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸே வந்துட்டு அடிக்கடிக்கு ஏற்படும், அடிக்கடிக்க வரும். எபிசோடிக் வயசு அந்தந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது எபிசோடிக்காக வரும். இதை வந்துட்டு எபிசோடிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இது க்ரானிக் ஸ்ட்ரெஸ். க்ரானிக் ஸ்ட்ரெஸ்னால் நீண்ட நாட்களாகவே ரொம்ப நாளைக்கு இந்த பிரச்சனைகள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், இதுலேருந்து வெளிவர முடியாத மாதிரி. இது நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளையும், மன ரீதியான பிரச்சனைகளையும், உணர்வு ரீதியான பிரச்சனைகளும், சமுதாயம் ரீதியான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுத்தும். ஸோ அது வந்துட்டு நீண்ட நாளாக இருக்கிறதுனால இதனால் நிறைய விளைவுகள் ஏற்படலாம், நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம், நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான். இது மூணு வகையாக நம்ம பிரிக்கிறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம், இல்லை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுக்கு தான் இந்த உளவியலாளர்கள், மனநல மருத்துவ பிரிவெல்லாம் இருக்குது. அவங்கள சார்ந்து நம்ம இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்.
1: ஓகே சார். மன அழுத்தத்தால காமனா நீங்க பேஷண்ட்ஸ் கிட்ட பாக்குற பிரச்சனைகள் என்னென்ன?
2: மன அழுத்தத்தினால நம்ம சொல்லணும்னா இதோட வெளிப்பாடு, இந்த மன அழுத்தத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்றது வந்து கொஞ்சம் ஹெட்ஏக்கா இருக்கு அந்த சமயத்துல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஹெட்ஏக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாடி பெயினா இருக்கு, எஸ்பெஷலி வந்து நெக் பேக் சைட்ல பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரே எரிச்சலா இருக்குது எனக்கு, கோமா வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தூக்கம் சரியா தூங்க முடியலன்னு சொல்லுவாங்க, பசி எடுக்கலன்னு சொல்லுவாங்க, பசிக்கல அந்த அளவுக்கு சாப்பிட முடியலன்னு. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அதிகமாக நான் சாப்பிட்றேன், என் அறியாமல் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட வெளிப்பாடுகள் வந்து உடல் ரீதியாகவும் இருக்கும், பிஹேவியர் ரீதியாகவும் இருக்கும், நடத்தைகள் ரீதியாகவும் இருக்கும், எமோஷனலாகவும் இருக்கும் இதோட பிரச்சனைகள். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்டறியக்கூடிய சில அறிகுறிகள்.
1: இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் கே அறிவழகன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ காமனாக இப்போ குழந்தைகளுக்கு வந்து இப்போ எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ இதை தவிர்த்துட்டு குழந்தைங்களுக்கு நார்மலாக ஏற்படுற பிரச்சனைகள் என்ன? இந்த மன அழுத்தத்தால்
1: நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம், நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு, அந்த இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும். பட் அந்த பிரச்சனைகளை சார்ந்த நிறைய விஷயங்கள் நடக்கும். உளவியல் சார்ந்த ஆலோசகர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சம்பந்தமான ஒரு ஸ்டடியை பண்ணி அதில் ஒரு ஆறு விதமான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு

0: ஏற்படக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் எதெல்லாம் என்னென்ன காரணங்கள்லாம் ஏற்படலாம், எந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 6 மெயின் பாயிண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரிஜெக்ஷன்னா என்னன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அந்த குழந்தைங்களோட தேவைகளை, நீட்ஸை, டிமாண்ட்ஸை, ஐ மீன் லைக் அது ஜென்யூனாக இருக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கான தேவை வந்துட்டு ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம், ஒரு பிஸ்கெட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பென்சிலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டாய்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அத்தியாவசியமான இல்லை தேவையான சில காரியங்களாக இருக்கலாம். அந்த வயசில் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசையான காரியங்கள். இப்போ நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணும்போது ரூட் மேனராக லைக்னா ஒரு கைண்டாக கூட நம்ம சொல்லாமல் கொஞ்சம் ரூடாவோ ஹார்ஷாவோ நம்ம அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு சைக்கலாஜிக்கல் அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹர்ட்டிங் அண்ட் நெக்லெக்டிங் ஃபீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ட்டிங்னா அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி, இல்லை வந்துட்டு அவங்கள நெக்லெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது, சே ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பிஹேவியர்னு சொல்லுவாங்க. கோல்டு பிஹேவியர்னா கொஞ்சம் இரிட்டபிளாக இருக்கிறது, கோவமாக இருக்கிறது, கொஞ்சம் ரூடாக குழந்தைங்கிட்ட நம்ம பேசுகிறது. குழந்தைங்கன்னா நம்ம கொஞ்சம் கனிவாக பேசணும், அன்பாக பேசணும், அப்போ தானே அவங்களுக்கு புரியும், அப்போ தானே அவங்களுக்கு அது அது அதை பற்றின புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த கோல்டு பிஹேவியர், அந்த மாதிரி டென்ஷனாக இருக்கிறது, இல்லை வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த குழந்தைங்க மேலே அதிகப்படியான விருப்பம் காட்டாமல் இருக்கிறது, அவங்க பேச வர காரியங்களை நம்ம புரிஞ்சிக்காமையோ கேட்காமையோ அந்த மாதிரிலாம் நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணும்போதோ நெக்லெக்ட் பண்ணும்போதோ சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹியூமிலியேஷன், அவமானம். அந்த குழந்தைங்கள வந்துட்டு மற்றவங்க முன்னாடி அந்த குழந்தைங்களை வந்துட்டு நம்ம தாழ்த்தி பேசும்போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் முட்டாள் மாதிரி பண்ணுறப்பாரு, அறிவு கட்ட மாதிரி செய்கிறப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க அவங்கள காயப்படுத்துகிற மாதிரியான. ஆமாம், இன்னொன்று வந்துட்டு அவங்கள கம்பேர் பண்ணுறது மற்றவங்களோட, அவங்க பாரு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறாங்க இல்லை இதுவாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கம்பேரிசன் பண்ணும்போது இந்த மாதிரி சூழ்நிலையும் அந்த குழந்தைங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெரரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரரிசம்னா நம்ம வேறு மாதிரியான ஒரு அர்த்தத்தில் போத்தேவையில்லை, பட் இந்த டேர்ம் என்ன சொல்லுதுன்னா லைக்கினோ குழந்தைங்க நடக்கிற வயலன்ஸை விட்னஸ் பண்ணுற மாதிரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் அது வீட்டுக்குள்ளேயே கூட நடக்கலாம், டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம உறவுகளுக்குள்ள சில சண்டைகளை வந்துட்டு ரொம்ப ஃபிசிக்கலாகவோ இல்லை வந்து ரொம்ப அக்ரெசிவாகவோ நம்ம பிஹேவ் பண்ணும்போது அந்த குழந்தை அதை விட்னஸ் பண்ணுது, பார்க்குது இல்லையா. ஸோ அதனால அவங்களோட மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த குழந்தைங்களை ஐசோலேட் பண்ணி வைக்கிறது. ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுனா இன்றைக்கி காலகட்டத்தில் சூழல் அப்படி இருக்குது, அதாவது வந்து நம்ம வந்துட்டு வெளியே யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியே நம்ம குழந்தைங்களை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் கூட நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இந்த குழந்தை பருவத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்தே ஆகணும் இல்லையா. விளையாட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு. ஸோ அது இருக்கணும். அப்போ அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க பியர்ஸ் கூட விளையாட விடாமல் தனியாக ஐசோலேட் பண்ணி வைக்கிறது சேஃப்டின்ற காரணத்தினால, இல்லை வந்து லாக் பண்ணி வைக்கிறது, இல்லைனா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ, சந்தோஷமாக இருக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த காரியங்கள்லாம் நிறைவேறாமல் அவங்கள டிப்ரிவேட் பண்ணி வைக்கிறது, அதுலேருந்து விலக்கி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி வச்சாலும் அந்த குழந்தைங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம், ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா அந்த குழந்தையோட வீக்னஸை நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய கவர்மெண்ட்டில் நிறைய பாலிசி இருந்தாலும் கூட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அவேர்னஸ், சைல்ட் லேபர் அப்படின்றது இன்னமும் நமக்கு தெரியாத இடத்துல கூட நடக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச இடத்துல கூட அந்த குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கம்மியானவங்களை, அந்த லீகல் ஏஜுக்கு கம்மியானவங்களை வேலைக்கு அமர்த்துறது, இல்லை அவங்கள வச்சு நம்ம வேலை வாங்கிக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள். இன்னொன்று செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளைட் பண்ணுறது குழந்தைங்கள, இந்த சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் இந்த மாதிரி அப்யூஸ்லாம் ஏற்படுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே நடக்கும்போது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும்போது அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள், அதாவது உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்.
1: இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேச போறோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: நேரம் 1:25:18. நேர்களை, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடரில் 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை இன்று இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நியூஸ் அண்ட் ஏர் செயலிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களை, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே.
1: வெல்கம் பேக். இது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட மன அழுத்தத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார். பெண்களுக்கு என்ன மாதிரியான மன அழுத்தம் எல்லாம் ஏற்படுது, கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: பெண்கள் நம்ம பார்த்தோம்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து மல்டி டாஸ்கிங் பீப்புள் கூட சொல்லலாம், மல்டி டாஸ்கிங் பீப்புள். ஸோ காமனாகவே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நம்ம சோசியல் சொசைட்டியில் அவங்கள பொறுத்த வரைக்கும். அண்டு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே இருக்குது. காலகாலமாகவோ இல்லை நடைமுறையாகவோ நடந்துக்கிட்டு வர விஷயங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தையை கேர் பண்ணுறது, ஃபேமிலியை கேர் பண்ணுறது, ஒர்க்கிங் விமன்ஸ், இப்போ எல்லாமே படித்தவங்க மட்டும் இல்லை படிக்காதவங்களும் கூட ஏதாவது ஒரு

0: வேலைக்கு போகணுன்ற ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த குடும்பத்தை நம்ம நல்லபடியாக நடத்தணுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு நிறைய மல்டி டாஸ்கிங் விஷயங்கள் நடக்குது. இதை தவிர்த்து நிறைய அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோன்னா ஃபினான்ஸ், ஐ மீன் லைக் நோ, அதை நிர்வகிக்கிறதோ இல்லை அந்த காரியங்களை மீட் பண்ணுறதோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இன்னொன்று உறவுகளுக்குள்ள பிரிவுகள் இல்லை பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த மாதிரி காரியங்கள் அவங்களுக்கு நிறைய ஏற்படலாம். இன்னொன்று ஜாப்பில் அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அவங்கக்கிட்ட இருக்கிறது. அவங்களுக்கு அதிகப்படியான ரோல்ஸு இல்லை அதிகப்படியான வேலைகள் கொடுத்து அவங்கள செய்ய சொல்லும் பொழுதோ அவங்ககிட்ட எதிர்பார்க்கும் போதோ அவங்களுக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், ஃபேமிலியில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லை உறவு சார்ந்த பிரச்சனைகளோ, நாட் ஓன்லி ஹஸ்பண்ட், ஒரு குடும்பம் போது மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இருக்கிறாங்க, இல்லை மாமனார் இருக்கார், இல்லை லைக் இன்னும் நிறைய உறவுகள் இருக்குல்ல, அதை சார்ந்து உறவுகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபேமிலி அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. அதில் தேவையான நிறைய விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி, எனக்கு இந்த வேலை நிலைக்குமா, இந்த வேலையில் நான் தொடர்ந்து நீடிக்க முடியுமா, இதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்ற மாதிரியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதோடு சேர்த்து ட்ரொமாட்டிக் இவெண்ட்ஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரொமாட்டிக் இவெண்ட்ஸ்னாலே நிறைய மன ரீதியான அதிர்ச்சியான விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இறந்து போகிறது, இல்லை ஸ்பௌஸ் அவங்களோட நம்மளோட பார்ட்னர் அவங்களோட பார்ட்னரே யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டால் அதுவும் அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதை தவிர்த்து சிவியர் இல்னஸ், ஏதாவது க்ரானிக் இல்னஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, கேன்சர் இருக்குது, இல்லை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு இன்ஜரி அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்போ நாட்பட்ட அதாவது லாங் டேர்ம் மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், ஹெல்த் இஷ்யூஸ்,
0: லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஸோ இது வந்துட்டு என்னன்னா நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை அண்ட் அவேர்னஸ் இல்லை. அதாவது வந்துட்டு இன்னும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் போயிட்டு எப்படி நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, இல்லை இதை பற்றி நான் சொல்லும்போது என்ன நினைப்பாங்க, இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த முயற்சியில் அவங்களாவே சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. பட் ஒரு சிலரால் அதெல்லாம் வெளிவர முடியாது. பிகாஸ் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு அவங்களுக்குள்ள புரிதல் இல்லை, அது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னும் போது டெய்லி அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே ஆகணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அது பில்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து க்ரானிக் இல்னஸ் யாருக்காவது ஒரு பார்ட்னருக்கு இருக்குது இல்லை யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும், அதை டெய்லியும் பார்க்குறாங்க, அதை டெய்லியும் அது கேர் கொடுக்கணும், இல்லை வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு போது ஈவன் அதுவே ரொம்ப க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் சார்ந்தது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை துறை சார்ந்த வல்லுநர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம போயிட்டு அணுகும் பொழுது அதுக்கான சில டெக்னிக்ஸோ இல்லை ஸ்டெப்ஸோ சொல்லி தருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, ஒரு மென்டல் ஹெல்த் டீம் என்னும்போது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, ஒரு சைக்கியாட்ரிக் சோஷியல் இருப்பாங்க, அண்ட் சைக்கியாட்ரிக் நர்ஸ் இருக்காங்க. இதை தவிர்த்து அதர் ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க, ஓடி இருக்காங்க, ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் இருப்பாங்க, பிரச்சனைகள் சார்ந்த நிபுணர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் கூட்டு முயற்சி தான் இதிலேருந்து வெளிவரத்துக்கான பிரச்சனைகளாக இருக்கும். ஏன்னா ஒரு மைல்டு லெவலில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு மருத்துவம் சார்ந்த தேவை இருக்காது. ஈவன் அவங்க டாக்டர் பார்த்தாலும் கூட நீங்கள் கவுன்சிலிங்கோ இல்லை இந்த மாதிரி ஆலோசனைகள் இந்த மாதிரி கிளினிக் சைக்காலஜிஸ்ட்டை போய் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அது சரியாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆலோசனையோ இல்லை சைக்கலாஜிக்கல் தெரப்பியே போதுமானது, அவங்களுக்கு மருத்துவம் தரணும்னு அவசியம் கிடையாது. இதே ஒரு சில க்ரானிக் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது இவங்களுக்கு நீண்ட நாளாகவே இருக்குது, அதுலேருந்து அவங்க வெளிவர முடியல, நிறைய அதனால நிறைய எமோஷனல் பிரச்சனைகள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் இருக்குது இல்லை ஆன்சைட்டி இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க அந்த அந்த அந்த ஆன்சைட்டி அந்த டிப்ரெஷன் பிரச்சனை வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எஃபிஷியண்ட்டாக அவங்களால வந்துட்டு வேலைகளை செய்ய முடியாது, குழந்தைங்களை கேர் பண்ண முடியாது, ஃபேமிலியை வந்துட்டு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பார்த்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அதிலே ப்ரீ ஆக்குப்பைடாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த திறமைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கிறதுனால அவங்களால திறமையாக செயல்பட முடியாது. அப்போ என்ன பண்ணோம்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் மனநலம் சார்ந்த ஆலோசகரை இது பண்ணலாம். அவங்க ஒரு வேளை அவங்களுக்கு வந்துட்டு சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்க்கணுன்ற மாதிரி ஸ்டிக்மா இருக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி வந்துட்டு உளவியல் ஆலோசகர்லாம் இருக்காங்க எங்களை மாதிரி, கிளினிக்கல் மருத்துவ உளவியல் ஆலோசகர்லாம் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க தகுந்த ஆலோசனையை சொல்லுவாங்க, அவங்க அசஸ் பண்ணுவாங்க, அவங்க அசஸ் பண்ணி இந்த பிரச்சனையை சைக்கோ தெரப்பி மூலியமாக டீல் பண்ண முடியுமா, இல்லை வந்துட்டு இதுக்கு மருத்துவம் சார்ந்த ஏதாவது அசிஸ்டன்ட் தேவைப்படுதா அப்படின்றத டிசைட் பண்ணி அவங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணாங்க. அதையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், இல்லை உங்களுக்கு இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ நீங்கள்

0: ட்ரை பண்ணியிருக்கீங்க, இதிலேருந்து மேற்கொண்டு வர முடியல, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டாக்டர் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ போயிட்டு அவங்க மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அவங்கக்கிட்ட போனாலும் கூட திரும்பி நீங்கள் சைக்கலாஜிக்கல் தெரப்பி நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஜிப்மர்லேயே கூட பார்க்குறோம் இல்லையா, அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் ஃபஸ்ட்டு நான் சைக்கலாஜிக்கல் தெரப்பியை நான் மீட் பண்ணிட்டு வரேன், அதை நான் பார்த்துட்டு வரேன், அது எனக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, இல்லை என்னால் அதை வச்சு ஓவர் கம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சில பேருக்கு அதில் மெடிசன் போறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது.
1: வெளியே இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, இதுக்கு மெடிசன் இருக்கான்றதே நிறைய பேருக்கு
0: தெரியாது.
1: அந்த அளவு விழிப்புணர்வு அப்படின்றது வந்து
0: கம்மியா இருக்கு. இது குடும்ப பிரச்சனை, இது கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற பிரச்சனை, இது எல்லாரும் வீட்டுல நடக்கிற பிரச்சனை, இதை போய் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்துட்டு இன்னும் கூட இந்த கிராமப்புறத்துல, இல்லை கிராமப்புறத்துலன்னு சொல்ல முடியாது, நிறைய இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் கூட இதெல்லாம் நாங்களும் சந்திக்கிறது தான்மா, புருஷனா அப்படிதான் இருப்பாங்க, இல்லை மனைவினா இப்படிதான் இருப்பாங்க, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், குழந்தைங்களாயிருச்சு, குழந்தைங்களுக்காக பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் நீங்கள் வாழுங்க, ஐ மீன் லைக் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதோ ஒரு குடும்பமாக இருக்கிறதோ நல்ல விஷயம் தான். பட் ஆனால் நீங்கள் அதே மனநிலைக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது அந்த குடும்பத்தையும் உங்களால் கவனிக்க முடியாத, இல்லை குழந்தைங்களும் நீங்கள் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இல்லையா. அது மனநலம் சார்ந்த துறையில் மனநலம் சார்ந்த நிபுணர்களை மீட் பண்ணி அதுக்கான ஆலோசனையோ இல்லை ட்ரீட்மெண்ட் முயற்சிகளோ எடுக்கும்போது இன்னும் பெட்டராக நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ண முடியும், பெட்டராக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கான நிறைய வழிகள் இருக்குது.
1: இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: வெல்கம் பேக். இது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த மன அழுத்தம் இதயம் இல்ல மூளை சார்ந்த பாதிப்புகளை ஏதாவது ஏற்படுத்துமா?
1: ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒபெசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் பருமனாகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நிறைய ஹார்மோன்கள் வேலை செய்யும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இன்ஆக்டிவாக இருப்போம் மோஸ்ட்லி. லைக் யூனோ, சாப்பிட்றது இல்லை சாப்பிட்டு நம்ம படுத்துட்ருக்கிறது, இல்லை வந்துட்டு எந்த வேலையும் நம்ம அதிகமாக நாட்டம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, இல்லை ஹார்மோனலாக நிறைய விஷயங்கள் ஏற்படும்போது என்ன ஆகும்னா, ஒபிசிட்டி வந்துட்டு இட்ஸ் அ மெயின் ரீசன். அதை பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டேக்னு சொல்லலாம். அந்த ஹெட்டேக் வந்துட்டு ஏற்படும். இன்னொன்று வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ரிலேட்டட் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஹார்ட் ரிலேட்டட் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும்னா, இந்த கன்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான வெளிப்பாடுகள் இருக்கு இல்லையா. ஸோ படப்படன்னு ஹார்ட் பீட் துடிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுல நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூச்சு விடுறது, இல்லை வந்துட்டு சின்ன சின்ன ஷார்ட் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மூச்சு ஷார்ட்னிங் ஆஃப் ப்ரீத் அந்த மாதிரிலாம் விடுவோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும்போது என்ன ஆகுனா, ஹார்ட் பீட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிடாது. இது வந்துட்டு பிபி ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிபி ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதயம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம், இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் அப்செட்னா, லைக் இன்னும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னா அடிக்கடிக்கு நமக்கு மோஷன் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும், அது நம்ம போகணுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், தோல் அரிப்பு இல்லை தோல் சார்ந்த பிரச்சனைகள், எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. நிறைய வந்துட்டு ஒரு சிலரோட ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு என்னன்னா ரெட் ஸ்பாட் மாதிரி ஸ்கின்ல உருவாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ காமனாக தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகுது, ஸோ ஹேர் டென்சிட்டி வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இதுவும் வந்துட்டு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு தான். நிறைய வேற விஷயங்கள் காரணங்களும் இருக்கலாம், பட் ஆனால் நம்ம ரொம்ப கொஞ்சம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், ஈவன் லைக் நோ தட் காஸ் இந்த மாதிரி ஹேர் ஃபால் அந்த மாதிரிலாம் இருக்கா இதுவாகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் விமன்ஸ்க்கு ஏற்படலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், ரெகுலரான பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கும், அப்புறம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக கிராம்ப்ஸ் வர்றது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அந்த சமயத்தில் வந்துட்டு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இல்லை பர்ஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உடல் ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கான பாதிப்புகள் ஏற்படும்.
0: தொடர்ந்து நாம நிறைய விஷயங்களை பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வெல்கம் பேக். இது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். ஓகேங்க சார், இப்போ மன அழுத்தம் தொடர்பாக ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுருது. ஸோ அவங்க எப்ப வந்து டாக்டரையோ இல்ல ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டோ எப்ப வந்து அணுகணும்?
1: இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு குறுகிய கால ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது அது ஈஸியாகவே அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், அவங்களால வெளிவந்துட முடியும் அதுலேருந்து. பட் இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கும்பொழுது நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக காக்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க முன்னாடி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக செயல்பட முடியாத மாதிரி ஒரு பேரியராக இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் யூனோ, அது அதனால அது அவங்க நிறைய பேர் அவங்களே ஃபீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் அவங்கள சுற்றி இருக்கிற நெருங்கிய உறவினர்கள், மேபி அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குனா ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்கன்னா அம்மா கவனித்து அப்பா அம்மா கவனித்து சொல்லலாம், இல்லை அப்பா அம்மாவுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா வளர்ந்த பிள்ளைகள் அதை ஐடென்டிஃபை பண்ணி இன்னமா நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லைனாலும் செல்ஃபாக அவங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் அதிகமாக போதுட்டு. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் அவங்க தயங்காமல் ஒரு மனநல துறையை சார்ந்த இல்லை மனநல ஆலோசகர் இல்லை மனநலம் சார்ந்த நிபுணர்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். இப்போது மனநலம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நிபுணர்கள் வந்து நிறைய இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் நெசசரியாக வந்துட்டு இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் ப்ரைவேட் ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க, தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை அணுகி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லலாம். இதில் வந்துட்டு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை பெஸ்ட்டாக ஹெல்ப்

0: பண்ணக்கூடியவங்கன்னு பார்த்தோம்னா நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் அவங்கள போயிட்டு பார்க்கலாம், மனநல மருத்துவரை பார்க்கலாம், மருத்துவ உளவியலாளர். இந்த மாதிரி அரசாங்கம் அரசாங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு இல்லையா, ஜிப்மர் மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு. இங்கே நம்ம இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த துறையில் போய் பார்க்கும்படியாகவும் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ண முடியாமல் அவங்கள சொல்லிடுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டும் அந்த மருந்து இல்லாமல் நிறைய சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் இருக்குது, அந்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸை அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியெல்லாம் வெளிவரலாம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க, கற்றுத்தருவாங்க.
1: இந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனை, அதாவது ட்ரீட்மெண்ட் வைஸாக வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க மெடிசன் இல்லாமல்?
0: இப்போ சைக்காலஜிஸ்ட், ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மருத்துவம் இல்லாத டெக்னிக்ஸ், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி சொல்லித்தரது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம், ஒரு ஆன்சைட்டியாக இருக்கலாம், இல்லை போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு அவங்க வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட சில பிஹேவியல் டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய இந்த மனப்பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுறது, அப்புறம் வந்துட்டு மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஷிவரிங்காக இருக்கும், ஷிவரிங்காக இருக்கிறது, இல்லை வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஆன்சைட்டியாக இருந்தால் சீக்கிரமாக அந்த கை கால்லாம் சில்லுன்னு ஆயிடுற மாதிரி இருக்கும், கையெல்லாம் வேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்லை நேச்சுரலாகவே அவங்களுக்கு வேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் சமயத்தில் அதிகமாக ஏற்படும், அந்த ஆன்சைட்டி சமயத்தில் ஏற்படும். அப்போ என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு வந்துட்டு சில டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லித்தருவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பிஹேவியல் டெக்னிக்னு சொல்லுவோம், அதில் வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லித்தருவோம், அதில் வந்துட்டு ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், மோஸ்ட்லி வீல் ஸ்டார்ட் வித் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், மசில் ரிலாக்ஸேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம், ஜாக்கப்சன் மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம், ஷார்ட்டாக வந்து ஜேபிஎம்ஆர்னு சொல்லுவோம். இது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் சமயத்தில் நிறைய மசில்ஸ் குரூப், நம்ம மாடியில் இருக்கிற மசில் குரூப்ஸ் வந்து இந்த மசில் குரூப்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சின்ன மைல்டு லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த அராசல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து அந்த மசில் குரூப்பெல்லாம் அவங்க காம் ஆகிற மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா நாள்பட நாள்பட இது செய்ய செய்ய என்ன ஆகும்னா அவங்க சின்ன ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஃபேஸ் பண்ணாலும் ஷிவரிங் ரொம்ப ஆகாமல், பிகாஸ் இதெல்லாம் ஆகும்போது தான் இன்னும் அதிகமான பயம் ஏற்பட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையே குழம்பி போயிட்டு அதை செய்ய முடியாமல் போயிடும், ரொம்ப குழப்பமாயிரும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரும். அடுத்தது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பினா அந்த பிரச்சனையை அந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு நெகட்டிவான நிறைய எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும், நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும். லைக் என்ன இப்படி தான் போல இருக்கு, என்னோட பிரச்சனைகள் இப்படி தான் போல இருக்கு, என்னால் இதுலேருந்து வெளிவர முடியாது, நான் வந்துட்டு இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு எனக்கு இது இது இது இது எனக்கு நடக்க வேண்டிய ஒரு ஆள் தான், நான் அந்த மாதிரி ஒரு டிசர்விங் பர்சன் தான், காக்னிட்டிவ் இதுவெல்லாம் தண்ணியை தாழ்த்திக்கிறது, தண்ணியை அக்யூஸ் பண்ணிக்கிறது, இல்லை தனதுக்குள்ள இருக்கிற திறமையை வந்துட்டு குறைச்சி மதிப்பிடுறது, இல்லை தனக்கு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது, எனக்கு என்ன யாருக்கும் பிடிக்கல, நான் பிடிக்காத மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளவே அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் உருவாகும். இது என்ன ஆகும்னா நாள்பட நாள்பட அவங்களுக்கு அந்த சோசியலைசேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறது, யார்கிட்டையும் பழகாமல் இருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுது, இல்லை அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கள போயிட்டு சில காக்னேட்டிவ் இதுக்குன்னு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, ஸ்ட்ரக்சர்டு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுது, ஏன் உருவாகுது, இதனோட வெளிப்பாடு என்னவா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு பிரச்சனைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த சூழ்நிலைக்கு அவங்களை கொண்டு வரணும், சோசியலா நல்லா ஃபங்க்ஷனலா செயல்பட வைக்கணும். ஸோ அந்த மாதிரி காரியங்களா இருக்கு.
1: தொடர்ந்து நாம நிறைய விஷயங்களை பேச போறோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக். இது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல மருத்துவத்துறையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் கே அறிவழகன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். சார், இந்த மன அழுத்தத்தால நிறைய பேர் வந்து தவறான முடிவுக்கெல்லாம் போயிடுறாங்க. சோ அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து யார்கிட்டயாவது அவங்க மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணணும், இல்ல யாராவது பக்கத்துல இல்லாம கூட போகலாம். சோ அந்த மாதிரி

0: சிச்சுவேஷன்ல அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர் ஏதாவது இருக்குதுங்களா சார்?
1: இப்போ இது பாத்தீங்கன்னா, இது கவர்மெண்டாலேயே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்கு. நிறைய என்ஜிஓஸ் வந்துட்டு இந்த மாதிரி கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் பண்றாங்க, ஆன்லைன் டெலி கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது, அந்த நம்பர்லாம் அவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல அவங்க அதுக்கு கால் பண்ணி பேசி அதுக்கான தீர்வுகளை அவங்க பெற்றுக்கலாம், அட்லீஸ்ட் அந்த இதில். பட் அதுவே நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க முடியாது, பிகாஸ் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு அவங்க வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு முறையான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கான ஆலோசனைகளும் வழங்குவாங்க அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி சொல்லலாம், நம்ம எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்துட்டு 1982 அதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது அதோட பிரதான நோக்கம் என்னன்னா மென்டல் இல்னஸ், அதாவது மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் வந்துட்டு இதை அவங்க அந்த மக்களை போயிட்டு சந்திச்சு, இல்லை அந்த மக்களை போய் சந்திச்சு அந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவ்னால தான் இதை ஆரம்பிச்சாங்க. 2003 ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. இப்போ அந்த நேஷனல் மென்டல் ஹெல்த் ஸ்கீமு கீழே டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ஸ்கீம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற பிரதான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹாஸ்பிட்டலை வந்து அப்கிரேட் பண்ணுறது, அப்கிரேட் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறது, அங்கே மனநல மருத்துவரை பணியமர்த்துறது, அங்கே வந்துட்டு பிஜி கோர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு எம்டி சைக்கியாட்ரி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காரியங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இது பண்ணாங்க. ஸோ அதோட நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை வரவங்களை அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கான மெடிசன் அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தரணும், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அதெல்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்றது இது பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக ஒரு 241 ஸ்டேட்டு கீழே இது இயங்குது, இந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து இன் பர்சனாக போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். டெலி கவுன்சிலிங், ஸோ இந்த மாதிரி டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி தகுந்த ஆலோசனையை பெற்றுக்கலாம், அதுக்கான தீர்வுகளை அவங்க கண்டுக்கலாம் அப்படின்றதுனால நேஷனல் டெலிமெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்ணாங்க. அதை வந்து 2022 லான்ச் பண்ணாங்க. எல்லாருக்கும் இந்த மனநலம் சார்ந்த ஹெல்ப் வந்து கிடைக்கணும், எல்லா தரப்பினருக்கும், கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி எல்லா தரப்பட்ட ஆட்களுக்கும் இந்த மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுன்றதுனால இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க. இதுக்குன்னு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம பாண்டிச்சேரியிலும் இது வந்து GH-ல அந்த சென்டர் அது கீழே இயங்குது. இது 24/7 எல்லா சமயத்தும் அவைலபிளா இருக்கும். இதுக்குன்னு ஃப்ரீ டோல் நம்பர்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் பாத்தீங்கன்னா 1-44-16 அது ஒரு நம்பரும், இன்னொரு நம்பர் வந்து 1-800-891-4416 இது இன்னொரு நம்பரும். ஸோ இது வந்து நேஷனல் வைட் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த கால் நம்ம பண்ணோம்னா யாராவது கவுன்சிலர் அட்டன் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணிட்டு அவங்க நம்ம பிரச்சனையை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கவுன்சில் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த கவுன்சிலிங் ஒர்க் ஆகலை, உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது அவங்களுக்கு தீர்வுக்குன்னா அந்த டீம்ல லீடர்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணி அப்போ அந்த பர்சனை வந்துட்டு ட்ரெயின்டு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க அந்த டீம்ல. ஸோ அவங்க கிட்ட அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அவங்க டீல் பண்ணுவாங்க. சில சமயத்தில் அவங்களை வர வச்சும் கவுன்சிலிங் பண்ணி அவங்களை வர வச்சு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஐ மீன் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி, லைக் நோ ஒரு 5 lakhs இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. இதில் என்னன்னா மென்டல் ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் பிசிக்கல் இல்னஸ் இந்த கேன்சரோ இல்லை மற்ற பிரச்சனைகளுக்கான இதுவெல்லாம் இது பண்றாங்க இல்லையா, இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்து நம்ம கிளைம் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க.

0: and powered by the collective will of the people. Addressing an event in New Delhi, Minister of Environment, Forest and Climate Change, Bhupendra Yadav today said that tiger conservation is not merely about protecting one species, but about safeguarding the entire ecological system and preserving India's compassionate relationship with nature.
1: प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में
2: इंडिया हैज मेड सिग्निफिकेंट स्ट्राइड्स इन कंजर्वेशन अंडर प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी लीडरशिप द टाइगर पॉपुलेशन हैज इंक्रीज्ड फ्रॉम 2226 टू ओवर 3600 टाइगर रिजर्व्स हैव एक्सपेंडेड फ्रॉम 47 टू 58 एंड एलिफेंट रिजर्व्स हैव आल्सो गॉन अप फ्रॉम 28 टू 32 अंडरस्कोरिंग द कंट्रीज ग्रोइंग कमिटमेंट टू वाटर कंजर्वेशन डेजिग्नेटेड रामसर साइट्स हैव आल्सो ग्रोन फ्रॉम 26 टू 100
1: डेजिग्नेटेड रामसर साइट्स की संख्या 26 थी जो बढ़कर के अब 100 हो गई.
0: During the event, he also launched ecotourism web portal developed by the National Tiger Conservation Authority. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha continues discussion on Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. Government says bill aims to strengthen students' confidence in examination system. Home Minister Amit Shah reviews flood relief efforts in Assam, says centre to provide all help to Assam during difficult time. India strongly condemns recent attacks on several maritime vessels in Strait of Hormuz, says commerce through international waterways must be restored. Death toll reaches 40 in Pakistan-occupied Jammu and Kashmir following brutal crackdown by Pakistani forces. And International Tiger Day 2026 being observed today, India leads the world in tiger conservation efforts with nearly 70% global tiger population. And with that, we end the midday news.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15:04. காற்றின் அலைவரிசையில் காலம் கரைந்து போகும். காற்றில் மிதந்து வந்து காதில் அமரும் கீதம், விடியலின் தென்றல் போல் உள்ளம் வருடும் பாடல், என்றும் இனிவையாக்கி எம்மை காக்கும் தோழன், பழைய நினைவுகளை பட்டுப்போல் தழுவி பனிமழை காலத்தின் நினைவுகளை எழுப்பி நெஞ்சில் புதைந்திருக்கும் நேசத்தை மீட்டு தந்த கொஞ்சம் தமிழோடு என்றும் நம்முடன் மொழிக்கும் என் நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் பாசமலர் திரைப்படத்திற்காக

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் இருமலர்கள் திரைப்படத்திற்காக.

0: என்றும் இனிவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் ஏ எம் ராஜா இசையில் ஏ எம் ராஜா பாடிய பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

நேயர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் 26/7/2026 முதல் 31/7/2026 வரை தினமும் இரவு 8:30 முதல் 9 வரை. இன்று இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். இதனை நியூஸ் அண்ட் ஏர் செயலிலும் நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி என்றும் இனியவை. நேரம் 2:37. ஒரு நொடி. கண்ணதாசன் வரிகளில், வேதா இசையில், TM சவுந்தரராஜன் மற்றும் P சுஷிலா பாடிய பாடல். இருவல்லவர்கள் திரைப்படத்திற்காக.

என்றும் இனிவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் பாசம் திரைப்படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்று மினியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பி எஸ் சசிரேகா மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுஷிலா மற்றும் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.

நேரம் 2:55 25 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி சோலையாறு 6 சென்டிமீட்டர், தேவாலா சின்கொனா பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை விண்ட்வர்த் கூடலூர் பஜார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேல்கூடலூர் அவலாஞ்சி 4 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு பார்வுட் 4 முக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உட்பிரையர் நடுவட்டம் கிளன்மார்கன் தேனி மாவட்டம் தேக்கடி சிவலோகம் சிறுவாணி அடிவாரம் பேச்சுப்பாறை காக்காச்சி ஆழியாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையம் கடலூர் ஈரோடு நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் வேலூர் பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தின் சில இடங்களில் இயல்புக்கு குறைந்தும் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 31ஆம் தேதியன்று நீலகிரி தேனி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஹிந்தி திரைப்பட பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஹே தில்லகி, அபிஷித் பட்டாச்சாரியா பாடிய பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 இன்று இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். இதனை நியூஸ் அண்ட் ஏர் செயலிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலை இயக்குனர் நாடகப் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. பன்னிசை பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். மொகுரா திரைப்படத்திலிருந்த பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 3:30 நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்று சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கண்ட ஜுடுமி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, வாசஸ்பதி ராகம், ஆதி தாளம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக கிருஷ்ணா மாதவா என தொடங்கும் பஜன் வாசந்தி ராகம் ஆதி தாளம்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

0: நேரம் 4:10.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது
2: எம்மதமும் சம்மதமும் சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒன்று சொல்லுவீங்க நீங்க.
1: தீபா ஹரி பிலிம்ஸ் வழங்கும் எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பார்த்திபன், ஆனந்த் பாபு, திலீப், கார்த்திக், ஹரிராஜ், மலேசியா வாசுதேவன், நாகேஷ், அஞ்சு, கோகிலா, பேபி தீபா மற்றும் பலர். கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் தசரதன்.
3: சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா பக்தர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஐயப்பனோட கதைய இப்ப நான் சொல்ல போறேன்.
4: ஏ சாமி, வருஷா வருஷம் ஐயப்பன் கதை தானா, வேற கதையே கிடையாத?
5: அதானே.
3: அப்படியா? ஏ சாமி, நேத்து சாப்பிட்டீங்கல்ல?
4: சாப்பிட்டா?
3: இன்னைக்கு
4: சாப்பிடுவோம்.
3: ஏ சாமி, போன வருஷம் மலைக்கு போயிட்டு வந்தீங்கல்ல?
4: போனமே.
3: இந்த வருஷம்
4: கார்த்திகை 1st எப்ப வரும்னு பார்த்து போட்டு மாலையை போட்டுருவோம் சாமி.
3: ஏ சாமி, நீங்க மாத்திரம் வருஷம் வருஷம் மாலை போடுவீங்க, நான் வருஷம் வருஷம் ஐயப்பன் கதை சொல்றதுல என்ன சாமி தப்பு?
4: தப்பே இல்ல சாமி. சாமி கப்புன்னு வாயை பார்த்துங்க, நீங்க சொல்லுங்க சாமி.
3: ஜாதி மத பேதம் இல்லாத கடவுள் ஐயப்பன் மானிடனா வாழ்ந்ததற்கு பூர்வமான ஆதாரம் இருக்கு. கலியுகமான இந்த காலத்துல அவன் நடத்தின அருள் விளையாடல்களை கோர்வையாக்கி இப்ப கதையா சொல்ல போறேன்.
4: கதை சொல்றது இருக்கட்டும் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம், அன்னதானம் போடுறது எதுக்குங்க?
6: ஏ சாமி, இவ்வளவு 4 கூட இருக்கீங்க, இது கூட தெரியாதா?
3: உங்களுக்கு தெரியும். அங்க யாரோ கேட்கணும்னு நினைச்சது இந்த சாமி கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. மாலை போட்ட ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ராஜா சாமின்னு ஒருத்தர் வேலை கிடைச்சாத்தான் மாலை போடுவேன்னு ரொம்ப வைராக்கியமா இருந்தார். அவர் என்னப்படியே ஒரு நாள், உஷா உஷா உஷா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு.
7: வாங்க ஐயப்பா. நீங்க வணங்குற ஐயப்ப உங்களை கைவிடலைங்க.
4: உஷா, கார்த்திகைக்குள்ள வேலை கிடைச்சிட்டா மாலை போட்டு மலைக்கு வரதா வேண்டிக்கிட்டேன்.
7: நிச்சயமா போனுங்க. முதல் மாசம் சம்பளம் வாங்கணும்னு மலைக்கு போயிட்டு வந்துருங்க.
4: சரி உஷா.
7: நிறைய வீட்டு வேலை இருக்குங்க.
4: உஷா, மலைக்கு போகணும்னா நாளைக்கே மாலை போட்டாகணும், வேஷ்டி வாங்கணும், மாலை வாங்கணும், எப்படியும் 60 வேணுமே.
7: எங்க அப்பணத்துல மளிகை செலவு போக மிச்சம் இருக்குங்க. பால்காரங்கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க நாளைக்கே மாலை போட்டுருங்க.
4: அடுத்த மாசத்துல இருந்து உங்க அப்பாவுக்கு எந்த சிரமமும் கொடுக்க வேணாம். நான் வாங்குற சம்பளத்துல நாம குடும்பம் நடத்திடலாம்.
7: இந்த நல்ல நாள் தாங்க, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். ஆமா, யாரு உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தா?
4: ஒரு ஐயப்ப குருசாமி தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. அவரும் எங்க மாலை கிட்ட தான் அக்கௌண்டா வேலை செய்யறாரு.
7: ஐயப்பன் தாங்க குருசாமி ரூபத்துல உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்காரு.
4: தீவிரமான
8: பக்தி, ஏழ்மையிலேயே ஐயப்பனை பார்க்கிற எண்ணம், ஐயப்பன் மேல அவருக்கு இருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
4: குருசாமி, வேலைக்கு புறப்படலாங்களா?
8: புறப்படலாமே. சாமிங்கள்லாம் இன்னைக்கு சாயங்காலம் 6 கோயிலுக்கு வந்துருங்க.
4: சரிங்க சாமி.
8: சுவாமி
9: வண்டி நல்லா ஓட்டுவிய?
4: நல்லா ஓட்டுவோம் சாமி.
9: இந்த பாரு, குருசாமி சொன்னாருங்கிற காரணத்துக்காகத்தான் உன் முகத்தை கூட பார்க்காம உனக்கு வேலைக்கு ஆடு.

0: கொடுத்தேன். என்ன குருசாமி மேல எனக்கு அவ்வளவு பக்தி, அதுக்காக நடுரோட்ல காலில் விழ சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வாங்க அது வேற. என்னடா மச மச நிக்கிற, வண்டி எடு, வண்டி எடுறா. என்னடா டிரைவர், எத்தனை வருஷம் சர்வீஸ்?
1: 4 வருஷம்.
0: 4 வருஷம் தானா? என்ன என்னடா பண்ண?
1: கேர் மாத்தினேன் சாமி.
0: கேர் மாத்தினியா? என்ன கேட்காம ஏடா மாத்தினேன்? இன்னைக்கு கேர் மாத்துவேன், நாளைக்கு இன்ஜினே மாத்திடுவேன். இப்படி மாத்திட்டு இருந்த நாளைக்கு உன்னையே மாத்திடுவேன். ஜாகிரத. என்ன மச்சான் நான் சொல்றது?
1: நீங்க சொன்னா சரிதான் மாமா.
2: எங்க உங்க முதலாளி எப்படி? ரொம்ப நல்ல குணமா?
1: ஐயோ தங்கமானவரு, யாருகிட்டயும் மரியாதை குறைவா நடந்துக்கவே மாட்டாரு. சின்ன குழந்தைய கூட வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாரு. வாடா போடாங்கிற வார்த்தை கேட்கவே முடியாது. போ
2: ஐயப்ப, உங்க ஒரு நல்ல இடத்துல தாங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு.
1: ஆமா ஆமா
2: ஆமா. சீக்கிரமா குளிச்சிட்டு கோயிலுக்கு போக வேண்டாம், பூஜைக்கு தேவையானதுல ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
3: ராம் சரணம்.
1: எனக்கு ஒரு தேதி கொடுங்க சாமி.
3: 6ஆம் தேதி சாமி.
1: 6ஆம் தேதி என் வீட்டுல பூஜை சாமி.
3: அப்ப 7ஆம் தேதி அவர் வீட்டுக்கு தேதி கொடுத்துடலாமா சாமி?
1: சரிங்க.
4: மலைக்கு எத்தனை நாள் சாமி போறோம்?
5: 6ஆம் தேதி புறப்பட்டு ஜோதி அன்னைக்கு அங்க இருக்கும்.
1: என்னது குருசாமியை சுத்தி ஒரே கூட்டமா இருக்கு? அதுவா, எல்லாரும் பூஜைக்கு தேதி வாங்குறாங்க.
4: ஏன் சாமி, முதல் வருஷம் மாலை போட்டுருக்கீங்க, உங்க வீட்டுல பூஜை வச்சு அன்னதானம் போடலையா?
1: மாமனார் பணத்துல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க எனக்கு இப்பதான் வேலையே கிடைச்சிருக்கு. எனக்கு வர்ற சம்பளத்துல மலைக்கு போகவே பணம் சரியா இருக்கும். இந்த நிலைமையில யார்கிட்ட போய் பணம் கேட்கறது?
6: என்ன சாமி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஒண்ணு இல்ல, நடத்தணும்.
6: அப்புறம் என்ன, குருசாமியோட தேதி வாங்கிடுவோம். குருசாமி,
4: குருசாமி வாங்க சாமி,
6: வாங்க சாமி. சாமி சாமி, நம்ம ராஜா சாமிக்கு பூஜைக்கு ஒரு தேதி கொடுங்க சாமி.
1: கும்பிடுற சாமி.
5: சாமி சரணம். மலர் பூஜை நடத்த விரும்புறீங்களா?
1: நடத்தணும்னு ஆசைதான்.
6: இப்ப நடத்திட வேண்டியதானே சாமி. 14ஆம் தேதி யாருக்கும் கொடுக்கல சாமி, அந்த தேதி அவரு கொடுத்தாங்களா?
4: சாமி சாமி சரணம், வர 14ஆம் தேதி நம்ம வீட்டுல பூஜை வச்சுக்கலாம் சாமி.
5: சாமி சரணம். இப்பதான் ராஜா சாமி வீட்டுல பூஜைன்னு முடிவாச்சு.
4: இப்பதானே முடிவாச்சு, அதை மாத்திரலாம் சாமி.
6: கன்னி சாமி முதல் பூஜை, கொடுத்த தேதியை மாத்திரதா. 14ஆம் தேதி ராஜா சாமி தான் பூஜை, அதை மாத்தவே முடியாது.
5: அப்போ புறப்படுவோம். சாமி சரணம்.
7: சாமி சரணம்.
2: என்னங்க சாமி?
4: ஒண்ணும் இல்ல.
2: பின்னியே ஒரு மாதிரியா இருக்கீங்க. பூஜை நேரத்துல கூட கண் கலங்கி நின்றுட்டு இருந்தீங்க. ஏன், முதலாளி ஏதாவது திட்டினாரா சாமி?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா சாமிங்க வீட்லயும் மலர் பூஜை நடத்துறாங்க. நீங்க கன்னிசாமி உங்க வீட்டுல மலர் பூஜை நடத்தலையான்னு கேட்டாங்க. நாம இருக்கிற நிலைமையில எப்படி பூஜை நடத்துறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி உங்க வீட்டுல பூஜைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க.
2: இதுக்கு இப்படி வருத்தமா உட்காந்துட்டு இருந்தீங்க? நான் என்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். பூஜை நடத்தணும் அவ்வளவுதானே, நடத்திட்டா போச்சு.
1: குடும்பம் நடத்துறதுக்கே உங்க அப்பாவுக்கு கடன் பட்டிருக்கிறேன்னா இந்த நல்ல காரியத்துக்கு கடன் பட்டா என்னன்னு நீ கேட்கலாம். எனக்கு என்னமோ ஐயப்ப பூஜை நடத்துறதுல இருந்து மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் என் சொந்த பணத்தை தான் செலவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
2: உங்க சொந்த பணத்துல பூஜை நடக்கணும் அவ்வளவுதானே.
1: என்ன காரியம் பண்ணு, தாலியை வித்தா இந்த பணத்தை வாங்கினேன்.
2: தாலிய விக்கிறீங்க? தாலில இருந்த தங்கத்தை வச்சுதான் இந்த பணத்தை வாங்கினேன். இங்க பாருங்க, நீங்க கட்டின தாலி அப்படியே என் கழுத்துல இருக்கு.
1: கண்ணுல கருமணி இருந்தாதாமா கண்ணு?
2: இல்லனா குருடுன்னு சொல்ல வரீங்களா? என் கண்ணே நீங்க தானங்க. கணவர் இருந்ததானங்க இந்த தாலிக்கே மதிப்பு. கணவரோட நேர்மையான சந்தோஷத்துக்காக இந்த தாலில இருக்கிற தங்கத்தை விக்கிறதுல தப்பே இல்லைங்க.
1: இருந்தாலும்
2: இதையே நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியத பாருங்க. உங்களுக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு இல்ல, எப்படியும் 2 மாசத்துல மூட்டிடலாம்.
1: ஐயப்பா, உன் தரிசனம் கிடைக்கிறதுக்குள்ள என்னை எப்படி எல்லாம் சோதிக்க போறியோ?
2: ஆமாங்க, மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க?
1: கூப்பிட்டா எத்தனை பேர் வேணாலும் வருவாங்க, ஆனா நமக்கு 11 பேருக்கு சமைச்சா போதும். ஏன்னா நமக்கு வசதி அவ்வளவுதானே இருக்கு.
8: ஏங்க, நாளைக்கு ராத்திரி என் தம்பி சிங்கப்பூர் போறதுனால நம்ம வீட்டுல நடத்தப்படுற ஐயப்பன் பூஜைய இன்னைக்கே நடத்திடலாங்க.
0: ஏவாணி, நீ ஒரு முடிவு பண்ணிட்டா அதை நான் என்னைக்காவது மாத்திருக்கேனா? நம்ம குருசாமி கிட்ட சொன்னா அவர் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு போறாரு, அவர் தான் நம்ம பாக்கெட்லயே இருக்காரு. சஞ்சீவியே

0: ஏங்க நீ போய் டிரைவர் அனுப்பிச்சு குருசாமி கூட்டிட்டு வா.
1: என்னங்க நீங்க, நம்ம டிரைவர் வீட்டுல இன்னைக்கு பூஜைன்னு சொல்லி நேத்துக்கே லீவு கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களே.
0: நானா லீவு கொடுத்தேன்?
1: பின்ன நானா கொடுத்தேன்?
0: கிண்டலா?
1: ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல,
0: மாலை போட்டிருக்கனேன்னு பாக்குறேன். இல்ல பின்னிடுவன் பின்னி. நீயே போய் கூட்டு வாடா.
2: இன்னைக்கு நம்ம டிரைவர் ராஜாசாமி வீட்டுல பூஜை கொடுத்துக்கிட்டு எல்லா ஏற்பாட்டையும் செய்ய சொல்லிட்டேன்.
0: ஏன் குருசாமி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவெல்லாம் எதுக்கு தனியா பூஜை நடத்தணும்? எங்க வீட்டு பூஜையில கலந்துக்கிட்டு நான் நல்லா இருக்கணும், எங்க முதலாளிக்கு தொழில நல்ல லாபம் வரணும், எங்களுக்கு எல்லாம் சரியா சம்பளம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டா போறாது?
3: அதானே, தனியா பூஜை செஞ்சு ஐயப்பன் கிட்ட வரம் வாங்கிக்கிட்டு இவருக்கே முதலாளி ஆகணும்னு ஆசையா அவனுக்கு?
2: இல்லீங்கம்மா, கன்னிசாமி முத முதல்ல ரொம்ப சிரமத்துக்கு இடையில கஷ்டப்பட்டு இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு.
0: சிரமத்துல இவனுங்கெல்லாம் எதுக்காக பூஜை வைக்கணும்? இந்த பாருங்க, நீங்க என்கிட்ட சம்பளம் வாங்குற குருசாமி, நான் சொல்றது செய்ய வேண்டியதானே?
3: அதானே, நாளைக்கு என் தம்பி சிங்கப்பூருக்கு போறான், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த வீட்டுல ஐயப்பன் பூஜை நடந்தாகணும்.
1: இது ஐயப்பனுக்கு பூஜையா இல்ல ஆசாமிக்கு பூஜையான்னு ஒண்ணு தெரியல.
0: என்னடா புலம்பற
2: ஐயப்பா, ஏழை பணக்காரங்களுக்கு இடையில என்ன குருசாமியா, என்னையப்பா சோதனை பண்ற?
0: சாமி, குருசாமி, தாலி அடமான வச்சு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க என்னமோ முதலாளி விட்டு பூஜைக்கு போறீங்களாமே?
2: ஐயப்பா என்ன சோதிக்கிறார், நான் என்ன செய்யட்டும் சொல்லு? உனக்கு எனக்கும் சம்பளம் கொடுக்கிற முதலாளி அவர், அவர் சொல்ற பேச்சை கேட்கலன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே வேலை போயிடும்.
0: சரணு சொல்லி ஐயப்பனை கையெடுத்து கும்பிடத்தான் தெரியுமே தவிர எப்படி பூஜை நடத்துறதுன்னு எனக்கு தெரியாது குருசாமி.
2: நான் வரலன்னாலும் நீங்க தைரியமா பூஜை பண்ணுங்க சாமி. பூஜையை பத்தி ஒன்னும் தெரியாத சாமிங்க கூட மனசார பூவள்ளி போட்டு ஐயப்பனை வணங்கினா போதும், நிச்சயமா கிடைக்கும்.
4: இன்னைக்கு நம்ம ராஜசாமி வீட்டோட பூஜை.
5: நம்ம குருசாமி இதே தேதி அன்னைக்கு ராஜாவை கொடுத்துட்டு இங்க பூஜை பண்றாரு, அது தப்பு இல்ல.
4: குருசாமி மேல சொல்றதுக்கு என்னப்பா இருக்குது, விளக்க பூஜைக்கு மொத்தமா பணம் கொடுக்கறதா முதலாளிதான், மலைக்கு பஸ் புக் பண்ணிட்டு மொத்தமா பணம் கொடுக்கறதா இவரு தான், இவ்வளவு ஏன் குருசாமி வீட்டுக்கு மாசம் மாசம் குடும்ப செலவு பணம் கொடுக்கறத முதலாளி தானே?
0: என்ன சாமிங்க எல்லாம் மாநாடு நடத்துறீங்க, உள்ள போங்க.
4: சாமி சரணம்.
0: போங்க. யார் ராணி?
6: இந்த வீட்டுல ஐயப்ப பூஜை நடக்குதுன்னு வந்தேன்.
0: ஆமா, உன் வீடுங்க?
6: ஏரிக்கரையில.
0: ஏண்டா இங்க பூஜை நடக்குதுன்னு உனக்கு எப்படிரா தெரியும்?
6: எங்க நடந்தாலும் எனக்கு தெரியும்.
0: எங்க பூஜை நடக்குது, அன்னதானம் பண்ணலாம்னு அலையறீங்க போல் இருக்குது.
6: ஐயப்பனுக்கு அன்னதானம் பண்றீங்க, வராம இருந்தா உங்க மனசு சங்கடப்படாது?
0: ஒண்ணும் சங்கடப்படாது, இங்க ஐயப்பனுக்கு பூஜை நடத்தல, எங்க மச்சான் நாளைக்கு சிங்கப்பூருக்கு போறாரு, அவருக்காக தான் இந்த பூஜை.
6: அப்புறம் ஐயப்ப சாமிகளை வர சொன்னீங்க?
0: செஞ்சு வச்சதெல்லாம் ஒண்ணும் கெட்டு போவாது, உன்ன மாதிரி கொட்டிக்கணும்னு எத்தனை சாமிங்க மாலை போட்டு வந்திருப்பாங்க.
4: என்னமாமா சின்ன பையன்கிட்ட போய் இவ்வளவு நேரமா பேசிட்டு நிக்கிறீங்க?
3: இன்னைக்கு எங்க டிரைவர் வீட்டுல ஐயப்பன் பூஜை, அங்க போய் சாப்பிடு.
6: நான் இந்த வீட்டு பூஜைக்கு வந்தேன்.
0: பூஜை இங்க இருக்கிற எல்லாமே அங்கேயே இருக்கு, அங்க போய் கொட்டிக்கோ. போ, அட்ரஸ் வேணுமா?
6: எனக்கு தெரியும்.
0: பூஜை நடக்கிற எல்லாரும் வீட்டு அரசு தெரியும் போல் இருக்கு.
3: இதுங்களுக்கு வேற வேலை.
1: மாப்பிள்ளையும் மாப்பிள்ள பிரண்டையும் கூப்பிட்டு இலைய போடு.
7: அவங்க ரெண்டு பேரும் பூஜையில ஐக்கியம் ஆயிட்டாங்க.
0: சொன்னா கேள்ற?
7: ஐயோ, பூஜையே இன்னும் முடியலீங்க.
0: உள்ள செஞ்சு வச்சிருக்கிற பலகாரத்துக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணியாச்சு இல்ல?
7: காமிச்சாச்சு.
0: அப்புறம் நான் போடு,
7: முதல்ல சாமிக்கு சாப்பிடணும்.
3: உண்டா இந்த பூஜை ஐயப்பனுக்காக இல்ல, என் தம்பிக்காகத்தான். போய் கூட்டிட்டு வா, போடண்ணா. போ,
0: கூப்பிடுறானா?
8: பூஜை பண்ண வரலன்னு கவலைப்பட்டோம், அப்புறம் சாமிங்க வரலன்னு கவலைப்பட்டோம், இப்போ சாப்பாடு பத்தாதுன்னு நம்மள கவலைப்பட வச்சுட்டானே. தாலியை வச்சு வாங்கின பணம் பூராவும் பூஜைக்கு தானங்க செலவு பண்ணோம். நாம அவமானப்படுற அளவுக்கு ஐயப்பன் நம்மள விட்டுட மாட்டானே.
0: கேக்குறேன் இதே கேள்வியத்தான், என் மனசுக்குள்ள ஐயப்பன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயப்பா, எங்க இப்படி சோதிக்கிறேன்?
6: என்ன ரெண்டு பேரும் தனியா நீங்க பேசிட்டு இருக்கீங்க?
9: ஒண்ணு இல்ல, பூஜை முடிஞ்சு போச்சு, சாமிங்களுக்கு எல்லாம் அன்னதானம் போடலையா?
6: ஓ, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டே ரெண்டு பேரு எப்படி இத்தனை சாமிங்களுக்கும் பரிமாறுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, நான் ஒருத்தனே எல்லாருக்கும் பரிமாறிடுவேன். சாமிங்க எல்லாம் வரிசையா உட்காருங்க.
3: எங்க தம்பியை காணோம்? இவர் கூட்டிட்டு வர வேண்டியது தானே?

0: வா தம்பி, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடு.
1: சரிக்கா.
2: என்னடி பரிமாறினா ஒன்னத்தையும் காணா? என்னடி?
0: ஐயோ, பொங்கல் இட்லி எல்லாம் பரிமாறி வச்சிருந்தேன், அதெல்லாம் எப்படி மாயமா மறைஞ்சது தெரியலையே.
2: என்னத்த பரிமாறின? பரிமாறின மாதிரி கற்பனை பண்ணிருப்ப, பரிமாறி.
0: ஐயோ, நான் உண்மையா தாங்க பரிமாறினேன்.
2: ஏன்டி கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க, பரிமாறுடி.
1: அக்கா, நான் பூஜை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன்.
2: மச்சான், பூஜை முடிஞ்சு சாமிங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு வையே, உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. உக்கார் உக்கார்.
1: அதான் சொல்றேன், வாட வர.
2: இவர் சாமிங்களுக்கு மேல அலையறாரு.
1: நீங்க போடுங்க,
0: எங்க நீங்கள உட்காந்து சாப்பிடுங்க.
2: ஏன்டி உயிர் எடுக்கிற, பரிமாறு. மச்சா,
1: என்னவா
2: சாப்பிடுற சாப்பாடு சிங்கப்பூர் போற வரைக்கும் ஜீர்ணமாக கூடாது. சிங்கப்பூரா?
1: என்னக்கா வெறும் கரண்டி காட்டுக்கு நீ பாட்டு போய்கிட்டே இருக்க?
0: ஐயோ ஐயோ, என்னங்க இப்பதான கேசரிய பரிமாறினேன்.
2: என்னடி கரண்டிய காமிச்சு காமிச்சு எடுக்கிற, இப்ப பரிமாறு. அது எப்படி காணா போதுன்னு நான் பாக்குறேன்.
0: சரி.
3: சஞ்சீவி,
4: ஏங்க
3: பக்கெட்ல இருந்ததெல்லாம் பச்சக்குன்னு மறைஞ்சு போச்சு, உள்ள இருக்கிறதாவது ஒழுங்கா இருக்குதான்னு போய் பாரு.

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
1: நேர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நியூஸ் அண்ட் ஏர் செயலிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி airpondi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேர்களே.
0: எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: ஐயோ எங்க இங்க இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்னா மாயமா மறையுதுங்க.
1: அன்னதானம் பிரமாதமா இருந்துச்சுமா, சாமி சரணம்.
2: இன்னும் மூணு நாளைக்கு வேற எங்கேயும் சாப்பிட முடியாது, சாமியே சரணம் ஐயப்பா.
3: இவ்வளவு பலகாரத்தையும் நீ ஒருத்தியாம செஞ்ச, எல்லாமே வாய்க்கு ருசியா இருந்துச்சு. நான் வரேன் வரேன் சாமி.
4: இவ்வளவு சிரமத்திலையும் மிக சிறப்பா அன்னதானம் செஞ்சிட்டீங்க ஐயப்பன் அருள் நிச்சயம் உண்டு. வர்ற சாமி,
0: சாமி சரணம், வர்ற சாமி, சாமி சரணம், சாமி சரணம்.
5: என்ன ரெண்டு பேரும் தகட்டு பண்ணிக்கிறீங்க?
0: மணிகண்டா, நாங்க சமைச்சு வச்சிருந்தது இத்தனை சாமிகளுக்கும் பத்தாத, எங்களை பரிமாற வேணாம்னு சொல்லிட்டு நீ ஒருத்தனே எப்படி இத்தனை பேரும் சமாளிச்ச?
3: எல்லாரும் வயிறார சாப்பிட்டோன்னு புகழ்ந்துட்டு போறாங்களே, எங்களால நம்பவே முடியலையே.
5: அதான் ரெண்டு பேரும் அங்கேயே தகட்டு போய் நின்னுட்டீங்களா?
0: மணிகண்டா, நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினேன். இத்தனை பேரும் எப்படி சமாளிக்க போறோம்னு நான் குழம்பிக்கிட்டு இருந்தோம்.
3: ஆனா எந்த சூழ்நிலையும் அந்த ஐயப்பன் எங்களை கைவிட மாட்டாங்கிற தைரியம் மட்டும் எங்க கூடவே இருந்துச்சு.
5: அந்த நம்பிக்கையும் தைரியம் தான் இப்ப உங்களை காப்பாத்திருக்கு. சுவாமியே சரணம்னு வணங்குற யாரையும் கைவிட மாட்டப்ப.
0: ஐயப்பா, இந்த ஏழப்ப காப்பாத்த நீயே உருமாறி வந்தியா?
3: ஐயப்பன் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையே
6: எல்லா சாமிகளும் இருந்து ஐயப்ப பிரசாதம் இருக்கு, அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் போகணும்.

0: எங்க சாப்பிடுறது? செஞ்சு வச்சதெல்லாம் எங்கேயோ காணாம போச்சு.
1: எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கோம், எல்லா சாமிங்களும் அன்னதானம் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்ப எல்லாம் காணாம போச்சுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா?
0: பெரிய இடத்து பூஜைன்னு வந்தோம், ஒரே சொதப்பல் ஆகி போச்ச.
2: பேசாம நம்ம ராஜாசாமி வீட்டு பூஜைக்கே போயிருக்கலாம்.
3: ஐயப்பா, நான் இடம் மாறி பூஜைக்கு ஒத்துக்கிட்டேங்கிற தவறுக்காக என்ன நீ இப்படி சோதனை பண்றேங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன் புகழ் பாடுற ஐயப்ப பக்தர்கள் பட்டினியோட போறது உனக்கு பொறுக்காதப்பா. எல்லாரும் கூட்டு சரணம் போடுவோம். சுவாமி சுவாமி சுவாமி.
1: என்னாச்சு? என்ன ஒரு சாமி, பூதம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு,
4: எப்படி காணாம போச்சுனே தெரியல.
1: ஐயப்ப பக்தர்களுக்கு என்ன செஞ்சு வச்சா அது எப்படி காணா போகும்?
3: உண்மைதான் ஐயப்பா, இப்பதான் நான் என் தப்ப உணர்றேன். உனக்காக பூஜை நடத்தாம உறவுக்காக பூஜை நடத்தினதுனாலதான் எனக்கு இந்த சோதனை. முதல்லயே இந்த புத்தி இருந்திருக்கணும்.
4: பகட்டுக்காக பூஜை நடத்துறது உண்மைதான், ஆனா உண்மையில எங்களுக்கு பக்தி இல்லாம இல்லையே.
1: சும்மா ஏன் ஆளாளுக்கு புலம்பி நிக்கிறீங்க? எப்படி இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சீங்களோ அப்பவே காணாம போனதெல்லாம் திரும்ப வந்திருக்கும். போய் பாருங்க.
0: ஐயப்பா
4: பாத்தீங்களா, நான் பரிமாறினது நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. காணாம போன பலகாரம் எல்லாம் தானா திரும்பி வந்துருச்சு.
3: சுவாமி
1: தப்பு உணர்ந்துட்டீங்க, காணாம போனதெல்லாம் திரும்ப வந்திருக்கணுமே.
0: பணக்கார கட்டளைக்கு பயந்து ஏழை சாமிக்கு கொடுத்த வாக்கு மீறி இடம் மாறி பூஜைக்கு வந்ததுனால்தான் எனக்கு இந்த சோதனைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐயப்பா ஐயப்பா, இனிமே இந்த தவறு நான் செய்ய மாட்டேன்.
1: மனப்பூர்வமா மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிற பக்தர்களை நான் மன்னிக்காம இருந்ததே இல்லை.
4: ஐயப்ப சாமிக்கு பூஜை நடத்தாம என் தம்பிக்காக பூஜை நடத்தின மாலை போட்ட பக்தர்களை கேவலமா நினைச்சேன். இப்ப எனக்கு பொத்தி வந்துருச்சு ஐயப்பா.
3: ஐயப்பா, ஐயப்ப பூஜையில் நடக்கிற அன்னதானத்துல ஐயப்ப பக்தர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன். ஐயப்பா, இனிமே காசுக்கோ கௌரவத்துக்கோ இந்த வீட்டுல இடம் கிடையாதுப்பா. உன் பக்தியோட வர்ற எல்லா பக்தர்களுக்கும் இந்த வீட்டுல அன்னதானம் நடக்கும்.
1: பணத்தை மதிக்க மாட்டேன், பகட்ட விரும்ப மாட்டேன், உண்மையான பக்தர்களைத்தான் நேசிப்பேங்கிறத இனிமேலாவது எல்லாரும் புரிஞ்சுக்கீங்க.
0: இப்ப புரியுதுங்களா? மாலை போட்டு வர்ற எந்த சாமிங்களையும் நாம கேவலமா நினைக்கவே கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல ஐயப்ப சாப்பிட வருவான்.
4: சுருக்கு போய் திருடு போச்சு சாமி, இது போக வருதுங்க சாமி.
3: என்னது, சுருக்கு போய் திருடு போயிருச்சா?
2: என்ன சாமி இது?
0: ஐயப்பனோட கதையை ஆத்மார்த்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே சுருக்கு போய் திருடு போகுதே. இப்படித்தான் வழிநட பயணத்துல ஒரு சாமியோட இருமுடி பையே திருடு போயிருச்சு. அந்த திருண்ண சாமிக்கு ஐயப்பனுக்கு சோதனைய நினைச்சா
2: அந்த கதையை சொல்லுங்க சாமி.
0: சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ. என்னால நடக்க முடியல சாமி, கொஞ்சம் கட்டு தாங்கிட்டு போலாம் சாமி, சிரமமா இருக்கு.
2: சாமி மகரசாமி முடியலையா, கொஞ்சம் கட்டு தாங்கிட்டு போம்.
0: உங்களால நடக்க முடியல, அதனால அவர் பேரை சொல்லி நீங்க உட்கார பாக்குறீங்க. மகரசாமி கட்டு தாங்களா?
2: முருகு சாப்பிடுறீங்களா சாமி, புட்டு சாப்பிடுறீங்களா சாமி,
5: சக்கரை இருக்கா சாமி?
2: இருக்கு சாமி. ஏன் சாமி, பாபுசாமி எங்க சாமி?
5: பாபுசாமி பாத்ரூம் போயிருக்காரு சாமி.
2: புட்டுக்கும் சர்க்கரைக்கும் நெய் இருந்தா டக்கரா இருக்கும்.
0: நெய் தானே, நான் எடுத்து தர்றேன்.
3: சரணம் ஐயப்பா. யார் சாமி? என் பையில இருந்து இந்த நெய் பாட்டில் எடுத்தது.
0: நெய் பாட்டெல்லாம் சாமிக புட்டுக்கு நெய் இருந்தா டக்கரா இருக்கும்னு சொன்னாங்க, நான் தான் எடுத்து கொடுத்தேன்.

0: சும்மா சொல்லக்கூடாது, சக்கரா இருக்குது.
1: என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? ஒருத்தர் அபிஷேகத்துக்காக கொடுத்த அமிச்ச நெய் சாமி அது. நெய் தேங்காவ நினைச்சு நினைச்சாரு, கட்டு கட்டு நேரத்துக்கு அவரால் வர முடியல. இருமுடி தேங்காய் உடைக்கும் போது இந்த நெய்யை சேர்த்து அபிஷேகம் பண்ணிட்டு சொன்னார். அந்த நெய்ய போய் சாப்பிட்டீங்கள சாமி?
2: அவர் பையிலிருந்து எடுத்து கொடுக்க நினைச்சு சாப்பிட்டான் சாமி. அபிஷேக நெய்னு தெரிஞ்சிருந்தா தொற்று கூட மாட்டான் சாமி.
1: அந்த சாமிக்கு நான் ஊருக்கு போய் என்ன பதில் சொல்ல போறேன்? அபிஷேகம் பண்ணியான்னு கேட்டேன்.
3: அபிஷேகத்துக்கு போற நெய்ய இங்க உள்ள ஐயப்ப சாமிகளுடைய வயிற்றுக்கு அபிஷேகம் பண்ணு, இது என்ன பெரிய தப்பா?
4: தப்பையும் செய்துட்டேன், தப்பான்னு கேக்குது பாரு.
2: இந்த சாமியோட சேர்ந்தா வீண நம்ம பேரும் கேடும். வாங்க போலாம்.
1: ஐயப்பா, என் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த சாமி இப்படி பண்ணிடுச்சு.
5: மலைக்கு வர்றவங்க அபிஷேக நெய்ய இருமுடியில தான் கொண்டு வரணும். நீங்க என்னடானா யாரோ கொடுத்தாங்கன்னு பாட்டில்ல கொண்டு வந்திருக்கீங்க.
4: அபிஷேக நெய்ய பாட்டிலையும் பாத்திரத்திலையும் கொண்டு வந்தா இருமுடி எதுக்கு சாமி?
2: சாமி தப்பு பண்ணிடுச்சு, அது உங்களை பாதிக்காம பெரும் பாட்டிலோட போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த சாமி இவரு பையில கை வச்சது ரொம்ப தப்பு. சபரிமலை வழிப்பயணத்துல அடுத்தவங்க பேர கை வைக்கிறவங்களுக்கு ஆண்டவன தண்டனை நிச்சயம் உண்டு.
4: சாமி உங்க பேர்ல தப்பு இல்ல, அந்த ஐயப்பன் பேர்ல பாரத்தை போட்டு கட்ட தாங்குவோம். வாங்க சாமி.
3: அன்பு இருமுடி கனமாத்தான் இருக்கு சாமி.
4: ஆளுக்கு பாதிப்பா?
3: அதெல்லாம் முடியாது. ஆளுக்கு பாதியா? ஐடியா கொடுத்தது நானு, ஒரு பங்கு அதிகமா தான் எடுத்துக்கிடுவேன்.
0: சரி சரி.
1: ஐயப்பா, என் இருமுடிய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் ஐயப்பா?
2: மாலை போறதே ஐயன்னு நினைச்சு தீய பழக்கங்களை மறக்கத்தான். ஆனா இப்ப போற வழியில திருட ஆரம்பிச்சிட்டாங்களே.
6: நடந்தது நடந்து போச்சு, இப்ப என்ன செய்யலாம் சாமி?
4: சீக்கிரமா போனா அந்த மகிழ்ச்சி சாமியை உடனே பிடிச்சிடலாம்.
2: இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி சாமி? சீக்கிரம் புறப்படுங்க, போவோம்.
1: இல்ல சாமி, நான் இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். மாலை போடுற அன்னைக்கு கால்ல கல்லு பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. அதனாலதான் ஐயப்ப உன்னை சோதிக்கிறான்னு எல்லாரும் கிண்டல் படுறத நான் பார்த்திருக்கேன். இப்போ என்னுடைய இருமுடிய காணா போயிடுச்சு. ஐயப்பா, என்ன என்ன என்னெல்லாம் சொல்லுவாங்க?
2: சரி சாமி, இப்படியே அழுது இருந்தா காணா போன இருமுடி வந்துடா போதே.
7: குருசாமி அவங்க எல்லாம் இருந்து தேடி பார்த்துட்டோம். வாங்க சாமி, நம்ம போலாம்.
5: நான் சாமிங்க மகிழ்ச்சியை தேடுங்க, நம்ம பக்கத்து வரியில இருக்கலாம். வாங்க போலாம்.
4: வாங்க சாமி போலாம்.
2: சாமியை சரணம் ஐயப்பா.
1: ஐயப்பா, நான் உன்னுடைய உண்மையான பக்தன் நீ நினைச்சா என் இருமுடி நான் இருக்கிற இடத்துக்கு ஏழை பங்கால நீங்கிறது உண்மையானா? என்ன அவமானத்துல இருந்து காப்பாத்தாய் அப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா, நீ கலியுக தெய்வங்கிறத நிரூபிச்சுட்ட, என்ன நீ காப்பாத்திட்ட. ஐயப்பா, இருமுடி என்கிட்ட திருப்பி கொடுத்து என்ன தலைநம்பர வச்சு என்ன அவமானத்துல இருந்து காப்பாத்திட்ட, அது அது போதும் ஐயப்பா. சாமியே
5: கதை சொல்லி முடிஞ்ச உடனே உங்க சுருக்கு போய் வந்து சேரும் சொன்னேன், சேர்ந்துருச்சு பாத்தீங்களா? எப்பவுமே ஐயப்பனோட திருவிளையாடல்கள்ல ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். காரணத்தோட ஒரு காரியத்தை இப்போ இந்த சூழ்நிலையில ஐயப்பன் நடத்தணும்.
8: மண்ணாங்கட்டி அவரை சாட்சியே இல்லாம சாகடிக்கிறது நினைச்சோம்.
9: அவனையும் தீர்த்து கட்டியிருந்தா நம்மளை யாராலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு வாரத்துல போய் சொல்லிட்டான் அந்த பாவி.
8: அவன்
9: உயிரோட இருந்தா தானே நமக்கு

0: சொல்லலாமா?
1: சொல்லு.
0: சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறாவ, மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம கேஸ்ல சாட்சி சொல்ல போறான்.
2: அவன் போயிட்டு வந்த பிறகு சாட்சி சொல்லாதபடி ஒரு இக்கட்டான நிலைமை
0: உருவாக்கிட்டு. இத அவன் பொண்ணு சௌமியா, தவ முருந்து பெத்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா அவனால தாங்கவே முடியாது.
2: அந்த குழந்தைய நாம சொல்ல போறோமா? பொண்ணுட்டா என் குழந்தைய அங்கே சத்தம் போட்டு கட்டுவான். அவன் சத்தம் இல்லாம ஷாக்காயி உட்கார்ற மாதிரி ஒரு வேட்டு வைக்கணும். புதிர் போட்டுங்க சார்.
0: அவன் வர்றதுக்குள்ள சௌமியாவை கடத்துறோம்.
2: இதுக்கு காரணம் இவங்கதான்னு நம்ம பக்கமே கைய காட்டி திருப்பி விட்டுட்டா?
0: டெய்லி காலையில 10 மணிக்கு நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட போறோம்ல.
2: ஆமா, அந்த நேரத்தில் நீங்க குழந்தைய கடத்துறீங்க. நாங்க அந்த காரியத்தை செய்யலன்னு போலீஸ நம்ப வைக்கிறோம். குழந்தை காணாம போனதுக்கும் அவன் சாட்சி சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்?
0: அவன் சாட்சியை மாத்த போறவே இந்த குழந்தைதான்.
2: அது எப்படி? குழந்தை வேணும்னா ஓட்டல கொலை பண்ணது இவங்க மாதிரி இருக்குன்னு சொல்லும். அப்படி சொல்லிட்டான்னா அந்த மாதிரியை வச்சுக்கிட்டே வக்கீல் எங்களை வெளியே கொண்டாந்துருவாருன்னு அவனுக்கு புரிய வைக்கணும்.
0: குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கிறவன் இவங்கள மாதிரி இருந்தது சொல்லுவான். இந்த கேஸ்ல இருந்து நாம தப்பிச்சு வெளியே வந்துடலாம். எப்படி?
2: நல்ல ஐடியா. ஆமா, அவன் இத்தனாம் தேதி மலைக்கு போறான். வர்ற 21ஆம் தேதி 21ஆம் தேதி மலைக்கு போறான். 23ஆம் தேதி அந்த குழந்தையை கடத்துறோம்.
3: சும்மா
4: புலம்பாதீங்க ஐயப்பா, இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. சாமி சரணம்.
3: சாமி, யாரோ யாரையோ கொலை பண்ணத நீங்க போலீஸ்ல சொல்லிட்டீங்க. அந்த கொலைக்காரங்க தினமும் போன்ல மிரட்டுறாங்க. அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி.
4: திரும்பி இதே புலம்பல் தானா? போலீஸ்காரங்க கொலகாரங்களை பாத்தியான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டாங்க, காட்டினேன். மான போட்டுட்டு என்ன பொய்யா சொல்ல சொல்றேன்? பிளீஸ், இந்த பேச்சை இதோட நிறுத்திக்க.
3: சாமி, மலைக்கு போறதுனால நிறைய ஆபீஸ் ஒர்க் இருக்கும். நீங்க போய் தூங்குங்க.
5: பிரசாத், நாளைக்கே இருமுடி கட்டி மலைக்கு புறப்பட்டு வா. பெரியவங்க கூட கடைபிடிக்கிறது இல்ல. ஐம்புலன்களை அடக்கி மனச உரிநிலப்படுத்தி ஐயனே தரணம்னு பிரம்மச்சரிய விரதங்களை கடைபிடிச்சு பெரியவங்கதான் வித்தியை அவித்தியைங்கிற அந்த 18 படியை மிதிக்கணும். பிரம்மச்சரியம்னா என்னன்னு தெரியாத குழந்தைங்க வர்றதுக்கு என்னைக்கும் தடையே இல்லை.
4: ஐயப்பா, நீங்க அப்படி சொன்னாலும் 5ல வளைஞ்சாதான் 50ல வளையுங்கிற பழமொழிக்கு ஏற்ப வாழ்நாள் பூரா உன் பக்தனா இருக்க, தன்னை தயார்படுத்திக்க, இப்ப இருந்தே விரதங்களை பழக்கப்படுத்திக்கிறது நல்லதானே சுவாமி?
5: சின்னவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கறது என்னைக்கும் வீட்டு போறது கிடையாது. ஆனா மதவெறியையும் ஏற்றத்தாழ்வுகள் மதவெறி நாட்டுல இப்ப அதிகமா தலை தூக்கி ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த தீயெண்ணத்தை போக்கி நல்லெண்ணத்தை உருவாக்க மனிதநேயத்தை விரும்புறனா ஒரு நாடகம் நடத்த போறேன். நாளைக்கே சௌமியாவை கூட்டிக்கிட்டு மலைக்கு புறப்பட்டு வா. சபரிமலை யாத்திரையில என்ன நேரிட்டாலும் என் மேல பாரத்தை போட்டு வீடு வந்து சேரு. எப்பவும் என்னருள் உனக்குண்டு.
6: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம். எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
4: சுவாமி சரணம் ஐயப்பா.
3: என்னங்க சாமி இது? ஆமா, 21ஆம் தேதி புறப்படுறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே கிளம்புறேன்னு சொல்றீங்களே.
4: எதுக்கே ஆச்சரியப்பட்டா? இப்படி நான் மட்டும் போல, சௌமியாவையும் கூட்டிட்டு தான் போறேன்.
7: அப்பா சாமி, நானும் சபரிமலைக்கு வரேனா?
3: ராத்திரி படுக்க போகும்போது கூட சௌமியாவை கூட்டிட்டு போறது பத்தி எதுவுமே சொல்லலையே. தூக்கத்துல கனவு கண்டுட்டு இந்த முடிவுக்கு வந்தீங்களா சாமி?
4: என் கனவுல என் நினைவுல எது நடந்தாலும்

0: அது ஐயப்பன் கட்டளையா தான் இருக்கும்னு உனக்கு தெரியாதா?
1: என்னங்க சாமி இது, சௌமியா மாலை போடல, விரதம் கூட இருக்கலையே.
0: இதையத்தான் நானும் ஐயப்பன் கிட்ட கேட்டேன், குழந்தைங்களுக்கு எதுக்கு விரதம்னு என்கிட்ட கேட்டாரு. குழந்தைங்க தெய்வம்னு பெரியவங்க சொன்னது பொய் இல்லையே.
1: என்ன இருந்தாலும் திடீர்னு சௌமியாவை கூட்டிட்டு போறது,
0: இனிமே இத பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாத. நான் சௌமியாவை கூட்டிட்டு போறது உறுதியாயிடுச்சு. சீனசாமி.
2: என்ன சாமி?
0: என் கூட வர சாமியை விட்ட விவரத்தை சொல்லிட்டு குருசாமி கிட்ட இன்னைக்கே இருமுடின்னு கூட்டிட்டு வாங்க.
2: சரிங்க சாமி.
1: ஐயப்பா, உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்க அவரையும் எங்களையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். சுவாமியே
3: சரணம் ஐயப்பா.
1: சௌமியா, அப்பா சாமி கூடவே இருக்கணும். என்ன மாத்திரமா?
3: சாமி சரணம். சாமி.

0: சாமி, நீதான் நல்லபடியா மலையத்தி இறக்கணும். சாமி சரணம் ஐயப்பா.
1: கேஜா, காரியமே கெட்டு போச்சு.
2: காரியமே கெட்டு போச்சா?
1: அவன் மலைக்கு போனதும் குழந்தைய கடத்தல திட்டம் போட்டான். ஆனா அவன் குழந்தைய கூட்டிக்கிட்டே மலை கிளம்பிட்டான்.
3: கேஜா, சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு சாதகமாவே இல்ல.
2: நமக்கு பாதகமா சாட்சி சொல்லிட்டு அவன் சந்தோஷமா வாழவே முடியாது.
4: சாமி, எல்லா பக்கமும் தேடியாச்சு, பாப்பாவை காணும்.
5: சாமி, எரிமேலயே வள போட்டு தேடியா சாமி, பாப்பாவை காண சாமி.
4: சாமியே சரணம் ஐயப்பா. சாமி, நாம தேடினது போதும், கோயிலுக்கு போலாம். குழந்தைய காணும், தேடுறத விட்டுட்டு கோயிலுக்கு போலான்னு சொல்றீங்களே, என் எண்ணத்துல இருந்து ஐயப்பன் சொன்ன கட்டளை தான். வாங்க போலாம்.
3: சாஸ்தாவே
6: சரணம் ஐயப்பா.
7: யாருமா நீ, தனியா எப்படி உட்காந்துருக்க?
8: நாங்க சபரிமலைக்கு போறோம். எங்க அப்பா சாஸ்தா கோயில உட்கார்ந்துட்டு இது இப்ப வண்டிதான் போனாரு.
7: அது சரி, நீ அங்கேயே இருக்க வேண்டிதானே?
8: என் கிளாஸ்மேட் தீபா வாடி கோயிலுக்கு போலான்னு என்ன கூப்பிட்டு போனா ரெண்டு சுட்டு சுட்டிட்டு அப்புறமா மூணாவது சுட்டுல காண போயிட்டான்.
7: ஐயோ, ஏமா உங்க அப்பா ஒன்னு தேட மாட்டாரா?
8: நானே எங்க அப்பாவை தேடுறேன், அவர் மட்டும் என்ன தேட மாட்டாரா?
7: சாமி மரங்கள்லாம் மலைக்கு போயிட்டாங்க, யாரையுமே காணும். ஏமா, உங்க அப்பாவுடைய விலாசம் என்ன?
8: மிஸ்டர் பிரசாத், 36 எல்டம்ஸ் ரோட், தானம்பேர், மெட்ராஸ், 18.
7: சபாஷ். பாருமா, உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன், அது வரைக்கும் நீ என் வீட்டுல இருக்க.
9: யாராவது குழந்தைய தேடி வந்தாங்கன்னா இப்படி ஒரு குழந்தை என் வீட்டுல இருக்குன்னு சொல்லுவீங்களா?
7: நம்ம வீட்டுக்கு போலாமா? வா, வீடு வந்தாச்சு. இதுதான் மம்மூத். நீங்க ரெண்டு பேரும் தோஸ்த்.
8: நமஸ்காரம் மம்மூத்.
10: சலாம் அலைக்கும்.
11: யாரு பாப்பா இந்த குழந்தை? ரொம்ப அழகா இருக்கே.
7: அப்பாவும் குழந்தைய பிரிஞ்சுட்டாங்க. தந்தி அடிச்சிருக்கேன், விலாசம் தெரியே, வந்து கூட்டி போடுவாரு. பாவம், ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கு.
11: ஐயப்பன் கோயிலுக்கு வந்த குழந்தையா?
9: மசூதி இருக்குன்னு மலை உச்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏறி போறேன். அங்க சர்ச்சை பார்த்தேன்னா இப்ப குழந்தை கீழே போட்ட மாதிரி நீயும் தபதபான உருண்டுருவியா?
11: இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? காணாம போன குழந்தைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வர வேண்டியதானே?
9: குழந்தைகளுக்கு என்னம்மா தெரியும் ஜாதியும் சமயமும்? இப்போ நம்ம மம்மூதியே எடுத்துக்கிய, இவன் கையில ஒரு ஐயப்பன் படத்தை

0: கொடுத்து இதுதான் அல்லாஹ் அப்படின்னு இன்னிலிருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் அவன் ஐயப்பனைத்தான் அல்லான்னு கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி தானே இந்த குழந்தையும் பெரியவங்க தனித்தனியா சுட்டி காட்டி வளர்த்த முறையில தாமா ஜாதியும் சமயமும் பெரிய போச்சு. கூறுகட்ட சில பேர் பணத்துக்காக ஆசைப்பட்டு இதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நாட்டையே சுடுகாடாக்க பாக்குறாங்கம்மா. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உணர்த்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஐயப்பன் கோயிலை விட்ட வேற இடமே கிடையாது. ஐயப்பனை பார்க்க போற பக்தர்கள் பாபர் சாமி தொழுது நம்ம பள்ளியில இருந்து விபூதி வாங்கிட்டு போறாங்க. என்னது இது, இஸ்லாமிய கோயிலாச்சே, இங்க எப்படி விபூதி? அப்படி எல்லாம் யோசனை பண்றதே இல்லையம்மா. அஞ்சு வேளை தொழுது அல்லாஹ் நம்புறேன்னா ஐயப்பனையும் நம்புறேன். ஏன் எரிமேலியில ஐயப்ப பக்தர்கள் வருஷா வருஷம் கூட்டமா வரலன்னா இந்த எரிமேலிக்கு இந்த புகழ் கிடைச்சிருக்காது. ஐயப்பன்மார்கள் கூட்டம் கூட்டமா வந்து போறதுனாலதான் நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கேயே தொழில் செய்ய ஆரம்பிச்சு கை நிறைய சம்பாரிச்சு சொந்தமா வீட்டையும் கட்டி உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் எவ்வளவு நிம்மதியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பாபரின் தோழன் தானே.
1: கனவுல ஐயப்பன் பொண்ண நாளைக்கே கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே மகரத்துக்கு வர இருந்த எங்களை மண்டலத்துக்கு கூட்டு வந்தீங்க.
2: எரிமேலியில வந்து பொண்ண காணம்னா ஆச்சரியமா இருக்கு.
3: இதுக்கு காரணமும் ஐயப்பனா தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் என் குழந்தை மூலமா ஏதோ ஒரு நல்லதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்துறான்னு நான்
2: நம்புறேன். சாமி, குழந்தையே காணாது போன இந்த நேரத்துல எப்படி சாமி உங்களால இவ்வளவு தைரியமா இருக்க முடியுது?
3: கல்யாணமாயி 8 வருஷமா குழந்தையே இல்லாம இருந்த எனக்கு நான் மாலை போட்டு 18 படிய மிதிச்ச உடனே அந்த பாக்கியத்தை தந்தவன் இந்த ஐயப்பன். அவ வரமா கொடுத்த இந்த குழந்தை எந்த விதமான சங்கடத்துக்கும் ஆளாயிருக்காதுன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன்.
2: சாமி, திரும்பவும் போய் எரிமேலியில குழந்தைய தேட வேணாமா சாமி?
4: ஆமா சாமி, உடனே போய் தேடலாம்.
3: நாளைக்கு நடக்க போற கேஸ்ல நான் தான் முக்கியமான சாட்சின்னு உங்களுக்கு தெரியாதா?
4: ஆமா சாமி.
3: இன்னைக்கு பகல் ரயில புடிச்சாதான் நாளைக்கு சரியான நேரத்துல போய் சேர முடியும். என் மகளை படைச்ச இந்த ஐயப்பனோட பிரதிநிதியா எரிமேலியில இருக்கிற பாபர் சாமி என் குழந்தைய காப்பாத்து வரணும் நம்பிக்கை எனக்கு இருக்கு.
5: எங்க இந்த வீட்டுக்கா கொடுங்க.
6: என்ன
5: திரும்பி வரதுக்குள்ள ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்
7: நினைச்சேன்.
3: குழந்தை பத்திரமா இருக்குன்னு சலீம் பாய் ஒருத்தர் தந்தி வச்சிருக்காரு.
6: ஐயப்பா, என் வயத்துல பால வத்துட்ட தெய்வமே.
7: ஐயப்பா மேல நீங்க வச்சிருந்த பக்தி வீண் போகல பாத்தீங்களா? ஐயக்கடத்தை காமிச்சு கொடுத்ததா?
3: ஐயப்பா, எதுக்காகப்பா இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறேன்?
7: அதான் அதான் ஐயப்பன்.
8: அவளுக்கு எதிரா சாட்சி சொன்னான் பிரசாத். எதிரா சாட்சி சொன்ன பிரசாத் குழந்தை இல்லாம வாழ்நாள் பூரா தவிக்கணுங்கிற காரணத்துக்காக அந்த குலகாரங்க பிரசாத் எரிமேலிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய கொலை பண்றதுக்கு எரிமேலிக்கு வந்து சேர்ந்து குழந்தைய தேடினாங்க.
7: ஏண்டா கத்திரே, மெதுவா சொல்ற, கண்டுபிடிச்சிட்ட. இதே தெருவில் சலீம் பாய் வீட்டுலதான் இருக்கான்.
9: வெரி குட், நாங்க ஹோட்டல்ல இருக்கோம். நீ ஒழுங்கு அந்த குழந்தையோட நடமாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சேரு.
10: டேய், நாங்க தப்பிச்சு வந்த விஷயம் இங்க தெரியறதுக்கு முன்ன நாங்க காரியத்தை முடிச்சிட்டு இந்தியா விட்டு நகர்ந்தாகணும்.
9: ராதாகிருஷ்ணன்,
10: என்ன
9: வெளியே அவங்க கூட போய? ஹலோ, அந்த குழந்தை.
3: ஆமா, ஒரு பையனும் கூட இருக்கானே.
9: குறிவிச்ச குருவிக்கு பக்கத்துல எது இருந்தாலும் அழிய வேண்டிதான். ஜக்கு, மணி ஸ்டார்ட் பண்ணு.
3: அடிப்பட்ட குழந்தை எந்த வரல இருக்காங்க? 201.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: குழந்தைங்க முழிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் வாங்க பிரேயர் ரூம்ல இருப்போம். வாங்க.
2: பாரபட்சமே இல்லாம எல்லா சாமி படத்தையும் ஒன்னா வச்சிருக்கீங்களே.
1: வியாதி எல்லாருக்கும் தானே வருது. சீரியஸ் கண்டிஷன்ல வர பேஷண்ட்களுக்கு வேண்டியவங்க அவங்க அவங்க கடவுளை பிரார்த்தனை செய்ய தான் இந்த ஏற்பாடு.
3: மூணு மத கடவுளும் இருக்கு, அதுல ஐயப்பனும் இருக்க வேண்டிய காரணம்.
1: எல்லாரும் சேர்ந்து மத சார்பில்லாம வழிபடுற தெய்வம் ஐயப்பன். அந்த தெய்வத்தை நானும் நம்புறேன், அதனால தான் அவரையும் வச்சிருக்கேன்.
4: சாமி, வேண குழந்தைங்க மேல மோதனவங்களுக்கு தண்டனையே கிடையாதா?
5: உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பாங்கிற மாதிரி தப்ப பண்ணவன் தெய்வ தண்டனையிலிருந்து என்னைக்குமே தப்பிக்கவே முடியாது.
6: ஒரு சந்தேகம் சாமி.
5: என்ன?
6: உண்மையான பக்தனை அந்த ஐயப்பன் சில சமயம் சோதிக்கிறானே, அது ஏன் சாமி?
5: ஐயப்பன் ஒரு உக்கிரமான தெய்வம். அவன் சோதனைக்கு பின்னாடி மிகப்பெரிய சந்தோஷத்தை நிச்சயமா வச்சிருப்பாங்கிறத நான் பரிபூரணமா நம்புறேன். வாசுசாமி, வாசுசாமின்னு ஒரு சாமி, ரொம்ப நல்ல சாமி. தாய்க்கு நாம எப்படி மரியாதை கொடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாலைக்கும் மரியாதை கொடுக்கிற ரொம்ப நல்ல சாமி. அந்த சாமி வாழ்க்கையில ஏற்பட்ட சங்கடத்தை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க.
6: சொல்லுங்க சாமி.
5: மலைக்கு போயிட்டு வந்த ஒரு நாள்,
6: இந்த மாதிரி உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலை இல்ல, என் சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்வேன்.
7: ஏங்க, தலைக்கு மேல வளர்ந்த பையன் இருக்கும் போது உங்களுக்கு ஏங்க இந்த வயசுல இப்படி கீழ்த்தரமா புத்தி போகுது?
8: என் கூட பழகுறது கீழ்த்தரம் சொல்லிட்டு இருக்காங்க, அதை கேட்டுட்டு பேசாம இருக்கீங்களே. இத பாருங்க, நானா இந்த வீட்டுல வாழணும்னு வரல, இவர் தான் வலுக்கட்டாயமா என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு.
9: வாழற குடும்பத்தை கலக்கிற மாதிரி தெரியுது. அக்கா, இது நல்லது இல்ல, நம்ம புறப்படலாம்.
6: நில்லுங்க. ஏடி, இவங்க மட்டும் வெளியே போயிட்டா நீ என் கூட வாழ்ந்துருவியா? இனிமே நீ எனக்கு தேவையில்லை. போடி வெளியே, போடி வெளியேடா, போடி.
10: எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற அதிகாரம் இங்க யாருக்கும் கிடையாது.
6: யாருக்கும் அதிகாரம் கிடையாதா? எனக்கா? நான் உங்க அப்பன்டா.
10: அப்பாவா? உங்க அப்பான்னு எனக்கு அறிமுகப்படுத்தின எங்க அம்மாவையே இந்த கேவலமானவங்க முன்னாடி அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களை நான் மதிக்க போறதில்ல.
6: என்ன மதிக்காத யாரும் இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், மரியாதையா வெளியே போங்க.
7: வாசுசாமி, மலைக்கு போயிட்டு வந்த கையோட தகராறு வேண்டாம் சாமி. நாம இந்த வீட்டை விட்டே போயிடலாம், அவரு சந்தோஷமா இருக்கட்டும்.
10: ஆமாமா, இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதே பாவம். அவரா திரும்பி நம்மள வந்து கூப்பிடுற வரைக்கும் உங்களை நான் காப்பாத்துறமா.
6: எப்படி இவ போட்டிருக்கிற நகையெல்லாம் வித்தா?
10: அம்மா, எல்லா நகையும் கழட்டி கொடுங்க. எங்க அம்மாவை கண் கலங்க வச்சுட்டு நீங்க ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. இத நான் நம்புற ஐயப்ப மேல ஆன. அம்மா, நீங்க இங்கே இருங்க, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு
7: வரேன். சரிப்பா, நீ நம்புற ஐயப்ப உன்னை கைவிட மாட்டான், போயிட்டு சீக்கிரமா வந்துடு.
10: நீங்க இங்கே போயிடாதீங்கம்மா.
11: இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா?
10: அம்மா, அம்மா, அம்மா, என்னமாச்சு உனக்கு?
11: ஏப்பா, இது உங்க அம்மாவா?
10: ஆமாங்க.
11: பெத்த தாய தனியா விட்டுட்டு நீ எங்க போயிருந்த?
10: வேலை தேடி போனங்க.
12: நல்ல ஆளுப்பா நீ, நேரம் இந்த பாய் மட்டும் இல்லாம இருந்திருந்தா உங்க அம்மா கதை என்ன ஆயிருக்கும்?
11: என்ன ஆயிருக்கு? உயிர் அப்பயே போயிருக்கும், பாடி முடிங்க கிடக்கும். சரி சரி, பெத்த பிள்ளை வந்துட்டார்ல, நீங்க போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க, போய் வேலையை பாருங்கப்பா. போங்க போங்க.
10: ரொம்ப நன்றிங்க, இந்த உதவி நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேங்க.
11: நான் என்னப்பா செஞ்சிட்டேன்? அல்லாஹ் செய்தாரு.
10: அம்மா, ஏந்திரிமா போலாம்.
11: எங்க அம்மாங்க கூட்டிட்டு வேலை தேட போறியா?
10: இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா?
11: என்னாலே வேலை கொடுக்க முடியும், ஆனா நீ படிச்சவன், கௌரவத்தை எதிர்பார்ப்ப. அது மட்டும் இல்ல, மாலை வேற போட்டிருக்க.
10: என்ன வேலைங்க?
11: நான் என்ன வேலை கொடுக்க போறேன்? கசாப்பு கடையில கறி வெட்டுற வேலை தான். செய்வியா? செய்யறியா?
10: ஆமாங்க, அந்த கசாப்பு கடையில கறி வெட்டின காசுலதான் சோடா வாங்கி எங்க அம்மாவை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஏன் அதே கசாப்பு கடையில நான் வேலை செஞ்சு எங்க அம்மாவை காப்பாத்த கூடாது?
11: ரொம்ப வித்தியாசமான ஆளுப்பா. பாத்துப்பா, ஏற்கனவே

0: நம்ம ஜாதி போல இருக்கு. ஏமாலடி, நம்ம கடைக்கு ஒரு பையன் வேணும்னு பேசிட்டோமே, இவனை வச்சுக்கலாமா?
1: ஓ இஷ்டம் தான், தேவைன்னா சேர்த்துக்கோ.
0: சரி, வேலை கொடுத்தா சாப்பாடு போட்டு உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்?
2: சரியான சாப்பாடே சம்பளம் தானே.
0: அப்படியா? சரி, எலும்பெல்லாம் கீழே போட்டு வேலை ஆரம்பி. சிவலிங்கம், உன் சொத்து சுகத்தை எல்லாம் அந்த கருப்பி பேருக்கு எழுதி கொடுத்துரு, எங்க அம்மாவுக்கு வாழ்க்கை மட்டும் கொடுத்துரு. இன்னைக்கு ராத்திரியே எங்க வீட்டுக்கு வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்னை மன்னிச்சிருந்து எங்க அம்மாவை கூட்டு வரணும். இல்ல, நீங்க எல்லாரும் சாட்சி, நாளை காலையிலக்குள்ள எங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ள வரலன்னா அந்த சிவலிங்கத்தோட போனோம் வெளியில வந்துடும். தங்குதரவனுக்கு என் வசதிக்கு நான் சொல்லிக்கிறேன், சொந்தக்காரவங்களுக்கு உன் வசதிக்கு நீ ஸ்டுடியோ ட்ரங்காலோ போட்டு சொல்லிடு. உன் ஆயுள் ரேகைய இந்த அருவாளால தான் வெட்ட போறேன். அது இந்த அருவாள் மேல சத்தியம். மாடி வீட்டு மூதேவிக்கு சொல்றேன், இந்த அருவாள் வாசலே இருக்கட்டும், அப்பதான் நாளைக்கு நான் வந்து வெட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஜாக்கிரதை.
3: பாத்தியாக்கா, இந்த மாதிரி ஒரு வம்பு வரும்னு அன்னைக்கு சொன்னல, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை பழகினீங்க, அதை அன்னையோட மறந்துருக்கலாம்.
4: ஒரு குடும்பத்தை கெடுத்து நல்ல பையனை குட்டிச்சோவர் ஆக்கிட்டோங்கிற வருத்தம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா?
5: பாத்து, உங்க அப்பாவை கொலை பண்ண காரணத்துக்காக உன்னை கைது பண்ண வந்திருக்கோம்.
0: என்னது, எங்க அப்பாவை நான் கொலை பண்ணிட்டேனா? சார், துக்கம் தாங்காம ஆத்திரத்துல தண்ணி அடிச்சு அடிக்கிற எங்க போய் தகராறு பண்ணுவன தவிர எங்க அப்பாவை நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன்?
1: அது சரி, உன் அருவாங்கடா.
0: அது வந்து இங்க
1: வெட்டியிருக்க
5: கான்ஸ்டபிள். பாத்து, உன்னை விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறோம், தண்டிக்கிறது கிடையாது. தைரியமா வா.
6: வாசு அம்மா.
7: வாசு
0: அம்மா.
7: என்ன பயதெல்லாம்?
0: சத்தியமா, நான் கொலை செய்யலம்மா. அப்பாவுக்கு என்ன எனக்கு தெரியாதுமா?
7: தெரியும்ப்பா, நீ கொலை செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நம்பர் ஐயப்ப உன்னை கை விட்டுட்டானே.
0: வாசு, வரலாம்.
7: வாசு.
0: என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்கம்மா, விசாரணை செஞ்சுட்டு விட்டுருவாங்க. நீங்க தைரியமா இருங்க.
7: அண்ணே,
8: வாசுவை தண்டனையிலிருந்து காப்பாத்துறதுக்கு எல்லாரும் பாடுபட்டாங்க. செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வர வாசுவுக்கு தூக்கு தண்டனையைத்தான் உறுதிப்படுத்தினாங்க. ஜனாதிபதி கருணமனுவும் நிராகரிக்கப்பட்ட நேரத்துல
3: காக்காவுக்கார பணமழை விழுந்த கதையா, அவங்க அப்பாவை எப்பவும் வெட்டிறேன்னு சொல்லிட்டு இருந்த வாசு மாட்டிக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா எங்க பேர்ல கூட ரொம்ப பேர் சந்தேகப்பட்டாங்க.
9: சரி சரி, அந்த பேச்சை விடுங்க. மைக்ஸ்டர் சாமி, ஏதாவது நல்ல சாமி பாட்டு இருந்தா போடுங்க.
8: என்னவோ தெரியல சாமி, திடீர்னு டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு சாமி.
0: எங்க வீட்டுல இருக்குங்க, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட போய் டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வாங்க.
8: சரிங்க சாமி, செட்டு கொண்டு வந்துட்டேன் சாமி.
0: அப்ப பாட்டை போடுங்க சாமி. வேற பாட்டை போடுங்க சாமி. என் வீட்டுல இருந்து வீரமணி கெஸ்ட் வந்து வரதானே,
8: வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமி.
0: அப்ப அந்த பாட்டை போடுங்க. இதோ போடும்.

0: இதுதான் என்னோட கடைசியும் மரண வாக்குமூலம். நான் சேர்த்துக்கிட்ட பாவி அவ தம்பியோட சேர்ந்து என கொலை செய்ய முடிவு பண்ணிட்டா. என்ன நடந்ததுன்னா,
1: எப்ப பார்த்தாலும் இப்படி குடிச்சிட்டு வந்து இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கானு.
2: ஐயா, என்ன தப்பா நினைச்சாலும் நான் சொல்லித்தர வேண்டிய நிலையில இருக்கேன். உங்க பையன் ஒரு நல்ல ஐயப்ப பக்தன். அவரை மாலை போடாத நாள்ல இப்படி மாத்தினதே உங்க நடவடிக்கை தான். தாய் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. பங்களாவில வாழ வேண்டிய தாய் குடிசை வீட்டுல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்களேங்கிற எண்ணம் தலை தூக்கும் போதுதான் அவர் இப்படி சத்தம் போட்டுட்டு போறாருன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஆமாயா, கொஞ்ச நாளாவே தப்பு செஞ்சிட்டோங்கிற உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. நீ உடனே போய் நம்ம வக்கீல நாளை காலையில நான் வர சொன்னேன்னு சொல்லு. இந்த சொத்து பூரா வாசு பேருக்கு எழுதி வச்சுட்டு கிராமத்துல இருக்கிற பூர்வீக வீட்டுக்கு போய் நான் செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமாயா, நீ உடனே போயிட்டு வா.
2: சரிங்க ஐயா, நான் வரேன்.
3: சபாஷ், பாத்தியாக்கா, கிழவன் போக்கு கொஞ்ச நாளாவே சரியில்லை. அவன் நம்ம வாழ்க்கைக்கு குடிபறிச்சிருவான்னு சொன்னல, பாத்துக்கோ.
4: ஏயா, இத்தனை நாள் புத்தி கட்டு போய் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தோம்னு நினைச்சியா?
3: சுய சம்பாத்தியமா சேர்த்து வச்சிருவத்தனை பார்த்து

0: எங்க அக்காவை அவனோட கொத்து சொர்க்கத்தையே அனுபவிக்கலாம் திட்டம் போட்டுதான் புடிச்சோம்.
1: மரியாதையா ரெண்டு பேரும் வெளியே போங்க.
2: வெளியே போக போறது நாங்க இல்ல, நீதான்.
1: ரெடி சொல்லு
0: அக்கா. இவனை வெளியே அனுப்புறா நிலைமை என்னாகன்னு புரிஞ்சிக்காம பேசிட்டிய. இவனை நான் எங்க அனுப்புறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்.
1: உங்க ரெண்டு பேரும் எங்க அனுப்பணும் நான் தீர்மானம் பண்ணிட்டேன்டா. தோ வர.
0: எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா?
2: இவனை சாகடிச்சாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும்.
0: இப்பவே கொண்டுட்டா அவன் மகன் கசாப்பு கடை கத்தி எடுத்துட்டு வந்து நம்மள கொத்துக்கறி பண்ணிடுவான். எனக்கு இருக்கிற அறிவால இவன் பையனோட அறிவாளாலேயே இவனுக்கு சாவுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பனை கொண்டுட்டான்னு சொத்துக்கு சொந்தக்காரனையே சட்டம் தூக்கல தொங்கப்பட்டுடும். ஏன்னா அவன் தான் இவனை வெட்டிடுவேன் விட்டுடுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியறானே. அப்புறம் என்ன மிச்சம் இருக்கிறது? இவனோட பொண்டாட்டி இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் அதுவும் போயிடும். எப்படி ஐடியா?
3: எப்படியாவது என் மகனை நான் காப்பாத்தணும். ஐயோ, அவளை தூக்குல போட்டுடுவாங்களே. நிரபராதியாச்சு, என் மகனை நான் காப்பாத்தணுமே. என்ன செய்வேன்?

பேப்பர் கிடைச்சது, பேனை கிடைக்கலையே, நான் என்ன செய்வேன்? ஐயப்பா, என் மகன் உன் பக்தராஜையா, அவனை நீதாயா எப்படியாவது காப்பாத்தணும், எப்படியாவது காப்பாத்தணும் ஐயப்பா.

0: இதான் சாகப் போற இந்த கடைசி நேரத்துல நான் சுயநினைவோட கொடுக்கிற மரண வாக்கு மூலம் என் மகன் என்னை கொல்லல. அவன் அவன் நம்புற ஐயப்ப காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில தான் இந்த கேசட்ல பதிவு பண்ண.
1: எங்க எங்க அந்த அவளே இருக்கா சாமி? விடுங்க விடுங்க விடுங்க விடுங்க.
2: ஐயப்பனோட வஸ்திரம் போடதான் எனக்கு அனுமதி கொடுக்கல. இந்த கருப்பு துணியே அந்த வஸ்திரமா நினைச்சு போட்டுக்கிறேன். இந்த சுருக்க கயிறையே மணிமாலையா நினைச்சு போட்டுக்கிறேன். சுருக்கு மட்டும் சரியா இருக்கான்னு பாருங்க. சாமியே சனமையப்பா.
3: சாப்பிட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர்.
0: இந்த ஆர்டர் வரதுக்கு முன்னாலேயே அவன் வணங்குற ஐயப்பா அவனை காப்பாத்திட்டான்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது
5: எம்மதமும் சம்மதமும் சபரிமலைக்கு வாங்க, நாம் எல்லோரும் ஒன்று சொல்லுவீங்க நீங்க.
4: தீபா ஹரி பிலிம்ஸ் வழங்கிய எங்கள் சுவாமி ஐயப்பன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இதனிடத்தில் அவர்கள் பார்த்திபன், ஆனந்த் பாபு, திலீப், கார்த்திக், ஹரிராஜ், மலேசியா வாசுதேவன், நாகேஷ், அஞ்சு, கோகிலா, பேபி தீபா மற்றும் பலர். கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம் தசரதன்.
6: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
7: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
8: நேர்களே, இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் மாலை 5:13. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இனி கேட்க இருப்பது பொன் மாலை பொழுது. பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் உறவுகள்ங்கிற தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உறவுகள் இந்த ஒரு வார்த்தைக்குள் எத்தனை உணர்வுகள் அடங்கியிருக்கின்றன. தாயின் அரவணைப்பு, தந்தையின் வழிகாட்டுதல், உடன் பிறந்தோரின் பாசம், நண்பர்களின் தோள், வாழ்க்கை துணையின் புரிதல், குழந்தைகளின் குறும்புகள், இவை அனைத்தும் சேர்ந்து நம் வாழ்க்கையை முழுமையாக்குகின்றன. அன்பு பகிர்ந்தால் பெருகும், பாசம் காட்டினால் உறவுகள் பலப்படும், விட்டுக் கொடுத்தால் மனங்கள் இணையும். இன்று அப்படிப்பட்ட அழகான உறவுகளை பேசும் திரைப்பட பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வாருங்கள், இசையின் வழியே உறவுகளின் உலகிற்குள் பயணிப்போம். வீடு என்பது வெறும் சுவர்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. அங்கே சிரிப்பும் குறும்பும் அன்பும் புரிதலும் கலந்திருக்கும்போதுதான் அது இல்லமாகிறது. குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சிரித்து மகிழும் தருணங்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அதை அழகாக சொல்லும் பாடல் பசங்க திரைப்படத்திலிருந்து.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உறவுகள் என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்கள் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுகளை விட நம்மை நேசிக்கும் உறவுகள்

அன்புகளோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையே மிகப்பெரிய வரம். அன்பு நிரம்பிய உறவுகளோடு வாழ வேண்டும் என்ற ஏக்கத்தை இனிமையாக வெளிப்படுத்தும் பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலியிலும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே.

0: நேரம் 5:17. நாம் உறவுகள் என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். காலம் பல மாற்றங்களை கொண்டு வந்தாலும் சில நினைவுகள் மட்டும் காலத்தால் அழியாது. குறிப்பாக உறவுகளோடு பகிர்ந்து கொண்ட தருணங்கள் நம்மை வாழ்நாள் முழுவதும் பசுமையாக தொடரும். அந்த இனிய நினைவுகளை மனதில் மீட்டெடுக்கும் பாடல் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் உறவுகள்ங்கிற தலைப்புல தான் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் விலகினாலும் உண்மையான சொந்தங்களும் பந்தங்களும் மட்டும் நம்மை எப்பொழுதும் கைவிடுவதில்லை. சிரமத்திலும் சந்தோஷத்திலும் நம் அருகிலேயே நிற்பவர்களே நம் உறவுகள் என்பதை உணர்த்தும் பாடல் இது. ஆம்பள திரைப்படத்திலிருந்து பாடலொலிக்க கேட்கலாம்.

உறவுகள்ங்கிற தலைப்பில் தான் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலுக்கு, சொத்து, சுகம், புகழ், பதவி இவையெல்லாம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் அன்பான உறவுகள் மட்டும் நம்முடன் இருந்தால் அதுவே சொர்க்கம். உறவுகளின் அருமையை மிக அழகாக எடுத்துரைக்கும் இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:02. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை கேட்கும் முன்
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள்.

0: மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையில் வரும் முதல் பாடல் எங்கேயும் எப்பொழுதும் திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ பாடிய பாடல்.

0: 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையில் அடுத்து வரும் பாடல் ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து வைக்கம் விஜயலட்சுமி பாடிய பாடல்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை

0: எடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட் மால்ட் ஊட்டச்சத்து கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போது இம்மசோதா மீது விவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்றன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் நீட் பிரச்சினை தொடர்பான மாணவர் போராட்டம் இளையோர் ஆழ்மன உணர்வின் பிரதிபலிப்பை தவிர வெறுப்போ வன்முறையோ அல்ல என்றும் இளையோர் உணர்வை அனைத்து அரசியல் கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். விவாதங்களின் போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறித்து திரு ராகுல்காந்தி வெளியிட்ட சில கருத்துக்களை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ ஆட்சேபித்தார். திரு ராகுல்காந்தி அவையில் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பிரச்சினை தொடர்பாக அமளி ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவை பிற்பகல் 2:30 வரையிலும் பின்னர் 3 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. 3 மணிக்கு பின்னர் பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. இம்மசோதா குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட பொது தேர்வுகள் மசோதாவில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை அன்றாட அடிப்படையில் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க ஏதுவாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதும் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான காவல்துறையின் புலன் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற விசாரணைகளை காலக்கெடு அடிப்படையில் பூர்த்தி செய்வதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வுகள் மற்றும் ஆள் சேர்ப்பு பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு நடைமுறைகளில் நேர்மை மற்றும் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்துவதன் மூலம் இத்தகைய தேர்வுகள் குறித்த மக்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வலுவான சட்ட கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கவும் புதிய மசோதா உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா மீது அவையில் இடம்பெற்ற விவாதங்களுக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் பதிலளிக்கையில் நாட்டின் கலாச்சார மரபுகள் மற்றும் விடுதலை போராட்ட உணர்வுகளை மதிப்பதில் மக்களின் ஒருங்கிணைந்த உறுதிப்பாட்டை இம்மசோதா பிரதிபலிப்பதாக கூறினார். சுதந்திர இந்தியாவின் முதல் நாளான 1947 ஆகஸ்ட் 15 காலை 6:30 வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை அகில இந்திய வானொலியில் முழுமையாக ஒளிபரப்பச் செய்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். உள்ளிருப்பு கலைஞர்கள் திட்டத்தின் கீழ் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்து கலை படைப்புகளை உருவாக்கும் இந்திய பாரம்பரிய கலைஞர்களை இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலை படைப்புகளை பார்வையிட்டார். பனாரஸ் மற்றும் கேரள சுவர் ஓவியங்களும் மைசூர் சுர்பூர் கலை படைப்புகளும் இதில் அடங்கும். இன்று உலக புலிகள் தினத்தை ஒட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலகிலேயே அதிக அளவில் புலிகள் உள்ள நாடு இந்தியா என்றும் புலிகளின் வாழ்விடத்தை பாதுகாக்கவும் புலிகள் வேட்டையாடப்படுவதை தடுக்கவும் வனத்துறையினர் விஞ்ஞானிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட முயற்சிகளே இதற்கு காரணம் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் இருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். புலிகள் இனத்தை பாதுகாக்க இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு முயற்சிகளுக்கு இயற்கையுடன் ஒருங்கிணைந்து வாழ்வதான நாட்டின் தொன்மை கலாச்சாரமே அடிப்படை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மனிதர்களுக்கும் வன விலங்குகளுக்கும் இடையிலான பிணக்குகளை குறைக்கவும் உள்ளூர் சமூகத்தினரின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்தவும் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்திர யாதவ் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உலக புலிகள் தின விழாவில் பேசுகையில் புலிகள் பாதுகாப்பு என்பது நாட்டின் ஒட்டுமொத்த பல்லுயிர் சூழலை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டதே தவிர புலிகள் இனத்துடன் மட்டுமே தொடர்புடையது அல்ல என்று கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து புலிகள் சரணாலயங்கள் குறித்து அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் சேகரித்து வழங்கும் வகையில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் சுற்றுலா இணையதளத்தையும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது தொடக்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவு

0: சமூக ஊடகங்களான அட் ஏர் நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், அட் ஆர்என்யூ புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கிறார். தொடக்க விழாவில் 1 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்க உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: மக்களின் நேரடி பங்கேற்புடன் நாடு முழுவதும் 100 வாரங்களுக்கு நடைபெறவுள்ள விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கத்தின் போது போதைப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்க்க இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கப்படும். இயக்கத்தின் ஒரு பகுதியாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இளைஞர்கள் தலைமையிலான விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் சமூக பேரணிகள் மற்றும் உறுதியேற்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும். மை பாரத் தொண்டர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும், அரசு சாரா அமைப்புகள், தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் இந்த இயக்கத்தில் பங்கேற்று போதையில்லா இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்வார்கள் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த இயக்கத்தில் இணைய விரும்புவோர் மை பாரத் இணையதளம் மூலமாக பெயர் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், தொடர்ச்சியான முறையில் பங்கேற்கும் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் இயக்கத்தின் 50, 75 மற்றும் 100வது வாரத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: புதுச்சேரியில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட சின்னவீராம்பட்டினத்தில் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு தொடக்கப்பள்ளி கட்டடத்தை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைத்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, பள்ளிக்கல்வி இயக்குநர் திரு மோகன்குமார் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட், மால்ட், ஊட்டச்சத்து, கலவைப்பால் வழங்கும் பணிகளையும் முதலமைச்சர் இவ்விழாவின் போது தொடக்கி வைத்தார். மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் உடல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி அரசுக்கும் சத்யசாய் அன்னபூர்ணா அறக்கட்டளை அமைப்பிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5வது வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் இத்திட்டத்தினால் பயனடைவர். புதுச்சேரியில் நகரத்தந்தை எதுவார் குபேர் பிறந்தநாள் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்காவில் உள்ள குபேர் சிலைக்கு அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன் குமார், திரு ஐயப்பன் என்கிற முத்தையப்பன், திரு நாராயணசாமி என்கிற நித்யானந்தம், திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் நகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டால் உரிமையாளர்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்து அதிகபட்ச அபராதம் விதிப்பதுடன் இனி மாடுகள் திருப்பித் தரப்பட மாட்டாது என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வைத்து சுகாதார முறையில் மாடுகளை வளர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் இருந்து மீன்களை இறக்கும் பணியின் போது கழிவு மீன் சேமிப்பு அறையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவினால் மீனவர் ஒருவர் உயிர் இழந்தார். மேலும் 3 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நிரவி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் உறுதியேற்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியாக சாக்லேட், மால்ட், ஊட்டச்சத்து, கலவைப்பால் வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:20:14. ஆன்மீக இசை ஒலிக்கும் இந்நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

நேயர்களின் நினைவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் இன்று இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நாளை இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், அமைப்பு கே காளிமுத்து அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 6:50. இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போவில் இன்று மற்றும் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் 1215 KHz முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திருவரசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2020

26. மௌன விரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி எஃப்எம் ரெயின்போவின் இன்று 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி நாளை காலை நமது முதன்மை அலைவரிசையில் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொத்தவரங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வார் பறவைகளின் பங்கு. வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயாளிகளுக்கான எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உடன் ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். 12:00 வளமான பாரதம், நோயிலிருந்து விடுதலை. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம் 2 அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. இரண்டு 15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ராஜ்குமார் பாரதி அவர்களின் பாட்டு. 4:00 குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன். இயக்கம் ராமண்ணா. 5:00 பொன்மாலை பொழுது. மாதங்கள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். முத்துமல்லி சாகுபடி முறைகள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியூன் பிள்ளையார்குப்பம் கிராம உழவர் வி பாண்டுரங்கன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல்.

8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நாடகமலர் நல்ல மனம். எழுத்தாக்கம் ப முருகேசன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்போர் எஸ் ஜெகசண்முகம், கே ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர் விஜயலட்சுமி, ஆர் சிவகாமி, மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 கொஸ்டினாரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினம் குறித்த தினசரி விமர்சனம். டெல்லி அஞ்சல் 7:45 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி. அத்தியாயம் 3 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி.

பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி அரசு தேசிய வாய் வழி சுகாதார திட்டத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி சுகந்தி அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே. பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். நேயர்கள், இதுவரை நமது நிலையத்தின் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:25. தொடர்வது திரை இசை. பாடல் கேட்கும் முன்,
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5

0: சதவீதம் குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசையில் பாடல் கேட்கலாம். காவலன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுசித்ரா இணைந்து பாடிய பாடல்.

நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மன

0: தேவனை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: திரையிசையில் அடுத்ததாக சேதுபதி திரைப்படத்திலிருந்து சித்ரா ஸ்ரீராம் பார்த்தசாரதி இணை குரல்களில் பாடல்.

0: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையில் அடுத்ததாக பாடல் கோ திரைப்படத்திலிருந்து. ஆலப்ராஜு, பிரசாந்தினி, ஸ்ரீசரண், MS ஜாஸ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. மீண்டும் திரை இசை இரவு 8 மணிக்கு. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரில் இருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும் நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிங் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரம் பாடலை 2 சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த் ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன்தாஸ் அகர்வால், நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர்.

0: தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடு தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கவும் விரைந்து நீதி கிடைக்கவும் இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக மின்னணு தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்படவுள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவிய சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவிய சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், நிர்பயா நிதி உட்பட 4800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் தீபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான பஹல்காம் சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினமான ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஜ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச்சுற்று ஆட்டங்களில் குல்கர்ணி 4வது இடத்தையும் சுயாஜ்

0: ஆறாவது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தேஜீந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னே இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா இக்வெடாரின் குனால்சோ இஸ்கோப்டார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜியோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் விங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25:23. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகளில் முதலில் புடலையில் பழ ஈ தாக்குதலும் மேலாண்மையும் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தாக்குதலின் அறிகுறிகள்: கால்களற்ற புழுக்கள் காய்களின் உட்பகுதிகளில் உள்ள திசுக்களை உண்ணும், காய்களிலிருந்து பழுப்பு நிற திரவம் வடியும், காய்கள் உருக்குலைந்து காணப்படும், காய்கள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே உதிர்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்தும் முறை: தாக்கப்பட்ட அழுகிய காய்களை பறித்து அழித்துவிட வேண்டும். கூட்டுப்புழுக்களை கோடை உழவு செய்து மண்ணிலிருந்து வெளிக்கொணர்ந்து சேகரித்து அழிக்கலாம். பீர்க்கன் காயை கவர்ச்சி பயிராக பயிரிட்டு அதன் இலையின் அடியில் சேரும் ஈக்களை மாலத்தியான் 0.1% தெளித்து அழிக்கலாம். சிட்ரனெல்லா எண்ணெய், நீலகிரி மர எண்ணெய், வினிகர் மற்றும் லட்டிக் அமிலம் இவற்றை கவர்ச்சி பொருளாக வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். நச்சு உணவு அல்லது பொறி மெத்தையால் யோஜினால் மாலத்தியான் இரண்டையும் சம அளவு கலந்து ஒவ்வொரு பாலித்தீன் பைகளிலும் 10 மில்லி அளவுக்கு எடுத்து நச்சு பொறியாக ஹெக்டேருக்கு 25 பைகள் வைக்க வேண்டும். பாலித்தீன் பைகளில் 5 கிராம் கருவாடு மற்றும் 0.1 மில்லி மாலத்தியான் வைத்து பைகளில் துளையிட்டு பொறியாக பயன்படுத்தி ஹெக்டேருக்கு 5 வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். கியூலூர் ஆண் ஈக்களை ஈர்க்கும் இந்த ரசாயன பொறியை ஏக்கருக்கு 20-25 என்ற எண்ணிக்கையில் பூக்கும் தருணத்திற்கு முன்பே வயலில் தொங்கவிட வேண்டும். தெரிவிக்கப்படும் ஏதாவது ஒரு மருந்தினை தெளித்தும் கட்டுப்படுத்தலாம். மாலத்தியான் 50 EC 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் கலந்து தெளிக்கலாம். ஸ்பினோசாட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.3 மில்லி முதல் 0.4 மில்லி கலந்து தெளிக்க வேண்டும். இந்த செய்தியை கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது.

0: உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகளில் அடுத்ததாக பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலங்களில் பயிரிடும் பொழுது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் ஏக்கர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லிவேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் பொழுது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாக அமைகிறது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:30 8:00.

0: உழவர் உலகம் உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருளையும் விலை தேடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திருவரசன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சார், இன்றைய நிகழ்ச்சியில நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பத்தி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னு இருக்கிறேன். பொதுவா நிலக்கடலைக்கு ஏற்ற மண் வகை அப்புறம் அந்த காலநிலை எல்லாம் எப்படி இருக்கணும் சார், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
3: நிலக்கடலை வந்து இன்றைய தினத்துல ஒரு முக்கிய பயிராக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, எண்ணெயின் தேவை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்குது மக்கள் தொகைக்கு ஏற்ப. நிலக்கடலையை பொதுவா எண்ணெய் வித்துக்களின் ராஜா என்று சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் உற்பத்தியில் முதலாவதாக திகழ்கிறது நிலக்கடலை. இந்திய அளவில் நம்ம மூன்றாவது இடத்துல வந்து உற்பத்தியில் இருக்கிறோம். ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய பயிராகவும் அதிக லாபம் தரக்கூடிய பயிராகவும் இருக்கிறது. காலநிலைன்னு பார்க்க போனால் மூன்று பிரிவாக பிரித்து நிலக்கடலை சாகுபடி செய்யலாம். ஒன்று மானாவாரி, ரெண்டு இரவை, மூணு கோடைக்காலம். மானாவாரினா ஜூன் ஜூலை, இரவைனா நவம்பர் டிசம்பர், கோடைனா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். இந்த மூன்று பிரிவாக பிரித்து நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ணலாம்.
2: மானாவாரி, இரவை, கோடைக்காலம், இந்த பருவத்துக்கு ஏற்றவாறு மண்ணை பதப்படுத்தணுமா எப்படி சார், இல்லை எல்லாம் ஒரே வகை தானே?
3: மண் வகைன்னு பார்க்க போனால் நிலக்கடலைக்கு நல்ல மணற்பாங்கான களிமண் அற்ற செம்மண் பூமி தான் இதுக்கு ஏற்ற பூமியாக கருதப்படுகிறது. மணற்பாங்கான பூமின்னு ஏன் நம்ம சொல்கிறோம்னா, நிலக்கடலை வந்து பூத்து விழுது வந்து எளிதாக இறங்குறதுக்கு இந்த மணற்பாங்கான பூமிகள் வந்து சிறந்ததாக கருதப்படுகிறது. அதுவே வந்து களிமண் பூமியாக இருந்தால் கஷ்டமாக இறங்கும், விழுது தான் காயாக மாறும். அதை வந்து களிமண் வந்து பூமின்றது வந்து இறுக்கமாக இருக்கும் மண். அதனால் வந்து களிமண் பூமிக்கு ஏற்றது கிடையாது நிலக்கடலை. இன்னொரு காரணத்தையும் சொல்லலாம், திடீர்னு மழை பெய்யுது, நிலக்கடலை முத்தி போச்சு, அப்போ வந்து களிமண் பூமியெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும். அப்போ தண்ணி தேங்கினிக்குள்ளே கடலை வந்து அழுகிடும்.

0: அதனால தான் மணற்பாங்கான நிலங்கள் நிலக்கடலை சாகுபடிக்கு ஏற்றதுன்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம்.
1: நிலக்கடலை வந்து எத்தனை நாள் பயிர் செய்யுது?
0: குறுகிய காலம், மத்திய காலம், நீண்ட காலம்னு வந்து நிலக்கடலை சாகுபடியை வந்து பிரிப்பாங்க. குறுகிய காலம்னா ஒரு 100-110 நாள்களுக்குள்ள நட்டதுலேருந்து அறுவடைக்குள்ளே எடுத்துக்கலாம். மத்திய காலம்னா ஒரு 125 நாள், நீண்ட காலம்னா ஒரு 135 நாள் என்ற கணக்கில் நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ணப்படுது.
1: நிலக்கடலையை வந்து விதைக்க போகிறோம், அப்போ விதைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த மண்ணெல்லாம் பதப்படுத்தணும்?
0: விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை வந்து நல்லா உழுது கட்டி எல்லாம் இல்லாமல் ஆக்கி நல்லா பொலபொலப்பு தன்மையாக ரெடி பண்ணிக்கணும். மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடாது,
1: சமமாக இருக்கணும்,
0: சமமாக இருக்கணும் நிலம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க.
1: உழவு முறைகள்லாம் சார்?
0: பொதுவாக 3 உழவு பண்ணணும். முதல்ல வந்து கல்டிவேட்டர் போட்டு ஓட்டணும், அடுத்து டிஸ்க் போடணும். டிஸ்க் போட்டதுக்கு ரோட்டவேட்டர் போட்டுட்டோம்னா மண் வந்து போல போலன்னு ஆகிக்கும். மக்காத பொருட்கள் எதுவுமே வந்து மண்ணில் இருக்கக்கூடாது. காரணம் இருந்தால் அது நோய் வருவதற்கு ஒரு காரணமாக மாறிடும். அதனால தான் நம்ம கடைசி உழவும் போது ரோட்டவேட்டர் போடணும்னு சொல்லணும். எந்த புல் பூண்டு மக்காத பொருட்கள் எது இருந்தாலும் ரொட்டவேட்டர் என்ன பண்ணிடும்னா தூள் தூள் ஆக்கிடும். தூள் தூள் ஆக்கி மண்ணோட மண்ணை சேர்த்தணும். அப்போ வந்து மண் வந்து நிலக்கடலை சாகுபடிக்கு ஏற்ற பூமியாக மாற்றப்படுது. நம்ம விதையை போட்ட உடனே எளிதாக முளைச்சி வந்துடுங்க.
1: நிலக்கடலை 1 ஏக்கருக்கு எவ்வளவு விதை வாங்கணும், விதை நேர்த்தி இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: விதை தான் வந்து நிலக்கடலைக்கு சிறந்த காரணமாக இருக்குது. முதல்ல விதை வந்து தேர்வு செய்யணும். விதை வந்து நல்ல உருட்டா முழுப்பா இருக்கக்கூடிய விதை, தரமான விதையை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். நன்னி விதையெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல விதைகளை தேர்ந்தெடுக்கணும். விதைகள் வந்து விதைப்பதற்கு வித்தியாசப்படும். சிறு பயிராக இருந்ததுன்னா விதையோட அளவு குறைவாக இருக்கும். பயிர் அதே வந்து பெருசாக இருந்ததுன்னா விதையின் அளவு வந்து அதிகப்படியாக தேவைப்படும். அதுவே வந்து விதை பொதுவாக ஒரு ஹெக்டருக்கு 125-140 கிலோ என்ற அளவில் தேவைப்படும். விதை பெரிதாக இருக்கும் பட்சத்தில் 140 கிலோ தேவைப்படும். குறைவாக இருக்கும் பட்சத்தில் 125 கிலோ தேவைப்படும். அதுவே வந்து விதைப்புக்கு ஏற்றவாறும் விதை அளவு வந்து வித்தியாசப்படும். விதையை வந்து எப்படி போடுவாங்கன்னா களைக்கொட்டை கொண்டு போடுவாங்க. ஒரு சில பகுதியில் வந்து ஏருக்கு பின்னாடி போடுவாங்க. ஒரு சில பகுதியில் வந்து சீட்ரில்னு சொல்லக்கூடிய டிராக்டரில் மாட்டி போடுவாங்க. இன்னும் ஒரு சில பகுதியில் விவசாயிகள் அப்படின்னா ஹேண்ட் புஷ்ன்னு சொல்லக்கூடிய கையால் தள்ளிக்கிட்டு போடுற அந்த உருளை மூலயமா போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு இந்த தன்மைக்கும் விதை வந்து மாறுபடும், வித்தியாசப்படும். பொதுவாக 125-140 கிலோ தேவைப்படுறத இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: விதை வந்து என்னென்ன ரகங்கள்லாம் இருக்கு சார், பருவத்துக்கு ஏற்ற ரகங்களா? இப்போ வந்து தமிழகத்தில் பல மாவட்டங்கள் இருக்கு, அப்போ மாவட்டங்களுக்கு ஏற்றவாறு ரகங்களும் இருக்கா, எப்படி சார் அது?
0: ரகங்கள் வந்து நிறைய ரகங்கள் இருக்கு. இந்திய அளவில் உள்ள ரகங்கள் இருக்கு. இந்திய அளவில்னு பார்க்க போனால் ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் இங்கே இருக்கக்கூடிய ரகங்கள் பிரபலமான ரகங்கள். ஆந்திரா ரகம்னு சொல்ல போனால் கதிரின்ற அந்த மாதிரி சொல்லுவாங்க. கர்நாடகா ரகம்னா திருப்பதி, தார்வாடு அந்த மாதிரி ரகங்கள் சொல்லுவாங்க. குஜராத் ரகங்களில் வந்து ஜுனாகத் அந்த ஜிஜின்ற ரகம் கூடிய ரகங்களை சொல்லுவாங்க. இதுவே வந்து தமிழ்நாடுன்னு பார்க்க போனால் ஆராய்ச்சி நிலையங்கள் எண்ணெய் வித்துக்காக அந்த மணிலாவுக்காகவே பிரத்யேகமான ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது, பழமையான ஆராய்ச்சி நிலையங்கள். அப்படின்னு பார்க்க போனால் திண்டிவனம் ஒன்று. திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட 14 ரகங்கள் வெளியிட்டு சாகுபடி பரப்பில் இருக்குது. அதேபோல் விருதாசலம் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அங்கேயும் ரகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் கோயம்புத்தூரில் இருந்தும் ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் பொறுத்துக்குன்னா குறுகிய கால ரகங்கள், மத்திய கால ரகங்கள், நீண்ட கால ரகங்கள் ரகத்தை பிரிக்கிறாங்க. இதிலே உணவுக்காக தேவைப்படும் ரகங்களும் பிரிப்பாங்க, எண்ணெய்க்காகவே பிரத்யேகமாக வெளியிட்ட ரகங்களும் பிரிப்பாங்க. இந்த மாதிரி ரகங்களை இருவேரை பிரித்து சாகுபடி செய்கிறாங்க. மானாவரிக்கின்ற ஏற்ற ரகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இரவைக்கு ஏற்ற ரகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க.
1: பருவக்கேற்ற ரகங்கள்
0: மானாவரின் போகக்குள்ள குறுகிய கால ரகங்கள் வந்து தேவைப்படும். ஏன்னா மழை பெய்யக்கூடிய அந்த குறுகிய காலத்தில் ரகங்கள் வந்து விதைத்து அறுவடைக்கு வந்துடணும். மத்திய கால ரகங்கள், நீண்ட கால ரகங்கள்ன்றது வந்து இரவைக்கு போவாங்க. ஏன்னா இப்போ நம்ம தண்ணீரை பயன்படுத்தி சாகுபடி செய்யணும். அதனால் வந்து மத்திய கால ரகங்கள், நீண்ட கால ரகங்கள் போகலாம். அதே வந்து கோடைக்கு போகக்குள்ள மத்திய கால ரகங்கள் போவது சிறந்ததாக கருதப்படுகிறது.
1: நிலக்கடலை சாகுபடியில் விதை நேர்த்தி ரொம்ப முக்கியமா சார்?
0: நிலக்கடலை மட்டுமல்ல, எந்த பயிராக இருந்தாலும் விதை நேர்த்தி பண்ணுற மூலியமாக, விதை மூலியமாக பரவக்கூடிய நோய் பூச்சி ஆகிய வருமுன் காத்தல் என்று சொல்ல

0: வருவதற்கு முன்னே நோய் பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கு விதை நேர்த்தி ஒரு முக்கிய பங்காக கருதப்படுகிறது. இப்போ விதை நேர்த்தின்னு பார்த்தோம்னா, ஒரு கிலோ விதைக்கு நிலக்கடலைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரடி கலக்கலாம். அது இல்லாமல் மாங்காய் சோப்புன்ற சொல்லக்கூடிய மருந்து திராம் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில், கிடைக்கலாத பட்சத்தில் கார்பன்டைசியமும் 2 கிராம் என்ற அளவில் விதையில் கலக்கலாம். அது இல்லாமல் ரைசோபியம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்ட உயிர் உரத்தையும் வந்து விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம். அது எவ்வளோ தேவைப்படும்னா, கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் என்ற அளவில், அதாவது 3 பாக்கெட்டு அசோஸ்பைரிலும் பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் 3 பாக்கெட் என்ற அளவில் அரிசி காஞ்சி இருக்குது பாருங்க, ஆறிய பிறகு அதில் கலந்து விதையை என்ன பண்ணணும்னா அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நிழலில் உலர்த்தி விதைக்கலாம். இந்த விதை நேர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள் விதைக்கு மேலே காற்று, விதையை பூச்சி நோய்கிட்ட இருந்து வராத பாதுகாத்து நல்ல மகசூல் கொடுக்கறதுக்கு வழிவகுக்குது. எனவே விவசாய பெருமக்கள் விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க.
1: அதில் வரிசை இடைவெளி, செடி இடைவெளியெல்லாம் எப்படி சார், அதை பற்றி சொல்லுங்களா?
0: ஆமாம், இப்போ வந்து இடைவெளி வந்து ஒரு முக்கிய பங்காக கருதப்படுகிறது. பொதுவாக நிலக்கடலைன்னு பார்த்தோம்னா 30 × 10 சென்டிமீட்டர் அளவில் விதைக்கணும். அதாவது செடிக்கு செடி 10 சென்டிமீட்ரு, வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் அளவில் விதையை விதைக்கணும். ஒரு சதுர அடிக்கு 33 பயிர் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து பராமரிக்கணும். அப்போ ஒரு ஹெக்டருக்குன்னு பார்த்தோம்னா 333,000 செடிகள் வந்து பராமரிக்கணும். பொதுவாக செடிகளின் எண்ணிக்கையை நாம் வந்து பராமரித்தா தான் மகசூல் வந்து அதிகப்படியாக கிடைக்கும். போக்கிடங்கள்லாம் நிறையா வந்துடுதுன்னா மகசூல் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் கிடைக்காது. எனவே விவசாயிகள் வந்து பயிர் எண்ணிக்கையை வந்து பராமரிக்கணும்.
1: நிலக்கடலை விதைச்சி எத்தனை நாட்களுக்கு பிறகு முளைப்பு திறன் வரும் சார்?
0: பொதுவாக நிலக்கடலை வந்து விதைச்ச உடனே ஒரு 7 நாட்களுக்கு பிறகு முளைப்பு திறன் வந்துடும். சொன்ன போல் இந்த வரிசை முறையில் 30 × 10 என்ற சென்டிமீட்டர் அளவில் வரிசை வரிசையாக நிலக்கடலை வந்து ஊன்றிடலாம். அதில் நான் முதல்ல சொன்ன போல் அந்த சீட்ரல் மூலயமா போடலாம், களைக்கொட்டை மூலயமா போடலாம். இப்படி நம்ம வந்து நிலக்கடலை போட்டு முதல்ல 2 நாட்களுக்குள்ளே வந்து நீர் பாய்ச்சிடல் வேண்டும். அப்படி நீர் பாய்ச்சிட்டோம்னா 7 நாளில் வந்து நிலக்கடலை முளைச்சி வெளியே வந்துடுங்க.
1: செடியும் வளர்ந்துருது. கலை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்களா?
0: இன்றைய காலகட்டத்தில் வந்து கலை கட்டுப்பாடு முக்கியமாக கருதப்படுகிறது. பொதுவாக கலை வந்து ஒரு 20% அளவுக்கு மகசூலை வந்து இழப்பை ஏற்படுத்திடும். எங்கெல்லாம் கலை தென்படுதோ அங்கெல்லாம் வந்து மகசூல் குறைஞ்சிடும். காரணம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பயிருக்கு போடக்கூடிய உரங்களை வந்து கலை எடுத்துக்கும், கலை இருக்கிற இடத்துல செடியை வந்து அழுத்திடும். அப்போ வந்து நம்ம எந்த செய் நேர்த்தையும் செய்ய முடியாது. அதனால் கலை கட்டுப்பாடு முக்கியம். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து கலை மேலாண்மை வந்து முக்கியமாக கருதப்படுகிறது. ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்குது. அப்போ ஆள் பற்றாக்குறை நிறைய இருக்கும் பட்சத்தில் விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, களைக்கொல்லியை தேர்ந்தெடுத்து தெளிக்கணும். களை வருவதற்கு முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி, களை வந்த பின் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லின்னு இருபிரிவாக பிரிக்கலாம். இந்த களை வருவதற்கு முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி வந்து பிரதானமாக கருதப்படுகிறது. காரணம் என்னென்னா, களையை வந்து வர்றதுக்கு முன்னே அழிச்சிடும். இதை செய்யாமல் வந்து விவசாயிகள் வந்து களை வந்த பின் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லிக்கு போகக்கூடாது. ரெண்டுமே செய்யணும், வர்றதுக்கு முன்னும் செய்யணும், வந்த பிறகும் செய்யணும். அப்போ களைக்கொல்லி என்ன களைக்கொல்லி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நிலக்கடலைக்கு பென்டிமெத்திலின்ற களைக்கொல்லி வந்து முக்கிய பங்காற்றுறது. அது இல்லாமல் ஃப்ளோக்ளோரின் என்ற களைக்கொல்லியும் முக்கிய பங்காற்றுறது. விவசாயிகள் எப்படி தெளிக்கணும்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 4 முதல் 5 ml மருந்தை கலந்து ஸ்ப்ரேயரில் தெளிச்சிடணும். அப்போ 10 லிட்டர் தண்ணி ஒரு டேங்குக்கு பிடிக்குதுன்னா 10 லிட்டருக்கு 50 ml என்ற அளவில் கலந்து தெளிச்சிடணும். தெளிக்கிறது என்ன பண்ணணும்னா, முன்வட்டமாக போகக்கூடாது. விவசாயிகள் பின்னோக்கி களைக்கொல்லியை தெளிச்சுக்கிட்டே வரணும். எனவே விவசாயிகள் வந்து இந்த முறையும் பின்பற்றலாம். இது இல்லாமல் களை வந்த பின் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லின்னு பார்க்க போனால் எமிசித்தா ஃபயர் என்ற களைக்கொல்லி இருக்குது. இது களை வந்த பின் தெளித்தோம்னா, அதே போல் நான் முதல்ல சொன்ன போல் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml என்ற அளவு கலந்து அடித்தோம்னா வந்த களையும் இதை அழிச்சிடும். எனவே விவசாயிகள் வந்து இந்த களை மேலாண்மையை முக்கிய பண்பாற்றணும். இது இல்லாமல் கை களையும் எடுக்கலாம். ஆள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் விவசாயிகள் களை கொட்டை கொண்டு கை களையும் எடுக்கலாம், களைக்கொல்லி உபயோகப்படுத்தலாம். இதில் குறைந்த செலவுன்னு எது பார்க்க போனோம்னா, களைக்கொல்லி பயன்படுத்தி தெளிக்கும் களை கட்டுப்பாடு தான் செலவில்லாத வேளாண்மையாக கருதப்படுகிறது. ஏன்னா 1 லிட்டர் மருந்து 750 ரூபா தான். நீங்கள் களை எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 18 ஆள் ஒரு 25 ஆள் தேவைப்படும்.

0: ஒரு ஆளுக்கு இன்றைக்கி சராசரியாக 300 ரூபான்னா கூட கிட்டத்தட்ட 7000 ரூபா 8000 ரூபா ஆகிடுங்க. எனவே விவசாயிகள் களைக்கொல்லிக்கு போவது ஒரு சிறந்த முறையாக கருதப்படுகிறது.
1: இப்போ களைக்கொல்லியை கட்டுப்படுத்துறதுக்கு சார், மண்ணை பதப்படுத்தல ஆரம்பத்திலே நல்ல இடுபொருக்களை போட்டால் களையை கட்டுப்படுத்த முடியுமா, இல்லை களை கட்டுப்பாடு வந்து தான் ஆகணுமா?
0: பொதுவாக முதல்ல சொன்ன போல் பயிர் எண்ணிக்கையை பராமரித்தாலே களை வந்து வராது. பயிர் எண்ணிக்கை சரியாக நம்ம பராமரிக்கலனா தான் களை வரும். எனவே விவசாயிகள் வந்து பயிர் எண்ணிக்கையை பராமரிச்சிடணும், கோடை உழவு பண்ணிடணும். பயிர் செய்வதற்கு முன் 1 அல்லது 2 உழவு செஞ்சிட்டோம்னாலே களை வந்து தன்னாரவே வராது. அப்போ அந்த பட்சத்தில் வந்து நீங்கள் களைக்கொல்லியை வந்து பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. களைக்கொல்லி பயன்படுத்தாமல் விழுது இறங்குறதுக்கு முன்னே ஒரு களையை குத்திட்டு விட்டுட்டாலே போதும், விழுது இறங்கிடும், மகசூலும் அதிகமாக கிடைச்சிடுங்க.
1: ஜிப்சம் இடுதல் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் சார்.
0: ஜிப்சம் வந்து ஒரு முக்கிய பங்காக கருதப்படுகிறது நிலக்கடலை பொறுத்த அளவுக்கு. காரணம் என்னன்னா, ஜிப்சம் வந்து மண்ணை வந்து பொலபொலப்பாக தன்மையாக ஆக்கி கொடுக்கும், விழுது இறங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுது. ஜிப்சத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தும் நிலக்கடலைக்கு ஏற்ற சத்தாக கருதப்படுகிறது. பொதுவாக ஜிப்சத்தை வந்து நம்ம அடியுரமாக போடலாம். அது இல்லாமல் முதல் களை கொற்றிய பிறகு இரண்டாம் களையை கொட்டுவதற்கு முன்னே ஒரு பாதையை போட்டு களையை கொத்தி மண்ணை அணைச்சி விடலாம். இப்போது ஜிப்சம் எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெக்டேருக்கு 400 கிலோ என்ற அளவில் தேவைப்படும். அந்த 400 கிலோவை பாதியாக பிரிச்சுக்கணும். 200 கிலோ வந்து கடைசி உழவு, நிலக்கடலை போகிறதுக்கு முன்னாடி உழுதுட்டு கடைசி உழவுக்கு முன்னாடி ஜிப்சத்தை போட்டு மலாட்டியை வந்து போட்டுடலாம். அடுத்த பாதி 200 கிலோவை இரண்டாவது களை கொத்த போகிறோம் பாருங்கள், 25 முப்பது நாள். அப்போ ஒரு 200 கிலோவை ஒரு ஹெக்டேருக்கு போட்டு களையை நல்லா கொத்தி மண்ணை களைச்சி செடிக்கு கீழே மண்ணை அணைச்சி விட்டோம்னா விழுது வந்து நல்லா இறங்கும், காய் பிடிப்பு திறன் நேர்த்தியாக இருக்கும், வைக்கிறப்பூ மொத்தமாக காயாக மாறிக்கும். அப்போ விவசாயிகளுக்கு வந்து லாபம் தரக்கூடியதாக மாறிடும். இந்த சவளக்காய் வர்றது அதெல்லாம் வந்து இந்த முறையில் வராது. எனவே விவசாயிகள் வந்து ஜிப்சம் இடுறத வந்து முக்கிய பங்காக கருதி நிலக்கடலைக்கு ஜிப்சத்தை போடணும்.
1: நிலக்கடலை பயிரில் பூ பூக்கும் தருணம் சார், எத்தனை நாளுக்குள்ளே வரும்?
0: 25 நாள் கழிச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். பூ வைக்க ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, பயிர் ஊக்கிகளை வந்து தெளிக்கணும். பயிர் ஊக்கிகள்ன்றது என்னன்னா, வைக்கிற பூ வந்து கொட்டாமல் காயாக மாறுகிறது தான் பயிர் ஊக்கிகள். அப்படின்னு பார்க்கப்பட்டனா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலயமா வெளியிடப்பட்ட இந்த கிரவுண்ட்நட் ரிச்சின்னு சொல்லுவோம், அதை வந்து ஒரு 2 முறை தெளிக்கணும். ஒன்று வந்து 25 முப்பது நாள், அடுத்தது 45 நாளில் தெளிக்கணும். பூ வைக்கிறதுக்கும் இது வழிவகுக்கும், வச்ச பூ வந்து காயாக மாறுறதுக்கும் இந்த கிரவுண்ட்நட் ரிச்சு வந்து ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுது. விவசாயிகள் வந்து கேவிக்கேவில் நிறையா வாங்கிட்டு போயிட்டு தெளிக்கிறாங்க. இது எப்படி தெளிக்கணும்னா, பனி ஈரம் காஞ்ச பிறகு இலை வழியாக தெளிக்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு 2 கிலோ என்ற அளவில் தரும். அந்த 2 கிலோவை என்ன பண்ணணும்னா, ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து பனி ஈரம் காஞ்ச உடனே தெளிச்சிடணும். சராசரியாக அந்த 200 லிட்டர் தண்ணி

0: தெளிக்கிறாங்க. இது எப்படி தெளிக்கணும்னா, பனி ஈரம் காஞ்ச பிறகு இலை வழியாக தெளிக்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு 2 கிலோ என்ற அளவில் தரும். அந்த 2 கிலோவை என்ன பண்ணணும்னா, ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து பனி ஈரம் காஞ்ச உடனே தெளிச்சிடணும். சராசரியாக அந்த 200 லிட்டர் தண்ணி குறையும் பட்சத்தில் ஸ்கார்ச்சிங்னு சொல்லக்கூடிய இலை காஞ்சிடும். அதனால் விவசாயிகள் 2 கிலோ வாங்கி போகிறீங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சிடணுங்க. கிரவுண்ட் நட் ரிச்சு கிடைக்காத பட்சத்தில் விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, ஊட்டச்சத்து கலவையும் தெளிக்கலாம், நாம்ளே ரெடி பண்ணிக்கலாம். டிஏபி 2.5 கிலோ, அமோனியம் சல்ஃபேட்டு வந்து 1 கிலோ, போராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெண்சுரம் அது 0.5 கிலோ என்ற அளவில் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கணும். இதை என்ன பண்ணணும்னா, 37 லிட்டர் தண்ணியில் ஏற்கனவே சொன்ன அந்த டிஏபி அமோனியம் சல்ஃபேட்டு போராக்ஸ்ன்றது 37 லிட்டர் தண்ணியில் ஒன்றாக கலந்து இரவு பூரா ஊற வச்சிடணும். ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்து கையால் நல்லா கலக்கி வடிகட்டினா 32 லிட்டர் என்ற அளவில் ஊட்டச்சத்து நீர் கிடைக்கும். இந்த ஊட்டச்சத்து நீரை என்ன பண்ணணும்னா, 468 லிட்டர் தண்ணியோட சேர்த்து 500 லிட்டர் அளவில் தயார் செய்யணும். தயார் செஞ்சு இது கூட பிளினோபிக்ஸ் மருந்தை சேர்த்து 350 ml என்ற அளவில் பிளினோபிக்ஸை சேர்த்து விதைச்ச 25ஆம் நாள் இல்லை 35ஆம் நாளில் தெளிக்கணும். இப்படி தெளிக்கும் பட்சத்தில் விவசாயிகள் அதிக மகசூல் எடுத்திருக்கிறாங்க. எங்கள் மையத்துக்கே வந்து கிட்ட இருக்கிற விவசாயிகள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வாங்கிட்டு போய் தெளித்து அதிக மகசூல் எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்குறோம்.
1: உரமிடுதலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: உரமேலாண்மைன்னு பார்க்க போனால் 2 விதமாக உரமேலாண்மை இதுக்கு தேவைப்படும். நிலக்கடலை பொறுத்தளவுக்கு மானாவாரிக்கு ஒரு இதுவும், அதுக்கடுத்து இரவைக்கு ஒரு இதுவும் தேவைப்படும். காரணம் என்னென்னா, மானாவாரிக்கு நீர் நம்ம பாய்ச்சறது கிடையாது, அதனால் குறைந்த அளவில் உரம் தேவைப்படும். அதுவே வந்து இரவைக்கு நீர் பாய்ச்சுவோம், அதுக்கு உரம் வந்து அதிக அளவில் தேவைப்படும். அப்போ மானாவாரி நிலத்துக்கு தழிச்சத்து 10 கிலோ, மணிச்சத்து 10 கிலோ, சாம்பல் சத்து 45 கிலோ என்ற அளவில் உரம் தேவைப்படும். அதாவது யூரியா, சூப்பர், பொட்டாஷ். அதே வந்து இரவைக்கு 17 கிலோ தழைச்சத்து என்ற யூரியா, மணிச்சத்து தரக்கூடிய 35 கிலோ, 50 கிலோ சாம்பல் சத்து வந்து தேவைப்படும். இதை வந்து 2 பிரிவாக பிரித்து நம்ம கொடுக்குறோம். எனவே விவசாயிகள் வந்து மானாவாரிக்கு அதிகமாகவும் இரவைக்கு கம்மியாகவும் போடக்கூடாது. நான் சொன்ன போல் மானாவாரிக்கு கம்மியாகவும் இரவைக்கு அதிகப்படியாக கொடுக்கணும். இது இல்லாமல் நுண்ணூட்ட கலவையும் கிடைக்குது, பாக்கெட்டில் கிடைக்குது. வேளாண் துறையில் பறிக்கப்பட்ட சத்துன்ட்டு சொல்கிறோம். அதை வந்து 12.5 கிலோன்ற அளவில் உலர்ந்த மணலை பயன்படுத்தி இல்லைன்னா எருவை பயன்படுத்தி 50 கிலோ வாக்கி கலந்து தூவிட வேண்டும்.
2: இதுவரை நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திருவரசன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் தென்னையில் குறும்பை உதிர்வதை தடுத்தலும் ஒல்லிக்காய்களை போக்குதலும் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். குறும்பைகளின் வளர்ச்சிக்கு பயிர்வினை ஊக்கிகள் தேவைப்படுகின்றன. இவற்றின் உற்பத்தி தேவையான அளவு இல்லாத பொழுது குறும்பைகள் உதிர்கின்றன. பசுந்தால் உரமான எருக்கு செடியை மரம் ஒன்றிற்கு 2 கிலோ அளவில் ஆண்டுக்கு 2 முறை 6 மாத இடைவெளியில் போட வேண்டும். பயிர் வளர்ச்சி ஊக்கியான நாப்தலின் அசிட்டிக் அமிலத்தை பாலைகள் வெடித்து 1 மாதம் கழித்து 0.5 மில்லி அளவை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து பாலைகளில் தெளிப்பதன் மூலம் இக்குறைபாட்டினை தவிர்க்கலாம். ஒல்லிக்காய்களை போக்குதல். போரானும் பொட்டாசியமும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே தென்னை மரத்திற்கு நல்லது. ஏதேனும் ஒன்று குறைபட்டாலும் ஒல்லிக்காய்கள் அதிகமாகும். மண்ணில் ஏற்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் ஒல்லிக்காய் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மரத்திற்கு 10 கிலோ சாம்பலை வருடத்திற்கு 2 முறை பிரித்து கொடுக்கலாம். எருக்கஞ்செடியை துண்டுகளாக வெட்டி 1 மரத்திற்கு 2 கிலோ அளவில் மரத்தை சுற்றி வட்டப்பாத்தியில் போட்டு மண்ணால் மூடி தண்ணீர் விட வேண்டும். தேங்காயில் பருப்பு உண்டாகவும் மற்றும் பருப்பின் திரட்சி அதிகமாகவும் சாம்பல் சத்தும் போராக்ஸும் தேவைப்படுகிறது. முறைப்படி உரங்கள் இடுவதுடன் 2 கிலோ அதிக பொட்டாஷ் உரமும் 200 கிராம் போராக்ஸும் தொடர்ந்து 3 வருடங்களுக்கு இடுவதால் ஒல்லிக்காய்களை தவிர்க்கலாம். இவ்வாறு தென்னையில் குறும்பை உதிர்வதை தடுத்தலும் ஒல்லிக்காய்களை போக்குதலும் குறித்து தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
0: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேயர்களின் கவனத்திற்கு புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு: புதுவை குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 30/7/2026 நாளை வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை கருவடிக்குப்பம் மின்பாதையான பூபாலன் நகர், சோனியாகாந்தி நகர், மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, கோரிமோடு, காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர் ஒரு பகுதி, பாக்கமுடியான்பேட், ஆனந்தபுரம் அரசு அச்சகம், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, வடக்கு ECR, ஜீவானந்தபுரம் ஒரு பகுதி, புதுப்பேட் ஒரு பகுதி, கிரீன் கார்டன், கொட்டுப்பாளையம் ஒரு பகுதி, ஸ்ரீராம் நகர், ஜெயராம் கார்டன், கருவடிக்குப்பம், மகாவீர் நகர் ஒரு பகுதி, பாரதி நகர் ஒரு பகுதி, விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகர், சண்முகா நகர், நாகம்மாள் நகர், இடையான்சாவடி ரோடு ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும், லாஸ்பேட்டை மின்பாதையில் மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம், போக்குவரத்து நகரம், ஹரி நமோ நகர் ஒரு பகுதி, பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், NR ராஜீவ் நகர், சிவாஜி நகர், காமராஜ் நகர், குரு நகர், ராஜீவ் நகர், ஆதிகேசவர் நகர், இந்திரா நகர், இஸ்ரவேல் நகர், பல் மருத்துவ கல்லூரி, புதுப்பேட் ஒரு பகுதி, ராஜாஜி நகர் ஒரு பகுதி, லாஸ்பேட் ஒரு பகுதி, நெருப்புக்குழி, நாவர்குளம், டாக்டர் அன்னிபெசன் நகர், கணபதி நகர், சின்னக்கண்ணு நகர், அன்னை நகர், மோதிலால் நகர், அகத்தியர் நகர், வாசன் நகர், பொதிகை நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், செவாலியர் சீனிவாசன் நகர், தில்லைக்கண்ணு அம்மா நகர், அசோக் நகர், லாசுபேட் அரசு ஊழியர் குடியிருப்பு, நேருவில் நகர், அவ்வை நகர் ஒரு பகுதி, சாந்தி நகர், லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலுமாக தடைபடும் என தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:01. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் வரும் பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து யோன் சங்கர் ராஜா சூரஜ் சந்தோஷ் பாடிய பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடக தொடரில் இன்று இரவு 8:30 மௌன விரதம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனிவாசன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: police has to act accordingly. The union minister also said that any student who indulges in activism faces such actions. He said he too was a student activist and faced similar action. He said even he was arrested from the classroom during the emergency. After Mr. Nadda's response, Chairman C.P. Radhakrishnan proceeded with the scheduled zero-hour submissions. Meanwhile, opposition members continued sloganeering, following which he adjourned the House till 12 noon. Before adjourning the proceedings, the chair warned the protesting members not to enter the well of the House. However, when House met at 12 after an adjournment for about 40 minutes, the opposition continued its protest, demanding Home Minister Amit Shah's presence in the House. Following this, Chairman C.P. Radhakrishnan adjourned the House till 2 p.m. The Rajya Sabha has been witnessing repeated disruptions since the beginning of the monsoon session on July 20. The government on Wednesday informed the Rajya Sabha that cyber frauds have nearly tripled in the country from 10,395 in 2020 to 29,758 in 2024, with Telangana accounting for the highest numbers of cases in 2024. In a written reply to a question in the Rajya Sabha, Minister of State for Home Affairs Bandi Sanjay Kumar said data published by the National Crime Records Bureau NCRB showed that the number of cyber fraud cases were 10,395 in 2020, 14,007 in 2021, 17,470 in 2022, 19,466 in 2023, and 29,758 in 2024. Among the identified categories in 2024, online banking fraud accounted for the highest number of cases at 4,659, followed by credit or debit card fraud, 3,829, marketing or investment fraud at 3,044, ATM fraud at 1,659, fraud call or wishing 1,264, gaming app or website fraud 1,019, OTP fraud 965 and e-wallet or UPI fraud at 723. The minister said separate data under gaming apps or websites, marketing or investment fraud, fraud call or wishing and e-wallet or UPI fraud has been maintained only since 2024. Statewide data showed that Telangana recorded the highest number of cyber fraud cases in 2024 at 18,922, followed by Bihar at 4,020, Maharashtra 2,827 and Odisha 1,546. The minister said the NCRB does not maintain data on the amount of money lost or recovered in cyber fraud cases. He said the Ministry of Home Affairs has set up the Indian Cybercrime Coordination Centre, I4C, to tackle cybercrimes in a coordinated manner. The government has taken measures to strengthen cyber policing, which includes the Samanvay platform for data sharing and analytics, the Cyber Fraud Mitigation Centre, the Sahyog portal, the joint cyber coordination teams, the cyber criminal suspect registry, the cyber commando program, national digital investigation support centers, a standard operating procedure for complaint handling, and nationwide public awareness campaigns. And that's all in Parliament Review.
1: Neram, 8 mani 30 nimidam.
2: ஆகாஷவாணி வானொலி நாடக விழா 2026 இன்று இடம்பெறுவது. கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
3: கோமதி, கோமதி,
4: இங்க தானே இருக்கேன். நான் என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் சத்தம் போட்டு ஊற கூட்டுறீங்க?
3: ஏன் கோமதி இப்படி கோபப்படுற?
4: கோபப்படாம என்ன பண்றது? 3 மாசமா வீட்டு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, டிவி லோன் கட்டல. எல்லாரும் போன் போட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா லோனையும் என் பேர்ல எல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க. உங்க பேர்ல வாங்கி இருந்தா அந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும்.
3: அதை தெரிஞ்சுதான் எல்லா லோனையும் உன் பேரில் வாங்கி போட்டேன். இப்போ புரியுதா அளவுக்கு அதிகமாக லோன் வாங்கினா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு? பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டான்னு நல்லா இருந்த நம்ம வீட்டை இடித்து லோன் போட்டு வீடு கட்ட சொன்னேன். பக்கத்து

0: பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கிட்டான்னு என்னையும் புது வண்டி வாங்க சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய டிவி வாங்கிட்டான்னு நீயும் பெரிய டிவியா லோன்ல வாங்கிட்ட. திடீர்னு உன் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க. உனக்கு வேலை இல்லைங்கிறது லோன் கொடுத்தவங்களுக்கு கவலை இல்ல. டியூ கட்ட சொல்லி உன்னை தொல்லை பண்றாங்க, நீ என்ன தொல்லை பண்ற? இப்ப புரிஞ்சிட்டியா?
1: ஆமா. என்ன இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு.
0: ஜோமதி, வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன்.
1: என்னங்க புதுசா ஒரு குண்டை போடுறீங்க? மீதி லோன் எல்லாம் உங்களை நம்பித்தானே இருக்கு.
0: கோமதி, நானும் எத்தனை மாசம்தான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறது. எங்க முதலாளி ஏற்கனவே எனக்கு 5 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காரு. வந்தது பார் கோவம். நான் கோமதி புருஷன், என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியான்னு டிஃபன் கேரியர் தூக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டேன்.
1: என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? தலைக்கு மேல எத்தனை சுமை இருக்கு, கொஞ்சமாவது அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா?
0: சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன், என்ன இலவசமா போய் வேலை செய்ய சொல்றியா?
1: சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒண்ணா வந்துடும். அப்படி சம்பளம் கிடைக்கலன்னா கடைய உங்க பேருக்கு எழுதி வாங்கிடலாம்.
0: என்னது, கடையை எழுதி வாங்குறோமா? கோமதி, இது உனக்கே நியாயமா தெரியுதா? லட்சக்கணக்கா பணம் போட்டு நடத்துற கடைய எங்க முதலாளி எப்படி எனக்கு எழுதி கொடுப்பாரு?
1: நம்ம பக்கத்து வீட்டு கோபால் இல்ல, கோபால். கோபால் எப்படி முதலாளி என்ன தெரியுமா? கோபாலுக்கும் அவங்க முதலாளி 2 வருஷமா சம்பள பாக்கி வச்சிருந்தாராம். கோபால் போய் அவங்க முதலாளி கிட்ட என் சம்பள பாக்கிய கொடுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க முதலாளி, சம்பளம் எல்லாம் கொடுக்க பணம் இல்ல, இந்த கடைய நீயே நடத்திக்கோன்னு எழுதி கொடுத்துட்டு பழனிக்கு போயிட்டாராம்.
0: என்ன, பெக்கரா மாறிட்டாரா?
1: அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க, பழனியில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ கோபால் கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க முதலாளியும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போய் கடைய உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு நீங்களும் ஒரு முதலாளி தானே, அதனால நீங்க பழைய மாதிரியே அங்கேயே வேலைக்கு போங்க.
0: கோமதி, உன் கற்பனைக்கு அளவே இல்லையா?
1: அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும், அது இப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி மூலமா தட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர் கிட்ட போய் ஜோசியம் கிட்டிட்டு வரலாம். புறப்படுறீங்களா?
0: என்ன கோமதி, நம்ம ஜாதகத்தை வாங்கிட்டு ஜோசியர் உள்ள போனார், ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம்.
1: அவரு ஜாதகத்தை பூஜையில வச்சு எடுத்துட்டு வர போல் இருக்குங்க.
0: சாம்பார் வாசனை கம கமனு வரத பார்த்தா அவர் சாப்பிட்டு இருக்கார் போல் இருக்கு. நாம என்னமோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது.
1: கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஜோசியர் காதல விழுந்துட போகுது, அவர் சங்கடப்பட போறாருங்க. சரி சரி சரி, சாமி வந்துட்டாரு, அமைதியா இருக்கீங்களா?
2: உங்க பேரு அழகேசன், உங்க மனைவி பேரு கோமதி, ஜாதகம் நல்ல பளிச்சுன்னு இருக்க.
0: வர வழியில இப்பதான் சாமி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்.
2: ஐயோ, அதை சொல்லல. இந்த ஜாதகக்காரருக்கு இன்னும் 30 நாள்ல ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது சந்தேகம்னு எங்கிட்ட கேளுங்க.
1: அது ஒண்ணும் இல்ல சாமி, இவருக்கு சொந்தமா தொழில் அமையுமா இல்ல காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவாரான்னு
2: பாத்திரலாம். பாத்திரலாம், குரு 8ல இருக்கிறான், அதனால இவருக்கு திடீர் யோகம் எல்லாம் வரும். ஆனா நீங்க அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சா அந்த யோகம் சீக்கிரமா வந்து சேரும்.
0: அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம். என்ன பரிகாரம்னு சொல்லுங்க, உடனே செஞ்சிடறோம்.
2: வீட்டில் தினமும் ஒரு மண்டலத்துக்கு விளக்கு ஏற்றணும்.
0: இவ்வளோதானா? பண்ணிட்டா போச்சு.
2: விளக்கு மட்டும் ஏத்தனா பத்தாது,
0: கூட ஊதுபத்தியும் வைக்கணுங்களா?
2: ஸோ சொல்லி முடிக்கிற வரைக்கும் குறுக்க குறுக்க பேசாதீங்க. விளக்கை பற்ற வச்சுட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்கள் 2 பேரும் மௌன விரதம் இருக்கணும்.
0: அதாவது விளக்கேற்றிட்டு 48 நாள் வெளியே யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா?
2: அப்படி இல்லைங்க, நீங்கள் 2 பேரும் யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 48 நாள் பேசிக்கவே கூடாதுன்னு சொன்னேன்.
1: சாமி என்ன சொல்றீங்க, நாங்கள் 2 பேரும் 48 நாள்
2: இப்படி பேசாம மௌன விரதம் இருந்தீங்கன்னா 48 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. போங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்.
0: ஐயோ சாமி, 48 செகண்ட் கூட என்னோட கோமதி கூட பேசாம இருக்க முடியாதே. வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க.
2: ஜாதகத்தையும் தலையெழுத்து

0: மாத்தி எழுத என்னால முடியாது.
1: 48 நாளுங்கிறத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஆமா சாமி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட். ராத்திரி ஆனா கோமதிக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னாதான் தூக்கமே வரும்.
1: முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அப்புறமா நம்ம சண்டையை வச்சுக்கலாம்.
0: சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க. நீங்க ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு பதிலா 3 விளக்கு ஏத்திட்டு ஒரு அரை மண்டலம், அதாவது ஒரு 24 நாள் மௌன விரதம் இருந்தா கூட ஓரளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
1: ஓகே ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு சாமி.
2: ஆமா கோமதி, இதுக்கு வேணா நான் சம்மதிக்கிறேன்.
0: 24 நாள் ஒரே வீட்டில் பேசாம ஒன்னா இருக்கலாம். வீட்டு ஹாலில் ஒரு பிளாக் போர்டை மாட்டி அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி தெரிஞ்சுக்குங்க. தப்பி தவறி கூட ரெண்டு பேரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் என்ன காரணத்துக்காக மௌன விரதம் இருக்கீங்கன்னு யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யாருக்கிட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. மௌன விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்தாங்க உங்கள் ஜாதகம்.
2: கோமதி, உடனே விரதத்தை ஆரம்பிச்சா நம்ம மகன் விமல் வந்து ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டீங்கன்னு கேட்பானே.
1: நம்ம விமலுக்கு 1 மாசம் பரீட்சை லீவு விட்டாச்சு. போன வாரமே அவன் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயாச்சு. அவன் வரத்துக்குள்ள நம்ம விரதத்தை கச்சிதமா முடிச்சுக்கலாம். சரியா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கோம்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நீங்க கடைக்கு முதலாளியும் ஆக முடியாது, நான் முதலாளி பொண்டாட்டியாகவும் ஆக முடியாது. எங்க வீட்டுக்காரர் கூட பேசி 4 நாள் ஆச்சு. ஆனா 4 நாள் 40 வருஷம் ஆன மாதிரி தெரியுது. இன்னும் 20 நாள் இருக்கு, எப்படி சமாளிக்க போறேனோ. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு நாள். அதுவுமா எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? அவர் என் கூட பேசாட்ட கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்குமே. ஆ, மறந்துட்டேன், போர்டில் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஓ, மௌன விரதத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த போயிட்டீங்களா? பொறுத்துருங்க பொறுத்துருங்க, இன்னும் 20 நாள் தானே இருக்கு, மொத்தமாக உங்களை பேசிக்கிறேன்.
3: கோமதி, அம்மா கோமதி.
4: என்ன கோமதி, திரு திருன்னு முழிக்கிற, உங்க அப்பன மாதிரியே.
1: அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா, திடீர்னு வந்திருக்கீங்களா, நான் தான் ஷாக் ஆயிட்டேன்.
3: ஒண்ணு இல்லம்மா, பக்கத்து வீடு பீதாம்பரம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த ஊர்ல தான் கல்யாணம் வச்சிருக்காங்க.
1: ஓஹோ,
3: அதான் கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம்.
4: ஆமா அம்மா, என்னம்மா நல்லா இருக்கியம்மா?
3: மாப்பிள்ள எங்கம்மா?
1: அதோ அங்க பாருங்க.
3: என்னமா இது, பிளாக் போர்டு காட்டுற?
4: பிளாக் போர்டுல என்னமோ எழுதி இருக்குது பாருங்க, அதை படிச்சு சொல்லுங்க.
3: ஓ, அதுவா சமாச்சாரம்? அப்படி என்ன எழுதி இருக்குது? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஏமா கோமதி, நான் சினிமாவுக்கு போறேன்னு உங்ககிட்ட நேர்லயோ இல்லை ஃபோன்லேயோ சொல்ல வேண்டியது தானே? ஏன் இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போயிருக்காரு?
4: ஏமா, திடீர்னு அவருக்கு வாய் ஏதாவது பேச முடியாமல் போயிடுச்சா என்ன?
1: ஐயோ அம்மா, ஏமா நல்லா இருக்கிற மனுஷனை நோயாளி ஆக்குறீங்க, நான் அவரும் பேசிக்கிறது இல்லை.
3: என்னது, நீயும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறது இல்லையா?
4: நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஆள் மொழியே சரியில்லைன்னு சொன்னேன். அவரை ஒரு தடவையாவது உத்து பார்த்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு. மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, எப்படி வேதனைப்பட்டு நிக்கிறா பாருங்க.
1: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
3: நீ பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியுமா, அதுக்காக நீ எதுக்கு பயந்துக்கொள்ள வேண்டாம், உனக்கு நாங்க துணை இருக்கிறோம்.
4: ஆமா இருக்கோம் இருக்கோம்.
3: அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பணத்தாசை போல இருக்குது. அதான் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரு போல இருக்குது. வருட்டு வருட்டு.
1: ஐயோ அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
4: இந்த சின்ன வயசுல நான் தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போறதுக்கு மாப்பிள்ளைக்கு எப்படிமா மனசு வந்துச்சு?
3: அதானே,
1: மா மா

0: கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்க வீட்டுக்காரரு வந்துட்டாரு.
1: வாங்க மாமா. வாங்க அத்த. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: ஏதோ இருக்கிற.
1: என்ன மாமா, ஏதோ தொலைச்சிட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க.
2: என்ன மாப்பிள்ள பண்றது, உங்க வீட்டுக்கு வந்து எங்க நிம்மதியவே தொலைச்சிட்டோம் மாப்பிள்ள.
0: அப்பா சும்மா இருங்கப்பா.
2: எதையுமே நேர்ல பேசினாத்தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
1: மாமா என்ன சொல்ல வரீங்க?
2: நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு பேசாம இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போறது ஒரு குடும்ப தலைவனுக்கு லட்சணமானு கேக்குற மாப்பிள்ள.
3: ஆமா மாப்பிள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா ஏன் மாப்பிள அவ கூட பேசாம இப்படி நடந்துக்கிறீங்க?
1: அத்த அதை பத்தி இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. எல்லாம் உங்க பொண்ணுகிட்டே பேசிக்கோங்க.
3: பாத்தீங்களா, நாம கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லாம டமார்னு கதவை சாத்துறாரு. நமக்கே இப்படின்னா நம்ம பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்?
2: அதானே.
0: அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஏம்மா நீங்க வேற எனக்கு டென்ஷன் பண்றீங்க.
2: கோமதி, பெத்த ஒண்ணே கண் கலங்கி நிக்கிறத பாத்துட்டு என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. சம்பந்திய வர சொல்லி மாப்பிள்ளைய கண்டிச்சு வைக்க சொல்றேன். நீ கவலைப்படாம இருமா, நாங்க இருக்கிறோம். அழகு அழகு.
4: கோமதி, அம்மா கோமதி.
0: வாங்க மாமா. வாங்க அத்த.
4: வர்றேம்மா.
5: அம்மா நானும் வந்துட்டேன்.
0: ஹே விமல், வாட ராஜா, வா வா வா வா வா.
5: அம்மா அப்பா எங்கம்மா?
0: அப்பா வேலைக்கு போயிட்டாருப்பா.
5: ஏம்மா உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமே? பாட்டி தாத்தா சொன்னாங்க. ஏம்மா சின்ன பசங்க தானே சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க?
6: கேட்டியாமா, ஒரு சின்ன குழந்தை கேட்குறான், பதில் சொல்லு. உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கன்னு சொன்னார். அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தோம்.
0: ஷூ, இந்த பெருசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லாத பிரச்சனைங்க ஊதி ஊதி பெருசாக்கிடும் போல இருக்கே. எதுக்காக மௌன விரதம் இருக்கும்னு வெளியே சொன்னா அது பலிக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு.
6: என்னம்மா கோமதி, ஏதோ யோசனையிலேயே இருக்கியே.
0: அது ஒன்றும் இல்லைம்மாமா. நீங்கள் எல்லாரும் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருங்க இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். விமல் வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன்.
5: ஆமாம்மா பசிக்குதுமா, வாமா போகலாம்.
4: ஏங்க இங்கே பாருங்க, உங்கள் சம்பந்தி சொன்னாரே பிளாக் போர்டு நடு வீட்டில் தொங்குது. நம்ம அழகு என்ன எழுதிட்டு போயிருக்கான்னு படிங்க.
6: அப்பா அம்மா வருகிறார்கள், சுவையாக சாப்பாடு சமைத்து போடவும்.
4: அதுக்கு கோமதி என்ன எழுதியிருக்கா, அதை படிங்க.
6: எனக்கு உடல் நலம் இல்லை, அதனால் உங்க அப்பா அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்கவும்.
4: ஏங்க பாத்தீங்களா, என்னதான் நம்ம பையன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் பெத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோமதி குத்துக்கல்லாட்ட வீட்டில் இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு ஹோட்டலில் வாங்கி கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்கா. இப்பவே தெரிஞ்சுக்குங்க யார் மேலே தப்பு இருக்கும்னு.
2: ஓ சம்பந்தி, வாங்க சம்பந்தி வாங்க. எப்போ வந்தீங்க?
6: அரை மணி நேரமாச்சு.
2: உங்கள் மகன், அதுதான் எங்கள் மருமகன், எழுதி வச்சதை படித்து பார்த்தீங்களா சம்பந்தி?
6: படித்தோம் படித்தோம். எனக்கு என்னவோ அழகு எழுதின விட உங்கள் மக கோமதி எழுதினது தான் தப்பாக தெரியுது.
2: கோமதி தப்பாக எழுதியிருக்காளா? அப்படி என்ன எழுதியிருக்கான்?
6: எங்கள் பையன் பெற்றவங்களுக்கு சாப்பாடு செய்ய சொன்னால் உங்கள் பொண்ணு ஹோட்டலில் வாங்கி கொடுன்னு எழுதி வச்சிருக்கா. இதுதான் மாமனாரையும் மாமியாரையும் கவனிக்கிற விதமா?
2: அப்படியா?
3: ஏன் சம்பந்தி கோவப்படுறீங்க? கோமதி உடம்பு சரியில்லைன்னு தானே எழுதியிருக்கிறா, இதில் என்ன தப்பு இருக்குது?
4: அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோமதிக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு.
3: ஏன் சம்பந்தி அம்மா, எங்கள் பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொல்லுது? உடம்புன்னு இருந்தா சரியில்லாமையும் போகும் தானே.
0: அத்தை இந்தாங்க அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க.
4: அம்மா தாயே, அந்த காப்பியை உங்க அம்மா அப்பாவுக்கே கொடு. மாமியாரையும் மாமனாரையும் நீ பாத்துக்கிற விதம்தான் பிளாக் போர்டில் எழுதி வச்சிருக்கிறதுலயே தெரிஞ்சிட்டமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு உன் கையில் வாங்கி சாப்பிட்றோம்.
0: கடவுளே, நாங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாமல் விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டேந்து என்னை காப்பாற்றி விட்டுரு கடவுளே.

0: ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல. பெருசுக வேற அந்த மாதிரி தூங்காம குட்ட குட்ட முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. முதல்ல இவங்கள்லாம் வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த பிளாக் போர்டை எடுத்து மறைச்சு வைக்கணும்.
1: கோமதி, அதை ஏமா கழட்டுற?
2: வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? என்ன ராத்திரி 11 மணிக்கு தூங்காம பஞ்சாயத்து?
1: ஏன்பா, வீட பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நீ என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு ராத்திரி வர்ற? உனக்கும் கோமதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
2: பா, எங்களுக்குள்ள பிரச்சனையா? எங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாம போய் தூங்குங்க.
3: உங்கனாலதான் தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டின ஒண்டாட்டியை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போறேன், என்ன தேட வேண்டாம்னு பிளாக் போர்டில் எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள்ள?
2: அது அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
3: அப்படின்னா பொண்ணை கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்புங்கிறேன்?
4: மாப்பிள்ள, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும்

0: தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உக்காந்துருக்குறோம். கட்டின ஒண்டாட்டியை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம்னு பிளாக் போர்டில் எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள்ளை?
1: அது அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
0: அப்படின்னா பொண்ணை கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்புங்கிற?
2: மாப்பிள்ள, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்க ஏன் கோமதியோட பேசாம பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைனா எங்க கண்ணு முன்னாடியே நீங்க கோமதியோட பேசுங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துடுறோம்.
3: ஐயோ, நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி உயிர் எடுக்கிறாங்களே. மட்டும் முடியட்டும், இந்த கோமதியை உண்டு இல்லைன்னு
0: என்ன மாப்பிள்ள? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சும்மா பேந்த பேந்த முழிக்கிறீங்க.
1: இதோ பாருங்க, கோமதி ஏன் பொண்டாட்டி, அவ கூட எப்ப பேசணுமோ அப்ப பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நீ நிம்மதியை விடுறீங்களா?
2: நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசாம கீரியும் பாம்புமா இருக்கும் போது நாங்க எப்படி நிம்மதியா ஊருக்கு போக முடியும்
4: மாப்பிள்ள? போவும் வாசமுமா இருக்கிற எங்களை இப்படி கீரியும் பாம்புமா ஆக்கி போட்டீங்களே.
5: கோமதி, ஆம்பளை தான் வீராப்பா இருப்பாங்க, நீயாவதும் கோபத்தை தூக்கி வீசிட்டு அவங்ககிட்ட பேச வேண்டியது தானம்மா.
4: என்ன நடக்கும்னு தலையில எழுதிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். அவங்க அவங்க அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா?
2: பாத்தீங்களா, என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறான்னு. என் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு கதாநாயகனா வருவாருன்னு பார்த்தா இப்படி வில்லனா வந்து நிக்கிறாரே. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே.
4: அம்மா அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற?
6: ஆஹா, இத்தனை நாள் அவங்க பொண்ணை வச்சு காப்பாத்தினது என் பையன், அவன் அவங்களுக்கு இப்ப வில்லனா தெரியறானா? என் பையனுக்கு தான் அவங்க பொண்ணு வில்லியா தெரியறா, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க.
1: அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆள் ஆளுக்கு இப்படி வார்த்தையை வளர்த்துட்டே போறீங்க, அவங்க தான் அறிவு இல்லாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல் இருக்கே.
0: பாத்தியாமா பாத்தியா, உன் புருஷே எங்களை அறிவு இல்லாதவங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்பத்திக்கு முடியாது போல் இருக்குது பரிமலா. வெடிஞ்சது நம்ம பேரை விமலை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம், இவங்க முடிவை அவங்க முடிவு பண்ணுவாங்க. விமல், நீ இந்த சேர்லேயே உட்காந்துரு, தாத்தாவும் பாட்டியும் ரூமுக்குள்ளே போய் வக்கீலங்களை பார்த்துட்டு வந்துடுறோம், சரியா? வா பரிமலா, ரூமுக்குள்ளே போய் வக்கீலை பார்த்துட்டு வந்துடலாம்.
7: வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க?
0: சார், டைவர்ஸ் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம்.
7: என்ன சார் சொல்கிறீங்க, காலம் போன கடைசியில் இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு டைவர்ஸு?
0: சார், டைவர்ஸ் எனக்கு இல்லை சார், என் மகளுக்கு.
7: குழந்தை இருக்கா
0: சார்? ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் சார் டைவர்ஸ் கேட்குறோம்.
7: சார், குழந்தைக்கெல்லாம் எப்படி சார் டைவர்ஸ் வாங்க முடியும்?
0: சார், நான் குழந்தைன்னு சொன்னது என் பொண்ணு சார்.
7: சார் சார், நீங்கள் டைவர்ஸ் கேட்குறதா சொன்னீங்களே, உங்கள் குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கான்னு
0: கேட்குறேன். ஓ, அப்படி கேட்டிங்களா? ஒரே ஒரு மகன் இருக்கான் சார்.
7: ஓ, சரி சரி, அவன் இப்போ எங்கே இருக்கான், அவனை கொஞ்சம் விசாரிக்கணுமே.
0: வெளியே தான் சார் உட்காந்துருக்கான், இதோ வர சொல்கிறேன். பரிமலா, நீ போய் விமலை கூட்டிகிட்டு வா.
2: சரிங்க. டேய் விமல், வக்கீல் மாமா உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணுமாமா சாமி.
8: சே, ஸ்கூலில் தான் மிஸ்ஸு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறாங்கன்னா இங்கே வந்து விட மாட்டேங்கிறாங்களே.
0: சார், இவன் தான் என் பேரை விமல்.
7: விமல், உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா இல்லை உங்கள் அப்பா பிடிக்குமா?
8: உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்கள் அம்மாவையா அப்பாவையா?
7: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
8: அதே மாதிரி தான், எனக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும்.
7: யார் அதிகமாக பிடிக்கும், யாராவது ஒருத்தரை சொல்லுப்பா.
8: சார், அம்மாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே வாங்கி தரேன்னு அப்பா அடிப்பார். அப்பாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே செஞ்சு தரேன்னு அம்மா அடிப்பாங்க. எனக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் சார், போதுமா?
7: சார், என்ன சார் உங்கள் பேரன் இப்படி பேசுகிறான்? ஓகே சரி, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, அடுத்த கேள்வி, வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படி சண்டை போடுறது.

0: எப்போது நீ நேரில் பார்த்துருக்கியா?
1: சார், என் பாட்டியும் தாத்தாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நேத்து கூட தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இந்த பாட்டி தாத்தா மேலே பூரி கட்டை எடுத்து வீசிட்டாங்க.
0: சார், என்ன பையன் சொல்கிறத பார்த்தா டைவர்ஸு உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவைப்படாது போல. அநேகமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தான் தேவைப்படும் நினைக்கிறேன்.
2: பரிமளா, பாத்தியா, இவனை வச்சுட்டு என் கூட சண்டை போடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். இப்போ பாரு, வெளியே சொல்லி என் மான மரியாதையெல்லாம் வாங்குறான்.
0: சார், உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வச்சு பேசிக்கிறேன்.
2: வக்கீல் சார், வாங்க வாங்க, வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களே. முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இடது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க சார்.
0: எனது இடது காலவா? ஏன் சார், முதல்ல வரவங்கள வலது காலை தானே எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க, நீங்கள் என்னன்னா இடது காலை வச்சு வர சொல்கிறீங்க?
2: சார், ஒரு நல்ல காரியம் செய்யும் போது தான் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுவாங்க. வாங்க சார், வாங்க உள்ளே வாங்க. கோமதி, அம்மா கோமதி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா.
3: என்னப்பா பிளம்பரை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நேத்துக்கே என் வீட்டுக்காரரு வேற ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து உடஞ்சு போன பைப்பை ரெடி பண்ணிட்டாரே.
4: நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன் கோமதி. இவரு பிளம்பர் இல்ல, நம்ம கேஸை எடுத்து நடத்த போற வக்கீல்.
3: என்ன கேஸா? என்னமா சொல்றீங்க?
4: ஆமாம் கோமதி, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கிற வக்கீல்மா.
3: அப்பா அம்மா என்னப்பா சொல்றாங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா.
2: ஒன்றும் இல்லைம்மா, உனக்கும் வீட்டுக்காரருக்கு இப்போ ஒத்து வர்றதில்ல தானே, உங்களை பிரிக்க வந்த வக்கீல்னு சொல்ல வந்தேன். இந்த ஊர்லேயே டைவர்ஸ்க்குன்னு பேர் போன ஒரே வக்கீல் இவர் தாம்மா. இவருக்காக ஊருக்குள்ளே எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க காத்திருக்காங்க தெரியுமா?
3: என்ன விளையாடுறீங்களப்பா நீங்கள்? புருஷன் பொண்டாட்டுக்குள்ளே எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ணை புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடித்து சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பார்த்துருக்கேன். நீங்க என்னடான்னா எங்களை பிரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கீங்க.
2: அம்மா, நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமா சண்டை போட்டு பேசாம எதிரும்புதிருமா இப்படி நிம்மதி இல்லாம நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுமா.
3: இதை மட்டும் என் வீட்டுக்காரர் காதுல கேட்டாரு, உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ளேயே வராம பண்ணிடுவாரு.
0: சார் சார், என்ன மச மசம், நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தால் எப்படி சார்? சீக்கிரம் ஒரு சட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என் டைவர்ஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சார்.
2: என்னது, நீங்களும் உங்கள் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா? என்ன சார் இது?
0: ஆமாம் சார், உங்கள் வீட்டு பிரச்சனையை விட எனக்கு 10 மடங்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்கள் மருமகனை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன்.
5: யாரும் கூப்பிட வேண்டாம், நாங்களே வந்துட்டோம்.
2: என்னது, நாம் வக்கீலை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், மாப்பிள சாமியார கூட்டிட்டு வந்திருக்காரு, குடும்பம் ரெண்டா போறதுக்கு மந்திரங்கந்திரம் போடுவாரோ?
3: அப்பா, அவர் சாமியார் இல்லப்பா, ஜோசியர்.
6: எல்லாருக்கும் வணக்கம்ங்க, நான் தான் ஜோசியர் ஜோதிலிங்கம். இந்த அழகான அழகு குடும்பத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம்.
2: என்னது புதுசா நீங்க வேற, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமி.
6: சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கிறேன். உங்கள் மகளும் மருமகனும் எங்கிட்ட வந்து தொழில் சரியில்லை, நிறைய கடன் ஆயிடுச்சு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நானும் இவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு உள்ளே போய் நின்று இவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியே உட்காந்துருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஏதோ பேசி வார்த்தையால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோமதியோட அளவுக்கு அதிகமான ஆசையினால தான் இவங்க கடனாளி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு 24 நாள், அதாவது அரை மண்டலம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு பொய்யை சொன்னேன். அழகு வந்து மௌன விரதம் இருந்த நாளிலிருந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் நல்லதுக்காக சொல்ல போய் இப்படி கெடுதலில் போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு நடந்த உண்மை என்னான்னு உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
7: சம்மந்தி, என் மகன் அழகு என்னையும் லட்சுமியும் ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த விவரங்களை தெரிய வச்சுட்டான். சரி, எங்கிட்ட சொன்னது நீங்களே வந்து என் சம்மந்திக்கிட்டு சொல்லுங்கன்னு ஜோசியரை நான் தான் கையோட கூட்டிகிட்டு வந்தோம்.
8: ஆமாம், ஒத்துமையாக இருந்த நம்ம பிள்ளைங்களை பற்றி

0: புரிஞ்சுக்காம நாம தான் தப்பா நடந்துட்டோம்.
1: அடப்பாமே, அப்படியா சமாச்சாரம்?
2: அப்பா, 24 நாள் முடிஞ்சதும் எல்லா விவரத்தையும் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டீங்களே.
3: ஏங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு எத்தனை கடன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை கடனையும் நம்ம பணத்தை கொண்டு வந்து அடைச்சு விட்டுடுங்க.
1: ஆமா பரிமளா.
2: அம்மா, மாப்பிள்ளை பேர்ல தப்பு இல்லைம்மா, எல்லா கடனும் என் பேர்ல தான் இருக்கு. நான் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதையும் இதையும் வாங்கி குடும்பத்தில் நிறைய கடன் பண்ணிட்டேம்மா.
4: கோமதி, எதுவுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தா நாம் இப்படி நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டியதில்லை.
2: சாமி, இப்போவாவது நான் என் வீட்டுக்காரர் கூட பேசலாமா?
5: உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேச நான் எதுக்கு இனி தடை போடணும்? தாராளமாக பேசிக்கிங்க.
2: எங்க, என்னோட ஆசையினால தான் நம்ம குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இனிமே தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட மாட்டேங்க.
4: கோமதி, உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் யாரு? எல்லா மாதிரியும் தான் நீயும் ஆசைப்பட்ட. என்ன, கொஞ்சம் அதிகமாக ஆசைப்பட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்க முதலாளி கடைய எனக்கே எழுதி கொடுக்குறேன்னு ஃபோன் பண்ணிட்டாரு.
2: அப்படியா? ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. எங்க, எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க.
4: சின்ன ஆசையா? நீ ஆசைனாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அது என்ன சின்ன ஆசை?
2: ஒண்ணும் இல்லைங்க, சொந்தமா ஒரு கார் வாங்கணுங்க.
6: வானொலி நாடக விழா 2026 நேயர்கள் இதுவரை கேட்டது மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். இதில் நடித்தவர்கள் C.S. சரவணகுமார், ஸ்ரீவித்யா வரதராஜன், ஜோதி பாலசுப்ரமணியம், தளவா எம் மனோகரன், கே பானுமதி, பாலகுரு முத்துசாமி, எஸ் அழகேசன், எஸ் இந்திராணி மற்றும் சிறுவன் K.J. சிவேஷ் ஆகியோர். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:59. 50 நொடி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
8: Good evening. This is Akashwani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Lok Sabha passes anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. Rajya Sabha clears legislation granting Vande Mataram the same statutory protection as the national anthem, makes insult to national song a criminal offence. Flood situation grim in Odisha, claiming 4 lives and affecting nearly 4 lakh people. Heavy rainfall also disrupts normal life in Chhattisgarh. UN Human Rights Office voices concern over Islamabad's crackdown on protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Death toll rises to 40. At the Commonwealth Games, 9 Indian boxers assure medals for the country after sealing semi-final berths. The Lok Sabha today passed the anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of properties of convicted offenders. The legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for day-to-day trial. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, said the amendment in the bill has been brought to make the law more stringent and ensure speedy justice in paper leak cases.
9: The earlier bill at the

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 9:30, 8:00. இனி கேட்கலாம் சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது நாயகன் திரைப்படத்திலிருந்து வாலி. வரிகளுக்கு இளையராஜா இசையமைக்க மனோஜ் சித்ரா பாடிய பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 30/7/2026 வியாழக்கிழமை நாளை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை முள்ளோடை மூர்த்திக்குப்பம் பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம் மற்றும் சொல்லியாங்குப்பம் பகுதிகளிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நுகர்வோர்களுக்கு மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பு. புதுவை திருபுவனை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 30/7/2026 வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை திருபுவனை பிரதான சாலை, திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம், மதகடிப்பட்டு நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேரம் 9:36:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலே நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் பாடிய பாடல்

நேயர்களின் நினைவிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் நாளை இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பு கே. காளிமுத்து அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் 9:46:46. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலே. நேரம் 9:55. அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:05. இனி கேட்கலாம் தேன்மழை.

நேயர்களின் நினைவிற்கு ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா 2026 சிறப்பு நாடகத் தொடரில் நாளை இரவு 8:30 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், அமைப்பு கே காளிமுத்து அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, வானொலி நாடக விழா நாடகங்களை கேட்டு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நிலைய இயக்குனர் நாடக பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி aarpandi@gmail.com. உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 10:05:53. கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. தேன்மழையில் அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு நாளை பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இணைந்து பாடிய பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 30/7/2026 வியாழக்கிழமை நாளை காலை 10 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை கருவடிக்குப்பம் மின் பாதையில் பூபாலன் நகர், சோனியாகாந்தி நகர், மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, கோரிமேடு, காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையா நகர் ஒரு பகுதி, பாக்கமுடையான்பேட்டை, ஆனந்தபுரம் அரசு அச்சகம், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, வடக்கு ECR, ஜீவானந்தபுரம் ஒரு பகுதி, புதுப்பேட்டு ஒரு பகுதி, கிரீன் கார்டன், கொட்டுப்பாளையம் ஒரு பகுதி, ஸ்ரீராம் நகர், ஜெயராம் கார்டன், கருவடிக்குப்பம், மகாவீர் நகர் ஒரு பகுதி, பாரதி நகர் ஒரு பகுதி, விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகர், சண்முகா நகர், நாகம்மாள் நகர், இடையான் சாவடி ரோடு ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள் மற்றும் அனைத்து பகுதிகளுக்கும் மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். லாஸ்பேட் மின்பாதையில் மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம், போக்குவரத்து நகரம் ஹரி நமோ நகர் ஒரு பகுதி, பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், NR ராஜீவ் நகர், சிவாஜி நகர், காமராஜர் நகர், குரு நகர், ராஜீவ் நகர், ஆதிகேசவர் நகர், இந்திரா நகர், இஸ்ரவேல் நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பேட் ஒரு பகுதி, ராஜாஜி நகர் ஒரு பகுதி, லாஸ்பேட் ஒரு பகுதி, நெருப்புக்குழி, நாவர்குளம், டாக்டர் அன்னிபெசன் நகர், கணபதி நகர், சின்னக்கண்ணு நகர், அன்னை நகர், மோதிலால் நகர், அகத்தியர் நகர், வாசன் நகர், பொதிகை நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், செவ்வாளியர் சீனிவாசன் நகர், தில்லைக்கண்ணு அம்மா நகர், அசோக் நகர், லாசுபேட் அரசு ஊழியர் குடியிருப்பு, நேருவில் நகர், அவ்வை நகர் ஒரு பகுதி, சாந்தி நகர், லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

நேரம் 10:21 27 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் KV மகாதேவன் இசையில் PB ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து.

அவதி படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. அவதி படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு கா

0: தங்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவும் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.
1: பக்தியின் வடிவம்

0: குலதெய்வம்,
1: காசிநாதனே என் தெய்வம்,
0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ,
0: அவள் துணையினை பிரிவது முறையோ,
1: பகைதான் மலரும்
0: அதையே அன்பாய் மலரும்,
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
0: கலந்தவர் திரும்ப

நேயர்களின் கவனத்திற்கு புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 30/7/2026 வியாழக்கிழமை நாளை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம் மற்றும் சுள்ளியாங்குப்பம் பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் ஒரு மின் அறிவிப்பு. புதுவை திருபுவனை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 30/7/2026 வியாழக்கிழமை நாளை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை திருபுவனை பிரதான சாலை, திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா, பி பி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் சேர பாடிய பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். 12 மணிக்கு வளமான பாரதம், நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம் 2 பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: தேன்மழையில் அடுத்த பாடல் நாடோடி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க வருகிறது. நேரம் 10:45

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினம்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் நீ திரைப்படத்திலிருந்து. வேதா இசையில் TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரியுடன் இணைந்து பாடிய பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 11:04. இனி கேட்கலாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொத்தவரங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர் வாழ் பறவைகளின் பங்கு. வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் மாம்பழமாம் மாம்பழம் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயாளிகளுக்கான எலும்பு ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர்கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உடன் சீர்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள். 12:00 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம். 2 அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழி பெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ராஜ்குமார் பாரதி அவர்களின் பாட்டு. 4:00 குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன். இயக்கம் ராமண்ணா. 5:00 பொன் மாலை பொழுது மாதங்கள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7

0: 25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். முத்துமல்லி சாகுபடி முறைகள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியூன் பிள்ளையார்குப்பம் கிராம உழவர் வி பாண்டுரங்கன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நாடக மலர் நல்ல மனம். எழுத்தாக்கம் ப முருகேசன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்போர் எஸ் ஜெகசண்முகம், கே ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர் விஜயலட்சுமி, ஆர் சிவகாமி, மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 கொஸ்டின் ஆர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The Lok Sabha today passed the Anti-Paper Leak Bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 incorporates several significant provisions including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. The legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for the day-to-day trial. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh said, the amendment in the bill has been brought to make the law more stringent and ensure speedy justice in paper leak cases.
2: The earlier bill and the amendment today are reaffirmation of this government's deep commitment to safeguard the welfare of the students and the youth of this country. And therefore, this bill can be described as a milestone legislation in the history of Indian Parliament.
1: Dr. Singh criticized Leader of Opposition and Congress MP Rahul Gandhi for using unparliamentary language, saying it is inappropriate and unfortunate. Parliamentary Affairs Minister Kiran Rijiju strongly objected to the remarks of Mr. Gandhi and demanded an apology from him in the House. Earlier, participating in the discussion, Congress MP Rahul Gandhi said the students' protest on the NEET issue was not violence or hatred, but a deep expression of the youth, and all political parties must respect this expression. After the passage of the bill, the lower house was adjourned till tomorrow. The Rajya Sabha has passed the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026. The bill will further amend the Prevention of Insults to National Honour Act 1971. The proposed legislation seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem Jana Gana Mana. These offences are punishable with imprisonment of up to 3 years, a fine, or both. After the passage of the bill, the upper house was adjourned till tomorrow. In Odisha, heavy rains and rising rivers have triggered a severe flood situation, claiming 4 lives and affecting nearly 4 lakh people. The administration has intensified rescue and relief operations as the flood situation continues to remain critical. Meanwhile, in Assam, the relief and rehabilitation efforts are continuing on a war footing in the worst flood-affected districts of Shivsagar, Golaghat, Charaideo and Jorhat. Union Home Minister Amit Shah spoke with Assam Chief Minister Dr. Hemanta Biswa Sarma and assured all necessary assistance to the flood-hit state. In Chhattisgarh, heavy rainfall over the past 2 days has disrupted normal life in several parts of the state. The India Meteorological Department has forecast extremely heavy rainfall tomorrow over Madhya Maharashtra and West Madhya Pradesh.

0: The UN Human Rights Office has voiced concern over Islamabad's crackdown on peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Over 40 civilians were killed and several others injured in the firing by Pakistani forces on protesters during a march organized by the Joint Awami Action Committee from Rawalkot to Muzaffarabad on Monday. The death toll from a powerful 7.1 magnitude earthquake in southwestern Japan rose to 18 today as soldiers and emergency crews searched a heavily damaged shopping mall, collapsed homes, and a factory for survivors. At least 62 people were injured, while several others remained missing. The quake struck Kumamoto Prefecture on Kyushu Island yesterday, causing widespread damage. At the ongoing Commonwealth Games in Glasgow, Scotland, 9 Indian boxers have assured medals for the country after sealing semi-final berths. 5 pugilists, including Arundhati Chaudhary in women's 70 kg, Sakshi Chaudhary in women's 51 kg, Sachin Sehwag in men's 60 kg, Ankush Panghal in men's 80 kg semi-finals, and Narinder Barwal in men's 90+ kg categories registered victories today. India's overall medal tally currently stands at 12, comprising 2 gold, 7 silver and 3 bronze. And that's the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:05. நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலை 1615 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு பங்கு பெற்று ரசித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் 11:10:30. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

time testing 5 hours, 2 minutes, 35, 36, 37, 38.